சோனா எஃப்எம் 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.
1: அருள் மணக்கு.

சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி, இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
1: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
0: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதி, மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

நின்றதே, என் நேரமும் உமை காண துடிக்கின்றதே. நான் வாழும் நொடியெல்லாம் வாடியே போகும், வாஞ்சை மலரதனை காணாமலே. முஹம்மதுவின்

என் இதய துடிப்பொழியாய் உதிக்கின்றவும் நாமம் அன்பேவும் காதில் அது கேட்கின்றதா, தீராத பாவம் அதை தடுக்கின்றதா, பாவம் என்ன பாவம் பணி

திருநபியின் திருக்காதலை நாம் ஏந்தினாள். இனி என்னுள் இருந்தால் உமை காண முடியாது என்றே என் கண் இரண்டும் சொல்கின்றதே. இனி என்னுள் இருந்தால் உமை காண முடியாது என்றே என் கண் இரண்டும் சொல்கின்றதே. ஓயாமல் கண்ணீராய் வடிகின்றதே. எனதுயிர்

0: ஆடவே.
1: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேட்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: பாதை கடினமானால் வெற்றியே முடிவாக இருக்கும். இன்னைக்கான நாள் உங்க எல்லாத்துக்குமே செம்மையா சூப்பரா ஜாலியா ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன் நான் உங்க சத்யா. எல்லா எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாத்துறதுக்காக சத்யா நான் உங்களுக்காக பல தகவல்களை எடுத்து வந்திருக்கேன். அதை பற்றி நான் சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம லைஃப்பில் எதுவுமே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக கிடைக்காதுங்க. நம்ம ஆசைப்படுற ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா அதுக்காக கொஞ்சம் கஷ்டப்படணும், கொஞ்சம் காத்திருக்கணும், நிறைய தடவைகள் முயற்சி பண்ணணும், நிறைய தோல்விகளை சந்திக்கணும், நிறைய அவமானத்தை சந்திக்கணும். இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறதே வந்துட்டு கிடைக்கும். பாதை கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா வெற்றி கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. கண்டிப்பாக வந்துட்டு பாதைகள் கடினமாக தான் இருக்கும், பல சவால்கள் வரும், அதை எல்லாத்தையுமே எதிர்கொண்டு அதையும் தாண்டி நமக்கு வெற்றி மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி விடாமுயற்சியோடு போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போய் சேர வேண்டிய இடம் வெற்றி படியாக மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்னைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா அதிகபட்ச வெப்பநிலை 34°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23°C ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 28°C இருந்திருக்குது. இன்றைக்கி மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. காலையிலேயே பார்த்துட்ருக்கோம், சூரியன் லைட்டாக ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு. பார்க்கலாம் இன்றைக்கு நாள் எப்படி இருக்க போகுது, மழை வரப்போகுதா இல்லை இதே மாதிரி தான் சூரியன் பிரைட்டாகவே இருக்க போகிறாரா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன். இப்போது அடுத்ததாக உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, மனிதன் சுவாசிக்க தேவையான முக்கிய வாயு எது, மனிதன் சுவாசிக்க தேவையான முக்கிய வாயு எது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலாக 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே மறக்காமல் உங்களோட பதிலை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களோட பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்காக அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாகவே அடி மதுரை பக்கம் போகிற புள்ள அப்படி மாதிரி சூப்பரான ஒரு பாட்டு தாங்க வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: மற்றும் தேசிய ரத்த தான தினத்தை முன்னிட்டு
1: சீகரம் இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் பலர் இணைந்து நடத்தும்
0: 20ஆம் ஆண்டு ரத்த தான முகாம் மற்றும் அரசு பள்ளி சாதனை மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கும்.

0: நடைபெறும் நாள் அக்டோபர் 2 வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை.
1: நடைபெறும் இடம் வேலநத்தம் பாவடி செங்குந்தர் திருமண மண்டபம் ஆட்டையாம்பட்டி.
0: ரத்த தானம் செய்வோம், மனிதநேயத்தை வளர்ப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். எனது அதிசய வினாடியா? வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதாவது யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மள பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேறு மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா, அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சிக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்டில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்தை அப்படி கவனிச்சிக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரெசண்டில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்துருமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போது குதிரைவாளி இருக்கு இல்லையா, அந்த குதிரைவாளி வந்துட்டு கடந்த வாரத்தில் 75 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு, இந்த வாரம் 77 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது. தேவை அதிகமாக இருக்கிறதுனால குதிரைவாளியுடைய விலை ஏறுமுகமாகவே காணப்பட்டு வந்துட்டு இருக்குது. இப்போது இருப்பில் இருக்கக்கூடிய தானியம் மட்டுமே விற்பனை செய்யப்பட்டும் வந்துட்டுருக்குது. டிசம்பர் மாசம் வரத்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய நிலையில இந்த விலை ஏற்றம் வந்து இருக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பனிப்பயிர், அதாவது நெறிப்பயிர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்துட்டு கடந்த வாரத்தில் 150 ரூபாய், இந்த வாரம் 152 ரூபாய் அப்படி மாதிரி விற்பனை ஆகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வரத்து முடிவடைஞ்சிருக்குது, இருப்பில் இருக்கக்கூடிய பனிப்பயிர் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குது. வர ஜூன் ஜனவரி மாதம் வரத்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்குமே சிறிய ஏற்றத்தை இருக்கத்துடன் இந்த விலையே தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் வந்துட்டு எதிர்பார்க்கப்படுவதாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அது வந்து கடந்த வாரத்தில் 45 ரூபாய், இந்த வாரம் 50 ரூபாய் அப்படி மாதிரி விற்பனை ஆகிட்டு இருக்குது. வரத்து குறைவாக இருக்கிறதுனால விலை அதிகமாக இருக்குது. நெல்லிக்காயுடைய வரத்து அதிகமாக இருக்கிறதுனால விலை குறையும் அப்படின்னும், இல்லை அப்படின்னா இதே விலையே தொடரும் அப்படி மாதிரி எதிர்பார்க்கப்படுவதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த நம்ம சேலத்தில் இதே மாதிரி மற்ற காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 30 ரூபாய், உருளைக்கிழங்கு 45 ரூபாய், திம்பம் உருளைக்கிழங்கு 40 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 80 ரூபாய், பெரிய வெங்காயம் 68 ரூபாய், பச்சை மிளகாய் 45 ரூபாய், கத்தரிக்காய் 30 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 30 ரூபாய், வெண்டைக்காய் 35 ரூபாய், முருங்கைக்காய் 40 ரூபாய், பீர்க்காங்காய் 40 ரூபாய், சுரக்காய் 20 ரூபாய், புடலங்காய் 35 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 30 ரூபாய், பாகற்காய் 45 ரூபாய், நாட்டு பாகற்காய் 45 ரூபாய், தேங்காய் 60 ரூபாய், முள்ளங்கி 20 ரூபாய், பீன்ஸ் 95 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 100 ரூபாய், அவரைக்காய் 90 ரூபாய், புஷ் அவரை 90 ரூபாய், கேரட் 50 ரூபாய், மாங்காய் 60 ரூபாய், பூவன் வாழை 50 ரூபாய், தேன் வாழை 50 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், செவ்வாழை 70 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், இஞ்சி 80 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 20 ரூபாயிலிருந்து 25 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, மேட்டூர் உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக மார்ட்டின் காட்டேஜுடைய மிட்டா மிராசு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: இந்து தமிழ் திசை மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்தும்
3: வரையும் விரல்கள் வளரும் கனவுகள் மாபெரும் ஓவிய போட்டி.
2: 1000 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.
3: 1 முதல் 4 வகுப்பு வரை மை பியூட்டிஃபுல் கார்டன் என்ற தலைப்பிலும்,
2: 5 முதல் 8 வகுப்பு வரை சேவ் வாட்டர் சேவ் லைஃப் என்ற தலைப்பிலும்,
3: 9 முதல் 12 வகுப்பு வரை ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலும் ஓவிய போட்டி நடைபெறுகிறது.
2: நடைபெறும் நாள் அக்டோபர் 10, 2026 சனிக்கிழமை காலை 8:30 முதல் மதியம் 1:30 வரை.
3: நடைபெறும் இடம் சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், சோனா கேம்பஸ், ஜங்ஷன் மெயின் ரோடு, சேலம்.
2: தொடர்புக்கு 9566664663.
3: அனைவரும் வாரி, அனுமதி இலவசம்.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: நம்மளுடைய சேலத்தில் இன்னைக்கு அதுக்கப்புறமா நாளைக்குமே வந்துட்டு ஒரு சில இடங்களில் மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஒரு இடத்துல வந்து மின்தடையானது ஏற்பட போகுது. இது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். என்ன உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தில் இன்னைக்கு எங்கே மின்தடைகள் ஏற்பட போகுது அப்படின்னா, மின்னாம்பள்ளி துணைமின் நிலையத்தில் மீன் பராமரிப்பு பணிகளான காரணத்தினால மின்னாம்பள்ளி செல்லியம்பாளையம் முட்டைக்கடை ஒரு பகுதி ஏரிப்புதூர் ஏஎன் மங்கலம் எஸ்என் மங்கலம் ஜலகண்டாபுரம் பாலப்பட்டி கூட்டாத்துப்பட்டி விளாம்பட்டி பூசாரிப்பட்டி அனுப்பூர் கோலாத்துக்கோம்பை நீர்முள்ளிக்குட்டை பள்ளக்காடு காட்டூர் குள்ளம்பட்டி வெள்ளியம்பட்டி வலசியூர் ஒரு பகுதி பருத்திக்காடு தாதனூர் பூவனூர் குப்பனூர் மூக்கனூர் அரமனூர் ஆச்சாங்குட்டப்பட்டி செங்காட்டூர் கத்திரிப்பட்டி ஏழாவது மைல் ராமலிங்கபுரம் சின்ன கவுண்டாபுரம் ஒரு பகுதி அடிமலை புதூர் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இன்னைக்கு காலையில் 9 மணிலிருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தும்பல் துணைமின் நிலையத்திலுமே மின் பராமரிப்பு பணிகளான காரணத்தினால மாமாஞ்சி ஈச்சங்காடு தொட்டித்துறை கருமந்துறை மணியார்பாளையம் மணியார்குண்டம் தேக்கம்பட்டு புதூர் பகுடுப்பட்டு சூளாங்குறிச்சி கரியக்கோவில் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இன்றைக்கி காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 2 மணி வரைக்குமே வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நாளைக்குமே ஒரு இடத்துல மின்தடையானது ஏற்பட போகுது. எங்கே அப்படின்னா, ஆத்தூர் துணைமின் நிலையத்தில் மீன் பராமரிப்பு பணிகள் காரணத்தினால எம் நரசிங்கபுரம் பாரதிபுரம் தெற்கு காடு ஆத்தூர் தெற்கு காடு பைத்தூர் ரோடு குடகு கல்லாங்குத்து பைத்தூர்குட்டை கடம்பூர் மஞ்சினி புங்கவாடி வளையமாதேவி இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தாலுமே உங்களுடைய வேலையுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு காலையில் 9 மணி கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா மதியம் 2 மணிக்கு தான் வரும். ஸோ அதுக்குள்ளார உங்களுடைய வேலைகளை எல்லாத்தையுமே வந்து முடிச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது உங்களுக்காக மதன் தங்கத்துடைய யாருக்காக எங்கே இருக்கா அந்த சாங் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஏ ரமேஷ், என்ன இந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருக்க?
2: ஒண்ணுல மச்சான், நைட்ல ஒரு பல்லு வலிடா, அதான் ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அங்க
1: அப்புறம் அங்க என்னாச்சு?
2: டாக்டர் ஒரு கேள்வி கேட்டேன்டா, காண்டாயிட்டாரு.
1: அப்படி என்னடா கேள்வி கேட்ட? டாக்டரே காண்டார் அளவுக்கு?
2: அது ஒண்ணும் இல்ல சார், நீ ஒரு பல் டாக்டரான்னு கேட்டேன், அதுக்கு இல்லன்னு சொல்லிட்டாரு.
1: என்னது டாக்டர் இல்லன்னு சொல்லிட்டாரா? வேற என்ன சொன்னாரு?
2: அவரு ஒரு பல்லுக்கு டாக்டர் இல்லையா, 32 பல்லுக்கும் டாக்டரும்.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ பிளஸ் டூ மாணவர்களுக்கு எப்போவுமே வந்துட்டு இலவச சைக்கிள் கொடுப்பாங்க இல்லையா, அது வந்து இப்போ டிசம்பர் மாதம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. பிளஸ் டூ மாணவர்களுக்கு நவீன சைக்கிள் வழங்கக்கூடிய திட்டத்தை டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதா அதிகாரிகளுக்கு வந்துட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருக்காரு. அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் பிளஸ் ஒன் மற்றும் பிளஸ் டூ படிக்கக்கூடிய 500,000 மாணவர்களுக்கு நவீன வடிவமைப்பில் சைக்கிள்கள் வழங்க அரசு முடிவெடுத்திருக்காங்க. நைட்லேயும் போதிய வெளிச்சமில்லாத இடங்கள்லேயும் ஒளிரக்கூடிய வகையில் முன்பகுதி மற்றும் பின்பகுதியில் பிரதிபலிப்பு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்குது அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் மேம்படுத்தப்பட்ட பிரேக் சிஸ்டம் மற்றும் பைகளை எளிதாக வைக்கக்கூடிய பெரிய அளவிலான கேரியர் இதில் வந்துட்டு பொருத்தப்பட்டிருக்குது அப்படின்னும், தண்ணீர் பாட்டில் புத்தகம் வைப்பதற்கான வசதிகளும் செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாணவர்களுக்கு இராணுவ பச்சை நிறத்திலும் மாணவிகளுக்கு வெளிர் ஊதா நிறத்திலும் வந்துட்டு சைக்கிள்கள் வழங்கப்பட இருக்குது அப்படின்னும், சைக்கிள் வழங்கக்கூடிய பணியை டிசம்பர் மாதம் இறுதியில் தொடங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை வாயிலாக சைக்கிள் கொள்முதல் செய்வதற்கான அந்த டெண்டர் வந்துட்டு கோரப்பட்டிருக்குது. அதுக்கான கால அவகாசம் நேற்று முடிவடைந்த நிலையில் வர அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி வரைக்குமே கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்த நம்மளுடைய செலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராமுக்கு 13,665 ரூபாயாகவும் தங்கம் பவுனுக்கு 1,09,320 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியுடைய விலை கிராமுக்கு 240 ரூபாயாகவும் வெள்ளியுடைய விலை பார் ஒன்றுக்கு 2,40,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி முட்டையோடைய விலை இப்போ 5.40 காசுகள் அப்படி மாதிரி தான் வந்துட்டு விற்பனையாகிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது, தங்கத்தோடைய விலை இல்லை வெள்ளியோடைய விலை மற்றும் முட்டையோடைய விலை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அதே நேரத்தில் தங்கத்தோடைய விலையாக இருக்கட்டும் இல்லை வெள்ளியோடைய விலையாக இருக்கட்டும் கடந்த நாட்களை விட இப்போ கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ தங்கத்தோடைய விலை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்தது உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸ் உடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா.

0: நம் ஊரில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.

வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேற்று முன்தினம் வடக்கு மற்றும் அந்தமான் கடல் பகுதிகள், அதை ஒட்டிருக்கக்கூடிய மியான்மர் கடலோர பகுதிகளில் நிலவிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில நகர்ந்து நேற்று காலையில 5:30 அளவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்திருக்கு. வலுவடைந்து அதுக்கப்புறமா வந்துட்டு 8:30 அளவில் அதே பகுதியில் நிலவிட்டுருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று நைட்டு வடக்கு வடமேற்கு திசையில நகர்ந்து வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியிருக்குது அப்படின்னும், இதனால் வடக்கு உள் கர்நாடகாவிலிருந்து தமிழகம் வரைக்குமே தெற்கு உள் கர்நாடகா வழியாக 0.9 உயரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவிட்டுருக்குது. அதனால் இன்னைக்கு ஈரோடு, நாமக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களில் சில இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், திண்டுக்கல், விருதுநகர், புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய சேலத்துக்குமே மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் நம்மளுடைய சேலம் மீட்டர் அணையுடைய நீர்மட்ட நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, நீர்மட்டம் 79.28 அடியாகவும், நீர் இருப்பு 41.24 TMC இருக்குது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 1291 கனஅடியாகவும், அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 12400 கனஅடியாகவும் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 1291 கனஅடி அப்படி மாதிரி மட்டும்தான் இருக்குது. அதே நேரத்தில் நீர் திறப்பு 12400 கனஅடி அப்படி மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் நீர்மட்டம் மற்றும் நீர் இருப்புமே அடுத்தடுத்து குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன். ஸோ இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹகேஷுடைய அரண்மனை சாங் தான் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்காக சூப்பரான இன்னொரு அப்டேட்மே வெயிட்டிங் இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாட்டை கேட்டு வந்துருங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்கிறதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே இப்போது வெயிட்டிங்கில் இருக்குது. அதில் இப்போது முதலாவது என்ன அப்டேட் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கரூர் தடை ரயில் வந்துட்டு இப்போது இயக்கத்தில் 2 நாட்கள் மட்டும் மாற்றம் செய்யப்பட்டிருக்குது. அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. மூர்த்திபாளையம் டு கரூர் இடையே பராமரிப்பு பணியில் நடந்ததுக்கு காரணத்தினால இன்னைக்கு மற்றும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி அதிகாலை 5:20 புறப்படக்கூடிய செங்கோட்டை டு ஈரோடு எக்ஸ்பிரஸ் ரயில் கரூர் வரைக்கும் மட்டும் இயக்கப்படும் அப்படின்னும், பணி நிறைவடைந்ததுக்கு அப்புறமா கரூரில் இருந்து ஈரோடு வரைக்குமே முன்பதிவற்ற சிறப்பு ரயிலாக இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நாட்களில் காலையில் 6:30 கிளம்பக்கூடிய பாலக்காடு டு திருச்சி எக்ஸ்பிரஸ் ரயில் புகழூர் ஸ்டேஷன் வரைக்கும் மட்டும்தான் இயக்கப்படும் அப்படின்னும், பணி நிறைவடைந்ததுக்கு அப்புறமா அங்கிருந்து திருச்சி வரைக்குமே முன்பதிவற்ற சிறப்பு ரயிலாக இயக்கப்படும் அப்படின்னும், அதே நாட்களில் காலையில் 8:00 புறப்படக்கூடிய கோவை டு நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ் ரயில் மாற்றுத்தடமான போத்தனூர் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி பழனி ஒட்டன்சத்திரம் வழியாக இயக்கப்படும் அப்படின்னும், கோவை வடக்கு பீலமேடு சிங்காநல்லூர் சூலூர் ரோடு சோமனூர் திருப்பூர் ஊத்துக்குழி ஈங்கூர் ஈரோடு பசூர் கொடுமுடி புகழூர் கரூர் பாளையம் எரியோடு ஸ்டேஷன்கள் போகாது அப்படி மாதிரி சேலம் ரயில்வே கோட்டை நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்ததான் நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, மாமாங்கம் வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில் சந்தியூர் மல்லூர் குகை வின்சென்ட் சீலநாயக்கன்பட்டி அம்மாப்பேட்டை அயோத்தி அப்படினம் ஜங்ஷன் புதிய பேருந்து நிலையம் இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே வந்துட்டு டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தாலும் சரி, இந்த பகுதியை தாண்டி நீங்கள் வெளியே வேலைக்கோ வெளியோ போகிறீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போயிடுங்க. ஆஃபீஸில் நீங்கள் வந்துட்டு 1/2 hour முன்னாடி கிளம்பி போயிட்டுனா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க. காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. இப்போ அடுத்ததாக இன்னைக்கான கேள்வி, நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா, மனிதன் சுவாசிக்க தேவையான முக்கிய வாயு எது, மனிதன் சுவாசிக்க தேவையான முக்கிய வாயு எது அப்படிங்கிறது இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா, மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787070178 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே மறக்காம உங்களோட பதிலை பதிவு பண்ணுங்க. இப்போ அடுத்தது உங்களுக்கு அசோக் சரணோடைய அடி ராட் என போல் சாங் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: 107.8 ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
1: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்ப ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தைய பார்க்கும் போதே நமக்கு தெரியும், அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க, விளையாடும் போது மற்ற குழந்தைங்களை மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க, சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க, அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது, ஒரு வாரம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க வேணாம்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதில் வந்து சுத்தமான நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்து அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையிலெல்லாம் அந்த பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்கக்கூடாது, நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க, அதனால் கடையில் இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்கக்கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியாக இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது, அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்குலாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது, முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும், குழந்தைங்களை சுத்தமாக வச்சுருக்கணும், சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும், குழந்தைங்களுக்கெல்லாம் அது இப்போதே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோட இருக்கணும், குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி, வணக்கம்.
2: காந்தி ஜெயந்தி மற்றும் தேசிய ரத்த தான தினத்தை முன்னிட்டு
3: சீகரம் இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் பலர் இணைந்து நடத்தும்
2: 20ஆம் ஆண்டு ரத்த தான முகாம் மற்றும் அரசு பள்ளி சாதனை மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா
3: நடைபெறும் நாள் அக்டோபர் 2 வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை
2: நடைபெறும். இடம் வேலநத்தம் பாவடி செங்குந்தர் திருமண மண்டபம் ஆட்டையாம்பட்டி.
3: ரத்த தானம் செய்வோம், மனிதநேயத்தை வளர்ப்போம்.

0: அப்ப நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
2: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
5: இப்போ உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் தேவை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ மென்பொருள் நிறுவனத்தில் உங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்துட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது பார்த்தினா ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இந்திய சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்க் நிறுவனத்தில் வந்துட்டு இப்போது காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியிருக்குது. அட்மின் ஆஃபீஸர் பிரிவில் 2, டெக்னிக்கல் சப்போர்ட் 4, அசிஸ்டன்ட் 1, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 10 இடங்கள் காலியாக இருக்குது. இவங்களுக்கான கல்வி தகுதி 10ஆம் படிப்பு முடிச்சிருக்கணும், அதே மாதிரி டிப்ளமோ முடிச்சிருக்கணும், டிகிரி முடிச்சிருக்கணும், பிஇ எம்பிஏ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான வயது வரம்பு 18 வயசுலேருந்து 36 வயசு இருக்கக்கூடியவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கான தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு மூலமாக மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் 500 ரூபாய். பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 12/10/2026. அன்றைக்கி தான் வந்துட்டு கடைசி நாள், அன்றைக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணணும். எந்த வெப்சைட்டில் அப்படின்னா recruitment.stpi.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிடுங்க. மென்பொருள் நிறுவனத்தில் இப்போ வேலை வாய்ப்பு வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு நீங்கள் 10ஆம் வகுப்பு டிப்ளமோ டிகிரி பிஇ எம்பிஏ முடிச்சிருந்தாவே போதும், நீங்கள் தாராளமாக வந்துட்டு இதில் நீங்கள் சேர்ந்துக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. வர 12/10/2026 அன்றைக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த வெப்சைட்னா recruitment.stpi.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணணும். இப்போ அடுத்ததாக இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா ராணி அக்கா வந்துட்டு தருமபுரி பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி ராணி அக்கா. உங்களுக்கு இன்றைக்கி நாள் மாதிரியே எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம்ம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் என்னென்ன விஷயங்களாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் சூப்பராக நடக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக திலக்ஷன் செந்தில்குமாருடைய விண்மீன் போலவே சாங் தான் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: இந்து தமிழ் திசை மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்தும்
3: வரையும் விரல்கள் வளரும் கனவுகள் மாபெரும் ஓவிய போட்டி.
2: 1000 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.
3: 1 முதல் 4 வகுப்பு வரை மை பியூட்டிஃபுல் கார்டன் என்ற தலைப்பிலும்,
2: 5 முதல் 8 வகுப்பு வரை சேவ் வாட்டர் சேவ் லைஃப் என்ற தலைப்பிலும்,
3: 9 முதல் 12 வகுப்பு வரை ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலும் ஓவிய போட்டி நடைபெறுகிறது.
2: நடைபெறும் நாள் அக்டோபர் 10, 2026 சனிக்கிழமை காலை 8:30 முதல் மதியம் 1:30 மணி வரை.
3: நடைபெறும் இடம் சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், சோனா கேம்பஸ், ஜங்ஷன் மெயின் ரோடு, சேலம்.
2: தொடர்புக்கு 9566646633.
3: அனைவரும் வாரி, அனுமதி இலவசம்.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவ்யா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவ்யா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, வர அக்டோபர் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளார நம்ம வந்துட்டு வரி கட்டிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஊக்கத்தொகை வழங்கப்படும் அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி சேலம் மாநகராட்சி கமிஷனர் லலித் ஆதித்ய நீலம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சேலம் மாநகராட்சிக்குட்பட்ட 60 வார்டுகள் இருக்கக்கூடிய குடியிருப்பு வணிக நிறுவனங்களுக்கு 2ஆம் அரையாண்டு சொத்து வரி தொகையை அக்டோபர் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளார நம்ம செலுத்திட்டோம் அப்படின்னா 5% வரைக்குமே ஊக்கத்தொகை வழங்கப்படும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. மாநகராட்சி வரி வசூல் மையங்களில் காலையில் 9:30 சாயங்காலம் 6 மணி வரைக்குமே வந்துட்டு வரித்தொகையை செலுத்தலாம் அப்படின்னு, அதே மாதிரி மொபைல் செயலி மூலமாகவும் நீங்கள் வரி செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொத்து வரி, காலிமனை, அதுக்கப்புறமா தொழில் வரிகள், குடிநீர் கட்டணம் உள்ளிட்ட போன்றவற்றை உரிய காலத்தில் நீங்கள் செலுத்த வேண்டும் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு வர அக்டோபர் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் வந்துட்டு வரி கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஊக்கத்தொகை வழங்கப்படும் சொல்லிருக்காங்க. சோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ அடுத்ததா, இப்போ இன்ஸ்டாகிராம்ல பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க கூடிய விஷயம் அப்படின்னா வந்துட்டுங்க, இந்த 80s எஃபெக்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு AI வச்சு இந்த வீடியோஸ் மேக் பண்றது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது. அதே மாதிரி தான் வந்துட்டு வேர்ல்டு வைட் ட்ரெண்டிங், அதுக்கப்புறமா தமிழ்நாடு ட்ரெண்டிங், அப்புறமா இந்தியா ட்ரெண்டிங், இது மாதிரியான ட்ரெண்டிங்கான நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ள இவரப்பாக்கூடிய இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேளுங்க. குரு அவங்களோட உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள், சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் மாதிரியான நிறைய விஷயங்கள் ஒன்று செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க, இது வாலிப வயசு நிகழ்ச்சி திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ள குரு அவங்களோட. இப்போது அடுத்ததான் இன்னைக்கு எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி உடைய தலைப்பு என்ன அப்படின்னா, பெண்கள் சுயநிறைவு பெற உதவுவது வேலை வாய்ப்பா சுயதொழிலா, பெண்கள் சுயநிறைவு பெற உதவுவது வேலை வாய்ப்பா சுயதொழிலா அப்படிங்கிறது இன்னைக்கான எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில். இப்போ அடுத்ததாக ஹேவக் பிரதர்ஸோட சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஏ ரமேஷ், என்ன இந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருக்க?
2: ஒண்ணுல மச்சான், நைட்ல ஒரு பல்லு வலிடா, அதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அங்க
1: அப்புறம் அங்க என்னாச்சு?
2: டாக்டர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன்டா, காண்டாயிட்டாரு.
1: அப்படி என்னடா கேள்வி கேட்ட? டாக்டரே காண்டார் அளவுக்கு?
2: அது ஒன்றும் இல்லை சார், நீ ஒரு பல் டாக்டரான்னு கேட்டேன், அதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு.
1: என்னது டாக்டர் இல்லைன்னு சொல்லிட்டாரா? வேற என்ன சொன்னாரு?
2: அவரு ஒரு பல்லுக்கு டாக்டர் இல்லையா, 32 பல்லுக்கும் டாக்டரும்.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போது ஆடுகளுக்கு இலவச தடுப்பூசிக்காக வர அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி வரைக்குமே முகாம் ஏற்படுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. இது பற்றி சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம்பகவத் ஐஏஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் கால்நடை சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு திட்டத்தில் ஆடுகளுக்கு இலவசமாக ஆட்கோழி நோய் தடுப்பூசி போடப்பட இருக்குது அப்படின்னும், இதுக்கு 7.20 லட்சம் தடுப்பூசிகள் பெறப்பட்டிருக்குது. வெள்ளாடு செம்ம

ஆடுகளை தாக்கக்கூடிய ஒரு வகை வைரஸ் தான் ஆட்கொல்லி வைரஸ் நோய் அப்படின்னும், ஆடுகளுக்கு காய்ச்சல், சளி, கண்களில் நீர்வடிதல், கழிச்சல் ஆகிய அறிகுறிகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஆட்கொல்லி தாக்குதலுக்கு ஆளாகி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோய் தாக்கிய ஆடுகள் 90% பிழைக்க வாய்ப்பில்லை அப்படின்னும், இதை தடுக்கிறதுக்காக கால்நடை சுகாதாரம் நோய் தடுப்பு திட்டத்தில் ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்துட்டு ஆடுகளுக்கு நோய் தடுப்பூசி, ஆட்கொல்லி நோய் தடுப்பூசி வந்து தொடர்ந்து 3 ஆண்டுகளுக்கு இலவசமாக போடப்பட்டு வந்துட்டு இருக்குது. நடப்பாண்டு முகாம் வந்துட்டு அனைத்து கிராமங்களிலுமே வர அக்டோபர் 27 வரைக்குமே நடக்க இருக்குது அப்படின்னும், இது பற்றி அறிவிப்பு வந்துட்டு அந்தந்த கிராம கால்நடை மருத்துவங்கள் மூலமா விளம்பரம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 மாதங்களுக்கு மேற்பட்ட கருவுறாத வெள்ளாடு, செம்மறி ஆடுகளை வளர்க்கக்கூடியவங்க அவரவர் பகுதிகளில் நடக்கக்கூடிய முகாம்களுக்கு சென்று இலவசமாக தடுப்பூசி போட்டுக்கொள்ளலாம் அப்படின் மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது போயிட்டு ஆடுகளுக்கு தடுப்பூசி போடணும்னு நினைக்கிறீங்கன்னா வர அக்டோபர் 27 வரைக்குமே இந்த முகாம் நடக்கப் போகுது. ஸோ நீங்களுமே வந்துட்டு ஆடுகளை கூட்டிகிட்டு போய் உங்கள் அவங்களுக்கு வந்து தடுப்பூசி போட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது அவங்க வந்துட்டு நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து அள்ளிக்குட்டை பகுதியிலேருந்து நாளைக்கு அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே பாலசுப்ரமணியம். உங்களுக்கு நாளைக்கான நாள் செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி நாளைக்கு நாள் மாதிரி எல்லா நாளுமே செம ஹாப்பியாக பூஸ்டப்பாக இருங்க. இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்க வந்து பர்த்டே விஷஸ் இல்லை வெட்டிங் அனிவர்சரி பண்ணி நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம நிலை எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க அப்படின்னு தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். இப்போ அடுத்தது உங்களுக்காக சூப்பரான ஒரு பாடத்தை வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: வண்ண உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: வாகை சூடவா.
4: வாகை சூடவா.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
6: சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, பெண்கள் சுயநிறைவு பெற உதவுவது வேலை வாய்ப்பா சுய தொழிலா. பெண்கள் சுயநிறைவு பெற உதவுவது வேலை வாய்ப்பா சுய தொழிலா அப்படிங்கறதான் இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதேமே நம்மளோட நிலை என்னான 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
7: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
6: எஸ், இன்னைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, மனிதன் சுவாசிக்க தேவையான முக்கிய வாயு எது, மனிதன் சுவாசிக்க தேவையான முக்கிய வாயு எது அப்படிங்கிறதான் இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் ஆக்சிஜன். இந்த கேள்விக்கான பதிலை எல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரங்கசாமி அண்ணா வெள்ளாறுல இருந்தும், கஸ்தூரி அண்ணா திருப்பூர்ல இருந்தும், ருக்மணி பாட்டி தாத்தகா பட்டியில இருந்தும், ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூர்ல இருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், ஸ்ரீஜாக்கா தாத்தகா பட்டியில இருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியில இருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாட்டப்பட்டியில இருந்தும், ராணி அக்கா தருமபுரியிலிருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலிருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்ல இருந்துமே இந்த கேள்விக்கான பதிலை சரியா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தினேஷ், மாரிமுத்து, ஜோஷ்வா, தனேஷ் இவங்களுமே இந்த கேள்விக்கான பதிலை சரியா சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காம நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்கு உருவாக்கக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஒருமே சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே கிளம்ப வேண்டிய நேரமே வந்துருச்சு. நாளைக்கு நான் நிறைய அப்டேட்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள் கிட்ட விடுவது நான் உங்கள் தொகுப்பாள சத்யா. தொடர்ந்து நினைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வழியோட. நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா

0: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களோட ஜாலியா பேசிட்டு விளையாட வந்துட்டோம் திவாகர் மற்றும் பிரதீபா. எல்லோருக்கும் அருமையான காலை வணக்கம் மைடியர் மக்களே. இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் உங்களோட ஜாலியா பேசிட்டு விளையாட நினைக்கிறப்ப எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான விளையாட்டு தான் உங்களோட விளையாட்டு கொண்டு வந்திருக்கோம். அந்த விளையாட்டு என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி, இன்னைக்கு வந்து உங்களுக்கு நாள் அற்புதமான நல்லா அசத்தலாம், நல்லா வேற லெவல் நல்லா போகணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாட போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
1: அதாவது ஒரு வார்த்தை மூணு வாக்கியம் இந்த கேம் தான் விளையாட போறோம். ஒரே வார்த்தையில மூணு ஆன்சர் சொல்லணும். இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னா, நாங்க உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவோம், அந்த வாக்கியத்தை சம்பந்தமா வச்சு நீங்க ஒரு மூணு வாக்கியத்தை உருவாக்கணும்.
0: உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, உங்ககிட்ட கை அப்படின்னு சொன்னால், நான் கை வந்து சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துவேன், எனக்கு கை ரொம்ப உதவியாக இருக்கும், என் கையில் மொத்தமாக 10 விரல்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது வந்து அந்த வார்த்தையை வச்சு மூணு வாக்கியத்தை உருவாக்கி சொல்லணும். உங்ககிட்ட ஒரு வாக்கியம் ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த ஒரு வார்த்தையை வச்சு மூணு வாக்கியம் உருவாக்கணும். இதுதான் அன்னைக்கான விளையாட்டோட விதிமுறைகள். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787-707-108 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட ஜாலியா இந்த விளையாட்டை விளையாடலாம். இப்போ வந்து உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரடிஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபத்தில இருந்து பேசுறேங்க.
0: மாணிக்கவேல் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
0: சூப்பர் அண்ணா, எப்படி ஆரம்பிச்சிருக்கேன்றனால உங்களுக்கு?
2: சூப்பரா ஆரம்பிச்சிருக்கேன்.
0: சூப்பரா ஆரம்பிச்சிருக்கா. சரிங்க அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
2: தெரியலங்க.
0: அண்ணா, உங்ககிட்ட ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவனா, அந்த ஒரு வார்த்தையை வச்சு நீங்கள் ஒரு மூணு வாக்கியம் உருவாக்கணும்ண்ணா. உதாரணத்துக்கு இப்போ கை அப்படின்னு சொல்கிறேன்னா, என்கிட்ட 2 கைகள் இருக்குது, நான் கையை சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துவேன், என் கையில் 10 விரல்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை வச்சு அந்த வார்த்தையை பயன்படுத்தி மூணு வாக்கியம் உருவாக்கணும், வரிகள் உருவாக்கணும்.
2: ஓகே ஓகே, புரியுது.
0: விளையாடுவோமா?
2: சரி.
0: ஓகே, உங்களுக்கான முதல் வார்த்தை கண்.
2: கண் வந்து எனக்கு படிக்கிறதுக்கு நல்லா உதவி செய்யுது. காலையில எந்திரிச்சு கண் கிளீன் பண்ணிடுவேன். கண் கண்ணாடி அப்பப்போ நான் தொடச்சு யூஸ் பண்ணுவேன். கண் வந்து எனக்கு 50 விதத்துல எனக்கு பிரயோஜனமா இருக்கு.
0: ரொம்ப நன்றி அண்ணா, மூணு கேட்ட 4 சொல்லி அசத்திட்டீங்க. நன்றி அண்ணா.
2: நன்றி
0: நன்றி. மங்களபுரத்துல இருந்து நம்ம மாணிக்கவேல் கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். உங்களுக்கு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நண்பர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேன் பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நாகராஜ் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்மள நிறைய பேருக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கோபம், சோம்பல் இது மட்டுமே இல்லைங்க, மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கவலை தான். எதிர்காலத்தை பற்றின பயம், கடந்த காலத்தை பற்றின நினைவுகள், இந்த ரெண்டு விஷயங்களும் நமக்கு வந்து கவலையை கொடுக்குதுங்க. இந்த கவலைகள்லேருந்து முழுமையாக வெளிவந்து நிம்மதியாக எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் டேல் கார்னகி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் தான் ஹவு டு ஸ்டாப் ஒரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் அப்படின்ற புத்தகம். தமிழில் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி. இந்த புத்தகத்தை நான் காலேஜ் முடித்த உடனே ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வந்து படித்தேன். எனக்கு வந்து லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணது இந்த ஒரு புத்தகம். அதாவது நேற்று நடந்த தப்பு நினச்சி ஃபீல் பண்ணுறதும், நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு பயந்து நம்ம வந்து வாழ்கிறதும், நம்மளோட நிகழ்காலத்தை கெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புத்தகத்தில் ஆழமாக சொல்கிறாரு டேல் கார்னகி. அது மட்டுமே இல்லைங்க, நேற்றும் இன்றும் இல்லை, நாளையும் நமக்கு இல்லை, இன்றைய பொழுது மட்டுமே நம் கையில் அப்படின்ற ஒரு தத்துவத்தை இந்த புத்தகம் ரொம்ப அழகாக சொல்லுது. அதே மாதிரி இந்த புத்தகம் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருமோ, ஏதாவது ஒரு கவலை வந்துருமோ, ஏதாவது ஒரு துயரம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையாவது நினச்சி வருந்திக்கிட்டே இருப்போம், கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். டேல் கார்னகி என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரி அந்த கவலை வந்துட்டா தான் என்ன ஆகிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டா அந்த கவலையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டேல் கார்னகி சொல்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஏதாவது இப்படி ஆயிருமோ அப்படின்னு நினச்சி நான் வருத்தப்பட்டேன் அப்படின்னா, சரி அப்படி ஆனால் தான் என்ன ஆயிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நிறைய முறை நான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கவலையே வந்து போயிடும். பல நேரங்களில் உடல் சோர்வு தான் மனக்கவலைக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அதனால் போதுமான ஓய்வு, மனதுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்கிறது, இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம பண்ணும்போது நமக்கு கவலை அப்படின்ற ஒரு விஷயமே வராது அப்படின்னு சொல்லிட்டு டேல் கார்னகி ரொம்ப ஆழமாக சொல்கிறாரு. வாழ்க்கையில் எல்லாருமே விரும்புகிறது கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான். ஸோ அப்படி நீங்கள் கவலை இல்லாமல் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. டேல் கார்னகி அவர்கள் எழுதின கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி அப்படின்ற இந்த புத்தகத்தை. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண்துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சியில நினைஞ்சிருக்கீங்க பிரதீபா. நான் உங்க கூட ஜாலியா பேசிட்டு இருக்கேன், பிரதீபா மற்றும் திவாகர். சோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு வார்த்தை மூணு வாக்கியம், இந்த கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்வோம், அந்த வார்த்தை சம்பந்தமா நீங்க மூணு வாக்கியத்தை உருவாக்கணும். ஸோ இந்த கேம்ல நீங்களும் விளையாடணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க 9787-7107-8 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் நினைச்சிருக்காங்க, அவங்க கூட விளையாடலாமா? ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம், சோனா பொன்மொழியின் தொகுப்பாளர்கள் திவாகர் மற்றும் இருவருக்கும் காலை வணக்கத்துடன். திருப்பூர் மாவட்டம் இருவரும் நலமா?
1: இருவரும் நலம் அண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் நலமாக இருக்கிறேன்.
1: சூப்பர் சூப்பர் அண்ணா. நான் இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமாண்ணா?
2: அதான் ஒரு இது சொன்னீங்கன்னா அதை வச்சு மூணு வாக்கியம் நான் உருவாக்குவோம்.
1: ஓகே, நான் விளையாடலாமாண்ணா?
2: விளையாடலாம்.
1: உங்களுக்கான முதல் வார்த்தை விரல்.
2: விரல்களில் நகம் இருந்தால் அதை வெட்டி சுத்தப்படுத்துவேன். விரல்களினால் குடத்தை தூக்கி தண்ணீர் பிடிச்சு வைப்பேன்.
1: சூப்பர் சூப்பர் அண்ணா, மூணுதான் மூணுதான் அண்ணா, நீங்க நாலு சொல்லிட்டீங்க.
2: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி அண்ணா. திருப்பூர் மூலனூர்ல இருந்து ஆதவன் அண்ணா நம்ம கூட சேர்ந்து ரொம்பவே சூப்பரா ஜாலியா விளாண்டாங்க. ரொம்ப நன்றி அண்ணா, இன்னைக்கு எங்க கூட சேர்ந்து ஜாலியா விளாண்டதுக்கு. மைடிய நேயர்களே, நீங்களும் இதே மாதிரியே விளாடணும்னு நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கால் பண்ணுங்கள் 9787-7107-8 நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். என்ன கேம் விளையாண்டுட்ருக்கோம் அப்படின்னா, ஒரு வார்த்தை மூணு வாக்கியம், இந்த கேம் தான் விளையாண்டுட்ருக்கோம். ஸோ இந்த கேமில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு தொடர்ந்து அடியாத்தின்ற பாடல் வந்துட்டே இருக்கு, அந்த பாட்டைக்கிட்ட என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நம்ம இன்னும் நிறைய நேயர்கள் கூட சேர்ந்து விளையாடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில பிரதீபா மற்றும் திவாகருடன்.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க பிரதீபா மற்றும் திவாகருடன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வார்த்தை மூணு வாக்கியம் இந்த கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தையை வச்சு அந்த வார்த்தை இருக்கிற மாதிரி ஒரு மூணு வாக்கியத்தை நீங்கள் உருவாக்கணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளையாடணும் நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்க 9787107.8 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். ஸோ இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அன்பான நேர் காத்துட்ருக்காங்க, அவங்க கூட விளையாண்டலாமா? ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் பிரதீபா, திவாகர் எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கும். எழிலரசி அக்கா எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன்பா.
1: ஓகே ஓகே அக்கா. அக்கா இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடறோம் தெரியுமா அக்கா?
2: இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்வீங்க, அதுல மூணு வாக்கியம் சொல்லணும்.
1: ஓகே, உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா?
2: சொல்லாமே.
1: ஓகே, உங்களுக்கான வார்த்தை பல்.
2: நான் காலையில் எழுந்தவுடன் பல் துலக்குவேன். பல்ல வந்து நான் கரையை படியாமல் பார்த்துக் கொள்வேன். சொத்தை பல் விழாமல் பார்த்துக் கொள்வேன்.
1: சம்பந்தமாவே சொல்லிட்டீங்களே எல்லாத்தையும். பல்லால் உணவை மெல்லுவேன். ஓகேக்கா. ஓகேக்கா,
2: பாய்ப்புக்கு நன்றி. பாய்.
1: நன்றி நன்றி அக்கா, சூப்பரா
2: விளாண்டீங்க.
1: ஸோ ஸ்டீல் பிளான்ட்லேருந்து எழிலரசி அக்கா நம்ம கூட சேர்ந்து ரொம்பவே சூப்பராக அருமையாக விளையாண்டாங்க. ரொம்ப நன்றி அக்கா இன்னைக்கு எங்க கூட சேர்ந்து ஜாலியாக விளையாண்டதுக்கு. ஸோ நேயர்களே, நீங்களும் இதே மாதிரி என் கூட சேர்ந்து விளாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நிலையை எண் 9787107.8 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்கு தொடர்ந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நம்ம இன்னும் நிறைய நேயர்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளாடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஏ ரமேஷே, என்ன இந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருக்க?
2: ஒண்ணுல மச்சான், நைட்ல ஒரு பல்லு வலிடா, அதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அங்க
1: அப்புறம் அங்க என்னாச்சு?
2: டாக்டர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன்டா, காண்டாயிட்டாரு.
1: அப்படி என்னடா கேள்வி கேட்ட? டாக்டரே காண்டார் அளவுக்கு?
2: அது ஒண்ணும் இல்ல சார், நீ ஒரு பல் டாக்டரான்னு கேட்டேன், அதுக்கு இல்லன்னு சொல்லிட்டாரு.
1: என்னது டாக்டர் இல்லன்னு சொல்லிட்டாரா? வேற என்ன சொன்னாரு?
2: அவரு ஒரு பல்லுக்கு டாக்டர் இல்லையா, 32 பல்லுக்கும் டாக்டரும்.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட்

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா,
2: அதாவது ஒரு வார்த்தை மூணு வாக்கியம் இந்த கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்வோம், அந்த வார்த்தை சம்பந்தமா நீங்க மூணு வாக்கியத்தை உருவாக்கணும்.
1: இந்த விளையாட்டு தான் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இதனைத் தொடர்ந்து இப்போ ரெண்டு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க. அந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அந்த பாடல் பிடிச்சிருந்தா பாடலோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இப்போ அதே மாதிரியே உங்களுக்காக ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் எங்கள் ரெண்டு பேர் கூட இணைஞ்சிருக்கீங்க. இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட சேர்ந்து விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் பாட்டு கேட்போம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ
1: ஹலோ வணக்கம்
3: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் பாட்டி, எப்படி இருக்கீங்க?
3: நல்லதா இருக்கேன்.
1: சூப்பர் பாட்டி. பாட்டி இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
3: ஒரு வார்த்தை மூன்று வாக்கியங்கள்.
1: ஆமா பாட்டி, விளையாண்டுருவோமா?
3: விளையாடலாம் விளையாடலாம்.
1: உங்களுக்கான வார்த்தை வலை.
3: வலை என்ன? நெட்டா?
1: ஆமா பாட்டி, நெட்டு தான்
2: பாட்டி. அப்படி இல்ல, எந்த வலை வேணாலும்.
3: வலை வந்து மீனவர்கள் பயன்படுத்துகிறார்கள். தலையில் கொண்டை போட்டு வலை போட்டுப்பார்கள். அப்புறம் வலையில் மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு தவிக்கிறதுக்கு சிங்கம், சிங்கம் நரி கதை இருக்குது. அப்புறம் வலையில் வந்து மூணு இது வந்துருச்சு.
1: வந்துருச்சு பாட்டி, வந்துருச்சு பாட்டி. ரொம்ப நன்றி பாட்டி.
3: நன்றி நன்றி
1: நன்றி.
3: ஒரு மூணு பாட்டு சொல்லியிருக்கேன்.
1: சரிங்க பாட்டி.
3: அப்புறம் இன்னும் வரட்டும் பாட்டு வரட்டும் பிடிச்சுக்கிறேன்.
1: சூப்பர் பாட்டி, ரொம்ப நன்றி பாட்டி.
3: நன்றி சார். நன்றி
1: நன்றி. தாதுகாப்பட்டியிலேருந்து இருக்குமணி பாட்டி கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி பாட்டி. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு
2: நேர்களே, நீங்களும் இதே மாதிரியே விளாண்டு நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கால் பண்ணுங்கள் 9787-707-8 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக இந்த கேமில் விளையாடலாம்.
1: இதனைத் தொடர்ந்து உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் நம்ம நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம்.

0: நன்றி, நமஸ்காரம், நமஸ்தே.
1: மிக்க நம்ம ஊர் உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
2: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நவ மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் பிரதீபா?
2: அதாவது இன்னைக்கு நம்ம ஒரு வார்த்தை மூணு வாக்கியம் இந்த கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம்.
1: ஒரு வார்த்தை மூணு வாக்கியம் அப்படிங்கிற

0: நன்றி பாஸ்கர், அருமையா லாண்டிங்க. நன்றி. டால்மியா காலனிலிருந்து பாஸ்கர் அண்ணா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டார், ரொம்ப நன்றி பாஸ்கர் அண்ணா. இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அடைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். இன்றைக்கி நம்ம ஒரு வார்த்தை மூணு வாக்கியம் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் எப்படி விளையாடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா,
1: அதாவது நாங்கள் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லிடுவோம், நீங்கள் அந்த வார்த்தை சம்மந்தமாக மூணு வாக்கியத்தை உருவாக்கணும். ஸோ இதுதான் நம்ம விளையாண்டுட்ருக்கோம்.
0: இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது, பாட்டு கேட்டுவாங்க. பாட்டுக்கு கேட்டதுக்கப்புறம் இந்த விளையாட்டில் விளையாடணும்னா 9787 7107 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும்
2: பிரதீபாவுடன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு வார்த்தை மூணு வாக்கியம் இந்த கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவோம், அந்த வார்த்தையை வச்சு நீங்கள் அந்த வார்த்தைக்கு சம்மந்தமான மூணு வாக்கியத்தை உருவாக்கணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள் 9787-707-107 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் காத்துட்ருக்காங்க, அவங்க கூட விளையாடலாமா? ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம் வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் ராகினி, நான் ஏற்காட்டிலிருந்து பேசுறேன்.
2: ஓகே ராகினி, இப்ப

0: வா, என்ன பண்றீங்க? ஓகே ஓகே, வீட்ல இருக்கீங்களா? லீவ்லாம் எப்படி போகுது உங்களுக்கு?
1: ஜாலியா போகுது.
0: ஓகே ஓகே ஓகே, நம்ம விளையாடலாமா? உங்களுக்கு என்ன விளையாட்டு விளையாடணும்
1: தெரியுமா?
0: ஓகே, விளையாடலாமா? உங்களுக்கான முதல் கேள்வி, புத்தகம்.
1: புத்தகத்தை நான் படித்தேன். புத்தகம் புத்தம் புதிய சுத்தமாக வைத்தேன். புத்தகம் நானும் என் நண்பரும் சேர்ந்து படிப்போம்.
0: சூப்பரா சொன்னீங்க, அருமையா சொன்னீங்க. ஓகே பாப்பா, ரொம்ப நன்றி.
1: நன்றி
0: நன்றி நன்றி.
2: மக்களை தொடர்ந்து நீந்திருங்கள். சுனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இப்போ ஏற்காட்டிலேருந்து ராகினி பாப்பா விளையாண்டாங்களா, அதே போலவே நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். நான் சொல்கிற நம்பருக்கு 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். உங்களுக்காக சூப்பரான அருமையான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டுவாங்க, பாடலுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் அணிஞ்சு உங்களோட ஜாலியாக விளையாடுறோம்.

0: எஃப்எம் 107.8 ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
1: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து

0: பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தையை பார்க்கும் போதே நமக்கு தெரியும், அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க, விளையாடும் போது மற்ற குழந்தைங்களை மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க, சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க, அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது, ஒரு வாரம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க வேணாம்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதுல வந்து சுத்தமான நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்து அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையிலலாம் அந்த பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்கக்கூடாது, நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க, அதனால் கடையில் இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்கக்கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியாக இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது, அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்குலாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது, முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும், குழந்தைங்களை சுத்தமாக வச்சுருக்கணும், சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும், குழந்தைங்களுக்குலாம் அது இப்போதே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோட இருக்கணும், குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி, வணக்கம்.
1: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
2: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும்
4: பிரதீபாவுடன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு வார்த்தை 3 வாக்கியம் இந்த கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். நாங்கள் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவோம், அந்த வார்த்தையை வச்சு நீங்கள் அந்த வார்த்தை சம்மந்தமான 3 வாக்கியத்தை உருவாக்கணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க 9787-707-107 நம்பருக்கு கால் பண்ணி கூட சேர்ந்து ஜாலியா விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம்.
1: ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம் வள்ளார் ரங்கசாமி ஐயா.
1: வணக்கம் வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
5: அற்புதமா இருக்கீங்க ஐயா, தாங்கள் அனைவரும் நலமா?
1: எல்லாருமே சூப்பரா இருக்கோம் ஐயா, எல்லாருமே அற்புதமா இருக்கோம்.
5: சந்தோஷங்க ஐயா, அடிக்கடி பேச முடிய மாட்டேங்குது.
1: பரவாயில்ல பரவாயில்லங்க ஐயா. ஐயா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
5: அதாங்க, ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, அதுல இருந்து மூணு வார்த்தைகள் வர மாதிரி நம்ம ஏதோ ரெடி பண்ணோம்.
1: ஆமாங்க ஐயா, விளையாடுவோமா?
5: ஆ, விளையாடலாங்க ஐயா.
1: ஓகே, உங்களுக்கான வார்த்தை வேர்.
5: வேருங்களா?
1: ஆமாங்க ஐயா,
5: வேர்.
1: ஆமா,
5: மரத்திற்கு வந்து அது உயிர் நாடியே வேர் தான்.
1: ஓகேங்க ஐயா.
5: மற்றும் வேர் என்ன ஒரு தமிழ் அறிஞரோட இருந்தாரு, அவரை வந்து சுருக்கமா சாவின்னு தான் சொல்லுவோம்.
1: ஓகே, இன்னும் ஒரே ஒரு வாக்கியம் ஐயா.
5: இன்னொன்று சாவி. சாவினா
1: சாவி கதவுக்கு மட்டும் தான் போடுவாங்கன்னு இல்லைங்க ஐயா.
5: கதவுக்கு மட்டும்தான், வீட்டுக்கும் மற்றும் இந்த லாக்கர் எல்லாமே சாவிதாங்க. சாவி அந்த சைக்கிளுக்காகட்டும் டூ வீலருக்காகட்டும் எல்லாத்துக்குமே சாவிதான்.
1: சூப்பருங்க ஐயா, அற்புதங்க ஐயா, அருமையா சொன்னீங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா.
5: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம், வணக்கம். மக்களை நீங்களும் இதே போலவே விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787-7107-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது வாக்கர் மற்றும் பிரதிப்போட உங்களுக்கு ஜாலியாக விளையாடலாம். இந்த விளையாட்டை, அதாவது ஒரு வார்த்தை மூணு வாக்கியம் அப்படிங்கிற விளையாட்டை தான் விளையாண்டுட்ருக்கோம். இப்போ உங்களுக்காக ஏண்டி புள்ள ஏங்க வச்சு அப்படிங்கிற நரேஷ்குமாரோட சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க.

0: உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு, உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் உரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாளி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கரு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியேதான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது பார்க்குற உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம கூட வந்து பிரதிபா வந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
2: அதாவது ஒரு வார்த்தை மூணு வாக்கியம் இந்த கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னா, நாங்கள் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவோம், நீங்கள் அந்த வார்த்தையை வச்சு மூணு வாக்கியத்தை உருவாக்கணும்.
1: இந்த விளையாட்டுல இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரடைஞ்சிருக்காரு, அவரு கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
3: இருவருக்கும் வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் பாட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: வணக்கம் வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
3: வணக்கம், நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கோம்.
3: எப்படி இருக்கு இன்னைக்கு நம்ம ஊர்ல கிளைமேட்லாம்?
2: நல்ல வெயில் தானா?
3: ரொம்ப சந்தோஷம். வெயில் வந்ததுனால மழை வரும், அதனால கவலைப்படாதீங்க.
2: ஓகேண்ணா.
3: அட்டையை பயன்படுத்தி மாணவர்கள் படிக்கலாம். பள்ளியில் அட்டவணை, அதை பயன்படுத்தி மாணவர்கள் வகுப்பறைக்கு செல்வார்கள்.
2: ஓகேண்ணா, சூப்பர். நான் ரொம்ப அருமையா விளையாண்டீங்கண்ணா.
3: மிக்க மகிழ்ச்சி. பாந்தரே, சூப்பர் ஃபேன்டாஸ்டிக் டேவா மீட்டும். பை
2: பை பை அண்ணா.
1: பை அண்ணா, பை. காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் அண்ணா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களே, இதே போலவே நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட விளையாடலாம். நேரம் கம்மியாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 10:31 தாண்டி போயிட்டுருக்கு. நீங்களும் விளையாடணும்னா நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டு இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார் சார்
1: என்னாமா
2: இது கூட தெரியாம இருக்க, ஏன்னா அது ஹிட் சாங்கா
3: தலை வலிக்குதா

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்,
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில். வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க பிரதீபா மற்றும் திவாகருடன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு வார்த்தை மூணு வாக்கியம் இந்த கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவோம், அந்த வார்த்தையை வச்சு நீங்கள் மூணு வாக்கியத்தை உருவாக்கணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாட்ணும் நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787707.8 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் காத்துட்ருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
7: ஒரு வார்த்தை சொன்னா, ஆமா அதை வச்சு மூணு வாக்கியம் சொல்லணும். அக்கா
8: விளையாடுவோமா?

0: ஓகே, உங்களுக்கான வார்த்தை கை.
1: கை?
0: ஆமாக்கா.
1: கை, கை வச்சு எழுதலாம்.
0: ம்,
1: நாம் கை வச்சு சுற்று சூழல் காப்போம், சுத்தமா வச்சுக்கலாம் வீடு, சுத்தமா வச்சுக்கலாம்.
0: ம்,
1: நாம் சமைக்கலாம், நாம் சாப்பிடலாம் நம்ம கையில.
0: சூப்பர் சூப்பர் அக்கா, அருமையா ஆண்டுக்கு ரொம்ப நன்றி அக்கா.
1: நன்றி நன்றி
0: நன்றி. தருமபுரி மாவட்டத்திலேருந்து ராஜேஸ்வரி அக்கா கால் பண்ணி சூப்பராக விளாண்டாங்க. கை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வச்சு மூணு வாக்கியம் அருமையாக உருவாக்கி சொன்னாங்க. இதனைத் தொடர்ந்து இப்போ உங்களுக்காக அடுத்து ஒரு சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டு வாங்க மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: உணவுகளை உண்டு துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது பார்க்குற உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். என் கூட பிரஜபா நினைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வார்த்தை மூணு வாக்கியம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விளையாட்டு. இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிக்கினாமல் இருக்காமல் கால் பண்ணுங்கள். 9787 707 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இதனை தொடர்ந்து சூப்பரான ரெண்டு பாட்டு கேட்டிருப்பீங்க. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம கால் பண்ணுங்க.
6: 9787 707 நம்பருக்கு கால் பண்ணி நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
7: ஹலோ, இருவருக்கும் காலை வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க அக்கா.
7: உங்களுக்கான
5: வார்த்தை பை.

0: ஹலோ,
1: பை உங்களுக்கான வார்த்தை.
0: பை காய்கறி வாங்கலாம், புத்தகம் எடுத்து போலாம், பள்ளி பள்ளிக்கூடத்து இருக்கு, துணிமணி ஊருக்கு எடுத்து போகலாம்.
1: ஓகே,
0: நிறைய பை அத்தியாவசிய தேவையான பொருள் எல்லாமே இருக்கு. பை
1: ஓகே ஓகே அக்கா, ரொம்ப சூப்பரா விளையாண்டீங்க. நன்றி
0: நன்றி நன்றி
1: நன்றி,
2: சூப்பரா விளையாண்டீங்க அனந்திக்கா, ரொம்ப நன்றி. மக்களே, இதே போலவே இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிருந்தீங்க, மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட ஜாலியாக விளையாடலாம். இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பரான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பெயர் என்ன தெரியுமா? இந்த விளையாட்டோட பெயர் தான் ஒரு வாக்கியம் ஒரு வார்த்தை மூணு வாக்கியம் அப்படிங்கிற விளையாட்டு. இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் நினைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
0: 107.8 ரம்சோனா வானொலி, மக்கள் வானொலி, சமுதாய வானொலியுடன் இணைப்பினர் மேட்டூர் வட்டமயம் முதல்லிருந்து கலை செல்வீங்க அன்பு திவாகர் அவர்களே, அன்பு பிரதீபா அவர்களே.
2: கலை செல்வி அக்கா, எப்படி இருக்கீங்க?
0: அருமையா சூப்பரவா இருக்குங்க திவாகர், சாப்பிட்டேன், அருமையா போச்சு, சமையல் செம்ம.
2: நன்றி நன்றி அக்கா, ரொம்ப நன்றி அக்கா,
0: உங்களுக்கு பாராட்டு வாழ்த்துக்களும், செம்ம செம்ம சூப்பர்.
2: நன்றி நன்றி அக்கா, நன்றி அக்கா. கலை செல்வி அக்கா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டு தெரியுமா?
0: நீங்க ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, அதை நான் ஒரு வாக்கியமா சொல்லணும்.
2: மூணு வாக்கியமா சொல்லணும்,
0: புது வாக்கியமா சொல்லணும்.
2: விளையாடுவோமா?
0: ஆரம்பிக்கலாம்.
2: பூ.
0: பூ. நான் இன்னைக்கு காலையில எங்க செடியில இருந்து பூ பறிச்சு மாலை
2: கட்டினேன். ஓகே, மூணு வாக்கியம், மூணு வாக்கியம் சொல்லணும் அக்கா, மூணு வாக்கியம்.
0: அப்படியா? இன்னைக்கு காலையில எங்க செடியில இருந்து பூ பறிச்சு மாலை கட்டி சாமிக்கு போட்டேன், சாமி படத்துக்கு எல்லாம் போட்டேன்.
2: இது ஒண்ணு. அடுத்து பூ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி
0: இன்னும்
2: ரெண்டு சொல்லணும். நீங்க
0: எங்க தோட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய பல வகையான வண்ணப்பூக்கள் நிறைய எங்க தோட்டத்துல நிறைய பூத்திருக்கு.
2: ஓகே, இன்னும் ஒண்ணு. ஒண்ணு
0: இன்னொன்னு பூ. இந்த பூனா இந்த எப்படின்னா அந்த மலர்கள்லயே எனக்கு ரோஜா பூனா ரொம்ப பிடிக்கும்.
2: மேட்டூர் கலை செல்வி அக்கா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு வாகை சுடவா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நம்ம வாகை சுடவா நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். மக்களே, அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இப்போ உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

தொடக்கம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆரோவ்ல மண்ணுல இயற்கை முறையில விவசாயம் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த 70 வயது முதியவர் அசத்திருக்காரு அப்படின்னா பாத்துக்கோங்களேன். சர்வதேச நகரமான ஆரோவ்ல மண்ணுல ஜெர்மன் நாட்டை சேர்ந்த 70 வயது சரளமா தமிழ் பேசக்கூடிய நபர் இயற்கை விவசாயம் செஞ்சு விவசாயத்தை பேணி காத்து வராரு. வெளிநாட்டுல பிறந்த ஒருத்தர் நம்மளுடைய நாட்டுக்கு வந்து 40 ஆண்டுகளா விவசாயம் செஞ்சு வராரு. அது மட்டும் இல்லாம தன்னை ஒரு விவசாயி அப்படின்னும் எப்பவுமே பெருமையோட சொல்லிக்கிறாரு ராபர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தார்த். ஜெர்மன் நாட்டுல பிறந்து அங்கேயே பட்ட படிப்பை முடித்தவருக்கு ஆன்மீக பாதை பிடிச்சிருக்கு. இந்தியா ஒரு ஆன்மீக பூமி அப்படின்றத அவர் தெரிஞ்சுகிட்டாரு. நாடு ஃபுல்லாவே சுத்தி கடைசியில புதுச்சேரியில இருக்கக்கூடிய ஆரோவ்ல வந்தடைஞ்சாரு. இங்கேயே இவரு தேடின ஆன்மீகமும் கிடைச்சது, தேடாத புதிய பொறுப்பும் கிடைச்சது. செய்யக்கூடிய தொழிலே தெய்வம் அப்படின்னு சொன்ன ஆரோவ்ல நிர்வாகம் இவர்கிட்ட இரும்பை மகா காளேஸ்வரர் கோவில் பக்கத்துல 7 ஏக்கர் நிலத்தை கொடுத்து விவசாயம் பார்க்கும்படி கேட்டுக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷத்தோட களம் இறங்கின இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை வியக்கக்கூடிய வகையில விவசாயத்துல பல முன்னேற்றங்களை பார்த்திருக்காரு. சேத்துல இறங்குறது, களை எடுக்கிறது, பயிர் நடுறது, நீர் பாய்ச்சறது, நாற்று நடுறது, உழுவது, அறுவடை செய்யறது, அதோட டிராக்டர்ல எரு அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரொம்ப உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் செய்யறதன் எதிரொலியா இவரோட நிலத்துல எப்பவுமே அமோக விளைச்சல் தான். ரசாயனம் மிகுதியா கொண்ட பூச்சிக்கொல்லி மருந்துகளால மனிதர்களுக்கு கேடு அப்படின்றதுனால இவரோட வழி இயற்கை வழி தாங்க. ஆர்கானிக் விவசாயம்

விவசாயம் அப்படின்றது இவரோட விவசாயத்துல இயற்கையா தயாரிக்கப்பட்ட உரங்களால ஊட்டம் பெறுவது பயிர்கள் மட்டும் இல்ல, இந்த பயிர்களை சாப்பிடக்கூடிய மனித உயிர்களும் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. தன்னை நேசிச்ச பெற்றோரையும் உற்றோரையும் விட தான் நேசிக்க கூடிய இந்த மண்ணே மேலானது அப்படின்னு சொல்லிட்டு வைராக்கியத்தோட வாழக்கூடிய சித்தார்த் சந்தேகம் இல்லாம இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு முன் உதாரணமா இருக்கிறாரு. இது பத்தி அவரு சொல்றாரு, நான் ஐரோப்பிய நாட்டை சேர்ந்தவன், எனக்கு விவசாயம் செய்யறதுல சின்ன வயசுல இருந்தே ஆர்வம் இருக்கு. ஆரோவில் பகுதிக்கு வந்த நான் உள்ளூர் பெண்ணை திருமணம் செஞ்சிட்டேன். எனக்கு ஒரு மகள் மகன் இருக்காங்க. நான் அதிக அளவுல சீசனுக்கு தகுந்த மாதிரி நெல், கேழ்வரகு, கம்பு, மணிலா மற்றும் கரும்பு விவசாயம் செஞ்சு வரேன்னு சொல்றாரு. இதன் மூலமா கிடைக்கக்கூடிய வருமானத்தை என்னோட குடும்பத்துக்கும் ஆரோவில் நிர்வாகத்திற்கும் வழங்கி வரேன்னு சொல்றாரு. இந்த காலத்துல இப்படியும் ஒரு சில மனிதர்கள் இருக்கதான செய்யறாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமா படத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மையில்.
1: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
2: தி சென்னை பெஸ்டிசைட்,
1: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
2: தி சென்னை பெஸ்டிசைட், 3 ரோடு அருகில், சேலம்.
1: தொடர்புக்கு 9994366030.
2: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். எனது அதிசய வினாடியா? வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதாவது யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மள பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேறு மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்ட்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ உங்களுக்கு

0: உள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது பிரசன்னில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்தை அப்படி கவனிச்சுக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம பிரசன்னில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஹே நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். திருச்சியில் இருக்கக்கூடிய நியூ விவா பயோ நியூட்ரியன்ஸ் நிறுவனர் ரவிசங்கர் கருப்பையா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப 2வது படிநிலைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
4: இந்த 2வது படிநிலைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்னீசியம், சல்ஃபர், மாலிப்டினம் அண்ட் போரான். இந்த 4 ஊட்டச்சத்துக்களும் சரியான அளவில் ஒரு ஒரு பயிரில் இருக்கும் பொழுது அந்த அந்த தாவரம் தான் உற்பத்தி செய்த சர்க்கரையை முழுமையான புரதமாக மாற்றும். இந்த இது இது சரியாக நடக்கும் பட்சத்தில் என்ன நன்மை பயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இன்னைக்கு இருக்கிற இந்த ஏஃபிட்ஸ், அதாவது சாம்பல் பூச்சி பிரச்சனைகள், லீஃப் ஹாப்பர்ஸ், வெள்ளை பூச்சி, இந்த மாதிரியான, அதாவது வெறும் எளிமையான சர்க்கரையை ஜீரணிக்கும் ஜீரண மண்டலம் உள்ள பூச்சிகள் அந்த பயிரை தாக்காது. அடுத்த படிநிலை, அதாவது 3வது படிநிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிக லிப்பிட் உருவாக்கம், ஆங்கிலத்தில் இன்க்ரீஸ்ட் லிப்பிட் சிந்தசிஸ். அதாவது லிப்பிட் அப்படின்னா இங்கே கொழுப்பு, அதிகமாக கொழுப்பை ஒரு பயிர் தயாரிக்க ஆரம்பிக்கும், அதான் 3வது படிநிலை. முதல் 2 படிநிலைகள் பார்த்தோம். இந்த முதல் 2 படிநிலைகள், அதாவது முழுமையான ஒளி சேர்க்கை அப்புறம் முழுமையான புரதம் உருவாக்கம், இந்த முதல் 2 படிநிலைகளுக்கு ஒரு தாவரம் அதனுடைய ஊட்டச்சத்தை மட்டுமே பிரதானமாக நம்பி இருக்கு. அந்த ஊட்டச்சத்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்னீசியம், அயன், மேங்கனீஸ், நைட்ரஜன், பாஸ்பரஸ், சல்ஃபர், மாலிப்டினம் அண்ட் போரான். இந்த ஊட்டச்சத்துக்கள் பிரதானமாக இருக்குது ஒரு பயிரில் அப்படின்னா, அந்த பயிர் முழுமையான ஒளிச்சேர்க்கையும் பண்ணும், அந்த ஒளிச்சேர்க்கையை பண்ணின அந்த சர்க்கரையை முழுமையான புரதமாகவும் மாற்றும்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப ஒரு பயிர்ல பிரதானமா இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா ஒரு பயிருக்கு பொறுத்த வரைக்கும் தேவையான சத்துக்கள்

இருந்தா மட்டும்தாங்க அது நல்ல முறையில மகசூல் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேருக்கு தெரியும். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கரு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியேதான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டினம் வட்டாரம் குள்ளம்பட்டியிலிருந்து வெங்கடேசன் ஐயா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப மரவள்ளி கிழங்கு சாகுபடி முறைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: மரவள்ளி கிழங்கு நல்ல உணவு ஓட்டணும் காட்டேன், மண்ணு தாழ்ந்து போய் நல்லா இருக்கும். மரம் அதாவது மானாவாரி குச்சிக்கு நல்ல மண்ணு சுடுவோம், சூடா இருக்கும்ல குச்சை கட் பண்ணி போய் ஒண்ணு வச்சுங்க, அந்த குச்சல் இருக்கிற பால் அப்படியே மண்ணை ஊட்டிக்கும், ஊட்டிய நல்லா வேடி ஆரம்பிக்கும். ஒரு 10 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அப்படியே துளிர் எடுத்துக்கும், நல்லா இருக்கும். அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு களை வெட்டி விட்டு அப்படியே பண்ணி விட்டாங்க, குச்சி நல்லா தளர்ந்து வரும், குச்சி நல்லா இருக்கும். வெயில் வச்சா கூட குச்சி வாடாதுங்க, அந்த மானாவாரி குச்சி அது வந்து ஒரு குறிப்பிட்ட மழை, ஒரு 3 மாசம் வரைக்கும் மழை வேணும் அதுக்கு. அந்த வேர் அப்படியே கீழே இறங்கும் போது நல்லா மழை பெய்யணும், மழை பெய்ய ஏறந்துன்னா கிழங்கு ஆகும், குச்சி ஆகுமே. ஒரு குச்சிக்கும் 2 கிலோ 3 கிலோ கிழங்கு வரும் ஒரு குச்சி. அந்த ஒரு 6 மாசம் வச்சு 2 கிலோ ஒரு கிளை வெட்டி விட்டு அதுக்கு இந்த பொட்டாசு யூரியா குழம்பு வாங்குது, அந்த ஓரத்தை போட்டு ஒரு கொத்து கொத்தி விட்டாங்க, 2 மழை பெஞ்சா போதும் கிழங்கு அப்படியே நல்லா பெருத்துக்கும். கிழங்கு பரிசானவுன்னா 14 கிழங்கு பரவுனா இருக்கும், ஒரு கிழங்கு கூட 2 கிலோ கிழங்குல வந்துருக்குங்க. ஒரு குச்சியில 10 கிலோ சஞ்சி சார கிழங்கு வந்தது, கிழங்கு புடுங்கி தூங்க முடியாதுங்க ஒரு கிலோவா ஒரு குச்சை, அந்த மாதிரி கிழங்கு இருந்தது. இப்ப எல்லாமே மழை மேல்மலை குறைஞ்சி வச்சுங்க, மேல்மலை குறைஞ்சா எந்த மாசத்துலயுமே சரியில்லை. மானாவாரிக்கு தண்ணி இல்லைங்க, மானாவாரிக்கு மாதிரி தாங்க. மானாவாரி வந்து மேல்மலையை நம்பி வைக்கிற கிழங்கு, நம்ம ஏரியா போறோம் எல்லாம் மானாவாரி குச்சி தான் வைப்பாங்க மரவள்ளிக்காரங்க. இப்ப எல்லாம் பிளாட் 90% பிளாட் ஆயிடுச்சு, பிளாட் போட்டு எல்லாம் வித்தாலும் முடிவு பண்ணிட்டாங்க. இன்னும் 1-2 மரவள்ளி கிழங்கு இல்லைங்க, இப்ப மரவள்ளிக்காரங்க எங்கேயோ தோர்த்து வச்சு பயிர் போடுறாங்க, தண்ணி விட்டு போடுறாங்க, வருஷம் போறாங்க. இப்ப மரவள்ளி கிழங்கு இருக்குது 1 கிலோ 50 ரூபா, இன்னைக்கு கிழங்கு விற்குது 1 கிலோ கிழங்கு வாங்க 50 ரூபா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப எங்க ஏரியாவில நிறைய விவசாயிகள் மானாவாரி சாகுபடி தான் செய்யறாங்க. அதுலயும் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா மரவள்ளி கிழங்கு சாகுபடி செய்யறாங்க. ஏன்னா மானாவாரி நிலம் அப்படின்றதுனால மலையை நம்பிதான் இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் சாகுபடி செய்யறாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஏ ரமேஷ், என்ன இந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருக்க?
2: ஒண்ணுல மச்சான், நைட்ல ஒரு பல்லு வலிடா, அதான் ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அங்க
1: அப்புறம் அங்க என்னாச்சு?
2: டாக்டர் ஒரு கேள்வி கேட்டேன்டா, காண்டாயிட்டாரு.
1: அப்படி என்னடா கேள்வி கேட்ட? டாக்டரே காண்டார் அளவுக்கு?
2: அது ஒண்ணும் இல்ல சார், நீ ஒரு பல் டாக்டரான்னு கேட்டேன், அதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு.
1: என்னது டாக்டர் இல்லைன்னு சொல்லிட்டாரா? வேற என்ன சொன்னாரு?
2: அவரு ஒரு பல்லுக்கு டாக்டர் இல்லையா, 32 பல்லுக்கும் டாக்டரும்.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்க.

0: சபாஷ் வெற்றி மாடுபிடி வீரன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல பூச்சியல் துறையில் உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் பாஸ்கரன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப பயிர்கள்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மாவு பூச்சிகள் இலைகள்ல என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துது, இதனால மகசூல் இழப்பு எப்படி ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: மாவு பூச்சி தோகை மடல்கள் நுல் இளம் சிவப்பு நிறமுடைய உடல் முழுவதும் வெண்மையான மாவு போன்ற மெழுகுகளால் மூடப்பட்ட பூச்சிகள் ஆங்காங்கே தென்படும். அவற்றை அருகில் சென்று பார்த்தால் இளம் பூச்சிகளும் முதிர் பூச்சிகளும் ஏராளமாக காணப்படும். இவைகள் இலையில் உள்ள

0: சாற்றை தொடர்ச்சியாக உறிஞ்சி குடிப்பதால் கரும்பு பயிருக்கு சேதம் வெகுவாக ஏற்படும். இதன் மூலம் கரும்பு பயிரின் இலைகள் மஞ்சளாக மாறி பின்பு காய்ந்துவிடும். இப்பூச்சிகள் கருமையாகவும் சுற்றிலும் வெண்மையான மெல்லிய கம்பிகள் போன்ற மெழுகுகள் காணப்படும். இவை கூட்டுப்புழுக்களாக மாறி சுமார் 2 முதல் 3 வாரங்களில் 4 இறக்கைகளுடைய பூச்சியாக வெளிவரும். மேலாண்மை முறைகள்: தாக்குதலை முறையாக கண்காணிப்பதன் மூலம் மேலும் சோகைகளை 5ஆம் மாதமும் 7ஆம் மாதமும் உரித்து விடுவதன் மூலமும், 7ஆம் மாதம் கரும்பு பயிருக்கு பட்டம் கட்டி விடுதலின் மூலமும் இப்பூச்சியின் தாக்குதலை ஓரளவு நாம் தடுக்கலாம். தலைச்சத்து உரங்களை பிரித்து தேவையான நேரங்களில் சரியான அளவு இடுவதன் மூலம் இப்பூச்சிகளின் தாக்குதலை ஓரளவு நாம் தடுக்கலாம். இப்பூச்சிகளால் தாக்கப்படாத கரணைகளை மட்டுமே நாம் நடவு செய்வதற்கு உபயோகிக்க வேண்டும். இப்பூச்சியினால் தாக்கப்பட்ட இலைகளை மற்ற இடங்களுக்கு கொண்டு செல்வதை தவிர்க்க வேண்டும். அவற்றை சேகரித்து எரித்து விடுவது மிகச் சிறந்தது. கரும்பு வயலில் தண்ணீர் தேங்காதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். ஊன் விலங்குகளான டைஃபா எஃபிடிவோரா மற்றும் மைக்ரோமஸ் இக்ரோட்டஸ் ஆகியவற்றை கரும்பு வயலில் நாம் இடுவதன் மூலம் இப்பூச்சியின் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப எந்தெந்த வழிமுறைகள்ல பூச்சிகளின் தாக்குதலை கட்டுப்படுத்த முடியும், இதனால கருணைகளை எப்படி நம்ம நடவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
2: வயசுல இருந்தே அவனா எனக்கு உசுறு

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
3: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
2: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
3: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
2: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
3: அட, அதுக்குதான் நம்ம சோனாயப்பம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
0: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச, உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: முட்டையை அடைக்காக்காத வினோத பறவை எது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கலாம். கால்களாலேயே மண்ணையும் இலைகளையும் தள்ளி சுமார் 3 மீட்டர் அகலமும் 1 மீட்டர் உயரமும் கொண்ட ஒரு பிரம்மாண்ட மண் மேட்டையே தங்களோட கூட மாத்துது. மாலிபவுல் உலகத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலான பறவைகள் தங்களோட முட்டைகள் மீது அமர்ந்து உடலோட வெப்பத்தை கொடுத்து அடைக்காக்குறதே இயற்கை. ஆனா இதுக்கு முற்றிலும் விதிவிலக்கா தனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொந்த ஏசி இன்குபேட்டரை உருவாக்கி முட்டையிடும் விசித்திரமான பறவைதான் ஆஸ்திரேலிய காடுகள்ல வாழக்கூடிய மாலிபவுல். ஆஸ்திரேலியாவின் வறண்ட புதர் காடுகள்ல வசிக்கக்கூடிய இந்த மாலி பறவைகளை அங்க இருக்கக்கூடிய மக்கள் காட்டின் இன்ஜினியர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது கட்டக்கூடிய கூடு சாதாரணமானது இல்லங்க. கால்களாலேயே மண்ணையும் இலைகளையும் தள்ளி சுமார் 3 மீட்டர் அகலமும் 1 மீட்டர் உயரமும் கொண்ட ஒரு பிரம்மாண்ட மண் மேட்டையே தங்களோட கூட மாத்துது. இந்த மெகா கூட்டை கட்டி முடிக்க ஆண் பறவைக்கு குறைஞ்சது சில மாதங்கள் வரைக்கும் தேவைப்படுது. இயற்கை தெர்மோமீட்டர் இந்த மேட்டின் உள்ள இருக்கக்கூடிய வெப்பநிலைய ஆண் பறவை தன்னோட அலகு மற்றும் நாக்கின் மூலமா தினமும் துல்லியமா கணிக்குது. முட்டைகள் பொறிக்க எப்பவுமே 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மட்டுமே உள்ள இருக்கணும். வெப்பம் அதிகம் ஆச்சு அப்படின்னா மேல் மண்ணை தோண்டி உள்ள காத்த செலுத்தி குளிர வைக்க. வெப்பம் குறைஞ்சது அப்படின்னா திரும்பவும் மண்ணை போட்டு மூடி சூடாக்கும். ஒரு தானியங்கி ஏசி மிஷின் போல இந்த வெப்பநிலைய ஆண்டு ஃபுல்லாவே இந்த பறவை பராமரிக்குது. குஞ்சுகளின் சோக கதை என்ன அப்படின்னு சொல்லும் போது, முட்டையிலிருந்து வெளிவரக்கூடிய குஞ்சுகள் தங்களோட தாய் அல்லது தந்தையே தன்னோட வாழ்நாள்ல பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்குதுங்க. முட்டை மண்ணுக்குள்ளார புதஞ்சிருக்கிறதுனால குஞ்சுகள் பிறந்தவுடன் தங்களோட பலமான கால்களால் மண்ண தோண்டி மேல வரணும். கிட்டத்தட்ட 15 மணி நேரம் போராடி வெளியே வரக்கூடிய குஞ்சுகள் அன்றைய தினமே தனியா ஓடவும் தனக்கான உணவை தேடவும் பழகிக்குது. பெற்றோர் துணை இல்லாம இயற்கையாவே இதுக்கு இந்த தற்காப்புகளை தெரிஞ்சு போயிடுது. ஆஸ்திரேலியாவில் அடிக்கடி ஏற்படக்கூடிய காட்டுத்தீ, வாழ்விட அழிப்பு மற்றும் காடுகள்ல சுத்தி தெரியக்கூடிய நரிகளின் வேட்டை காரணமா இந்த மாலி பறவைகளின் எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது. பொதுவாவே பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய நேரங்கள்ல ஒரு சில பறவைகளை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். அது வந்து முட்டை போடும், அதுக்கப்புறமேட்டு வந்து அந்த கோழியோட சூட்டினால பாதுகாக்கப்படும் அந்த முட்டை, அதுக்கப்புறமா அந்த முட்டையிலிருந்து குஞ்சுகள் வந்து வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பறவை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமானது அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. நம்மளுடைய நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சோனா எஃப்எம் நம்பரான 9787 7107 8 அப்படின்ற எண்ணுக்கு உங்களுடைய கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்கலாங்க. அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களை, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே செம்மையா இருக்கேங்க. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியை தொகுத்து கொடுக்க போறது நான், உங்க தருண் தான். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தாங்க. சேலத்தின் முகங்கள் அப்படின்னாலே சேலத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிறப்பு விருந்தினர் கண்டிப்பா வந்துட்டு பேசுவாங்க இல்லையா. அந்த வகையில இன்னைக்கு சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியை சேர்ந்த துணை பேராசிரியர் மற்றும் எழுத்தாளர் திரு முகேஷ் சுந்தரராஜன் அவர்கள் தான் நம்மளோட சிறப்பு விருந்தினரா இருக்காரு. வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன் சார். உங்க கூட பேசுறதுல இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாவே இருக்கேன்.
2: மகிழ்ச்சி, எனக்கும் அந்த மகிழ்ச்சி இப்பிருந்தே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு.
1: ஓகே சார். சார், நீங்க வந்துட்டு ஒரு துணை பேராசிரியரா மட்டும் இல்லாம எழுத்தாளராகவுமே டிராவல் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த ஜேர்னி உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு சார்?
2: இந்த ஜேர்னி ஆக்சுவலாக எனக்கு, நான் இப்போ ஸ்கூல் முடித்து அந்த விடுமுறை நாட்களில் சும்மா இருக்கப்ப பத்திரிகைகள், அப்புறம் வந்து எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நூலகங்கள்லாம் இருக்குது, அந்த நூலகங்களை போய் நூல் வாசிக்கிறப்ப அங்கே இருக்க பெரியவங்க இவங்கெல்லாம் வந்து பேசிக்கிறப்ப எனக்கும் ஒரு நாள் நம்ம ஒரு கவிதை எழுதி தமிழ் மொழிக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அப்படிங்கிற யோசிக்கிறப்ப, ஸோ நம்ம எழுதலாமே அப்படிங்கிற ஒரு சின்ன எண்ணம் வந்தது. அங்கேருந்து தான் எழுத்தாளர் அப்படிங்கிற எனது பயணம் தொடர்ந்தது. அது இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனாக ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷனை நான் தேர்ந்தெடுத்ததோட, இந்த ஆசிரியர் அப்படிங்கிற பணி என்ன தேர்ந்தெடுத்துருச்சு, ஸோ கூடுதலாக ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி சொசைட்டிக்கு ஆக என்னோட சேவை செய்யறதுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு.
1: சூப்பர் சார். எத்தனை வருஷமாக ஆசிரியராக பணி புரிஞ்சிட்டு இருக்கீங்க?
2: கடந்த 10 வருடங்களாக இந்த ஆசிரியர் பணியில் நான் இருக்கேன்
1: சார். 10 வருஷங்களாக பணி புரிஞ்சிட்டு இருக்கீங்க, அதே சமயத்தில்

0: புத்தகங்களையும் வந்துட்டு வெளியிட்டிருக்கீங்க. இந்த எழுத்தாளர் பயணம் தொடங்கினப்போ உங்களோட எண்ணம் என்னவா இருந்தது?
1: எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நம்மளோட பணி வந்து ஒரு போற்றுதலுக்குரியது, மரியாதைக்குரியது. அதையும் தாண்டி நம்மளோட திறமையை வந்து இந்த உலகத்துக்கு கொடுக்கணும்னு நினச்சப்ப ஒரு ஒரு நல்ல வாய்ப்பாக என்னோட மாணவர் மூலிமா எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த ஒரு வாய்ப்பு தான் எனக்கு வந்து எழுத்தாளர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எனக்குள்ள அந்த தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த பயணம் தொடர்ந்துட்டுருக்கு. இதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த என் மாணவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
0: சூப்பர் சார், அந்த மொமெண்ட் வந்துட்டு சூப்பராக இருந்திருக்கும் இல்லை?
1: ஆ, கண்டிப்பாக. லைக் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மொழி தான். அந்த மொழியை எப்படிலாம் நம்ம வந்து நல்லபடியாக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா பேசுகிறோம், கதை எழுதுகிறோம், நம்மளோட நமக்கு விருப்பமான விஷயங்களோ இல்லை உலக தேவையான விஷயங்களோ நம்ம எழுத்து மூலியமாக சொல்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற காலத்தை தாண்டி நம்ம இல்லாதப்பையும் அந்த விஷயங்கள் வந்து இந்த உலகத்தோடு பயணிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த ஒரு விஷயந்தான் என்னை இந்த எழுத்தாளர் பயணத்தில் வந்து என்னை இன்னும் நிறுத்தி கொண்டே இருக்குது.
0: சூப்பர் சார், ரொம்ப அருமையாக உங்களோட ஜேர்னியை வந்துட்டு சொன்னீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவளோட நான் காத்திருக்கேன்.
1: கண்டிப்பாக நானும் என்னோட அனுபவங்களையும் ஸோ என்னோட கவிதைகளையும் உங்களுக்காக நான் வாசிக்க காத்திருக்கேன்.
0: சூப்பர் சார், நேர்களே உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து இவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கேட்டுட்ருக்கீங்க சொன்ன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
2: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தையை பார்க்கும் போதே நமக்கு தெரியும், அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க, விளையாடும் போது மற்ற குழந்தைங்களை மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க, சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க, அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது, ஒரு வாரம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க வேணாம்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதுல வந்து சுத்தமான நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்தா அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையிலெல்லாம் அந்த பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்கக்கூடாது, நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க. அதனால் கடையில் இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்கக்கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியாக இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாக ஆகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது, அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்குலாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது, முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும், குழந்தைங்களை சுத்தமாக வச்சுருக்கணும். சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும், குழந்தைங்களுக்குலாம் அதை இப்போதே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோட இருக்கணும், குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி, வணக்கம்.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க தருண் பேசிட்டு இருக்கேன். நம்ம கூடவே சிறப்பு விருந்தினர் சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியை சேர்ந்த துணை பேராசிரியர் மற்றும் எழுத்தாளர் திரு முகேஷ் சுந்தரராஜன் அவர்களுமே இருக்காங்க. சார், நீங்க எழுத்தாளர் பயணத்தை தொடங்கினப்போ எதிர்கொண்ட சவால்கள்லாம் எப்படி இருந்தது? அதெல்லாம் எப்படி வந்துட்டு எதிர்கொண்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போனீங்க சார்?
4: அது சவால்னு சொல்லாமல் அது வாய்ப்புகளாக நான் பார்த்தேன். ஏன்னா பேச்சு வழக்கில் நம்ம ஒரு விஷயத்தை பேசுறதுங்கிறது வேற, அதுக்கு எழுத்து வடிவம் கொடுத்து அது அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போடுங்கிறது வேற. உதாரணமாக சொல்லலாம், லைக் நான் இன்னைக்கு ஒரு கவிதை எழுதணும் நினச்சேன்னா எதை பற்றி எழுதணும், அதை எப்படி எழுதணும், அது எப்படி லைக் அதுக்கான வார்த்தைகள் எங்கேருந்து எடுக்கணும், அதுக்கான இலக்கணங்கள்லாம் நிறையா இருக்குது. தமிழ் மொழிக்கு ஒரு அழகான விஷயம் மற்ற மொழிகளுக்கு இல்லாத என்னன்னா இலக்கணங்கிறது. இயல் இசை நாடகம் முத்தமிழுக்கும் அழகாக வந்து இலக்கணம் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு விஷயத்த கொடுக்கணும்னு விருப்பப்படுறப்ப அதை சரியான முறையில் நம்ம மொழியை நம்ம உணர்வு பூர்வமாக உணர்ந்துட்டு கொடுக்குறப்ப அதுக்கு உயிர் கிடைக்குது. அப்படி ஒவ்வொரு முறையும் நான் வந்து முயற்சி செய்கிறப்ப சில நேரங்களில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சவால்கள் இருந்தது, அந்த சவால்களை தாண்டி அதை நான் வாய்ப்பாக பயன்படுத்துகிறப்ப என்னோடய எண்ணங்களை என்னை முழுமையாக வந்து நான் ஒரு எழுத்தில் வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து அதுக்கு ஒரு ஒரு ஒரு வடிவம் கொடுக்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமாக இருந்தது. ஒரு சின்ன கவிதையாக நான் இந்த விஷயத்த வந்து நான் என்னோடய புத்தகத்திலே நான் பதிவு பண்ணியிருக்கேன். அந்த கவிதையை நான் இப்போ வாசிக்கிறேன். அந்த கவிதையோட தலைப்பு பார்த்தீங்கன்னா, கவிதை ஒரு அனுபவம். கவிதை எழுத அனுபவம் தேவையில்லை, இங்கு ஒவ்வொரு கவிதைகளும் அனுபவமே. இதே மாதிரி என்னோட அனுபவத்தை வந்து அழகாக பதிவு பண்ண எனக்கு இன்னொரு கவிதை கிடைச்சது. அதோட தலைப்பு பார்த்தீங்கன்னா, என் குளியலறை. என் முத்தமிழுக்கு முதல் மேடையை அமைத்து கொடுத்த முதல் இடம் என் வீட்டு குளியலறை. என்னுள் ஒளிந்து கிடக்கும் 1000 திறமைகளை ஒத்திகை பார்த்த ஓர் மேடை. எனது அசைவுகளை அழகாக்கிய கண்ணாடியின் இருப்பிடம். பீச்சு நாளி அருவியா என் மீது விழ என் எண்ணங்களுக்கு பிறப்பிடும். ஆக என் குளியலறை ஒரு அரங்கேற்ற மேடை. இந்த ரெண்டு கவிதையுமே பார்த்தீங்கன்னா ஒரு முதல் தலைமுறை கவிதை எழுதக்கூடிய மனிதர்களுக்கும் சரி ஒரு எழுத்தாளர்களுக்கும் சரி ஒரு உணர்வுபூர்வமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஆனால் இதுதான் கவிதையோட அழகே.
3: கண்டிப்பாக சார், ரொம்ப அருமையாக இருந்தது. அதாவது நம்ம குளியல் அறையில் நம்ம குளிக்கும் போது சிந்திக்கக்கூடிய விஷயங்களை ஒரு கவிதையாக வந்துட்டு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அருமையாக இருந்தது சார். தொடர்ந்து உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நான் கேட்டு தெரிஞ்சுக்க அவளோட இருக்கேன். நேரிலே உங்களுக்கான பாடலுமே வந்தாச்சு. தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா, பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுகிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியேதான் இருக்கும்.
0: ஓ, அப்படியா? சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்ம கூடவே சிறப்பு விருந்தினர் சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியை சேர்ந்த துணை பேராசிரியர் மற்றும் எழுத்தாளர் திரு முகேஷ் சுந்தராஜன் அவர்களுமே இருக்காங்க. சார், நீங்க முதல் முதல்ல வெளியிட்ட புத்தகம் பேர் என்ன?
2: நான் எழுதி முதல் முதல்ல வெளியிட்ட புத்தகத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா தமிழுடன் முதல் பயணம். ஏன்னா எனக்கு முதல் பயணம் அதுதான், என்னோட மொழி, என் தாய்மொழியோட அந்த பயணம் இருக்கு இல்லையா, அதை வந்து பதிவு பண்ண விருப்பப்பட்டேன். கடவுளோட ஆசீர்வாதம், தமிழ் என்னுடைய ஆசீர்வாதம், என்னோட ஆசிரியர்களோட ஆசீர்வாதம், என் மாணவர்களோட அன்பு எனக்கு என்னோட முதல் புத்தகத்துக்கு தமிழோட முதல் பயணம்ங்கிற ஒரு தலைப்பை எடுத்து கொடுத்துருச்சு.
1: கண்டிப்பா சார், இந்த தலைப்புலயே நீங்க எந்த அளவுக்கு தமிழுக்கு மேல பற்றா இருக்கீங்க அப்படின்றது தெரியுது.
2: நன்றி
1: சார். நீங்க எழுதின கவிதைகள்ல உங்களுக்கு பிடிச்ச கவிதை எந்த கவிதை?
2: கண்டிப்பா ஒவ்வொரு எழுத்தாளர்களுக்கும் சரி, கவிதை எழுதுறவங்களுக்கும் சரி, 1000 கவிதைகள் மேல எழுதினாலும் ஏதோ ஒரு கவிதை அவங்களுக்குள்ள என்னைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி நான் எழுதின பல கவிதைகள்ல எனக்கு ரொம்ப மிக பிடிச்ச கவிதை பாத்தீங்கன்னா, என் பேனா அப்படிங்கிற தலைப்பில் நான் எழுதின ஒரு கவிதை. இளைஞன் ஆகும் முன்பே கவிஞன் இன்னும் அங்கீகாரத்தை எனக்கு அளித்த என் பேனாவே, உனக்கு ஓர் நன்றி. ஏன்னா ஒவ்வொரு முறை ஒரு புது கவிதை எழுதுறப்ப அந்த கவிதைக்கு வந்து ஒரு எழுத்து வடிவம் கொடுக்கறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கிறது பேனா தானே. அந்த பேனாக்கு நன்றி சொல்ற மாதிரி இருந்தது. ஸோ அது எப்பவும் என் கூடயே இருக்கிறதுனால என் பேனாவுக்கு நான் என் மரியாதை செலுத்துற மாதிரி அந்த கவிதை இருந்தது.
1: சூப்பர் சார், ஒரு சின்ன விஷயத்த எவ்வளவு பெருசா சொல்லியிருக்கீங்க.

0: சார், அது மட்டும் இல்லாம இப்போ எழுத்தாளர் அப்படின்னாலே கண்டிப்பா ஏதாவது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும், ஒரு புத்தகமோ இல்ல ஒரு எழுத்தாளரோ. அந்த மாதிரி உங்களுக்கு இன்ஸ்பயர்டா இருந்த விஷயம் என்ன சார்?
1: நிச்சயமாக ஒரு மனிதன் ஒரு விஷயத்த புதுசா பண்றப்ப ஏதாவது ஒரு உந்துதல் கண்டிப்பா அவருக்கு இருந்திருக்கும். அது மாதிரி நான் கவிதை எழுதுறத தாண்டி ஒரு எழுத்தாளனா என்னை பரிணமிக்கிறதுக்கு காரணமா இருந்த ஒரு உந்துதல் பாத்தீங்கன்னா என்னோட மாணவர், என்னோட அன்புக்குரிய வைரவேல் என்பவர் தான். அவருக்கு ஒரு புத்தகத்தை நான் பரிசாக கொடுக்க விருப்பப்பட்டேன். அப்போ சேலம் புத்தக விழாவில் வந்து ஒரு புத்தகம் தேடிட்டு இருக்கப்போ மு மேத்தா அவர்களோட ஒரு கவிதை புத்தகம் இருந்தது. அந்த புத்தகத்தை அவருக்கு பரிசளிக்கிறதுக்கோசரம் அந்த புத்தகத்தை வாங்கினேன். அந்த புத்தகத்தை பரிசளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாசிக்க விருப்பப்பட்டேன். ஒரு யதார்த்தமாக வாசிக்க விருப்பப்பட்டப்போ பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே நான் ஒரு கவிதை எழுதணும்னு விருப்பப்பட்டேன். அந்த கவிதை எப்படி இருக்கணும், ரொம்ப எளிமையாக இருக்கணும், எல்லாத்துக்கும் புரியணும், அவங்க நான் எப்படி என்னோட கவிதையில் வாழ்ந்தனோ அவங்களும் அதே மாதிரி வாழணும்னு விருப்பப்பட்ட மாதிரி அந்த கவிதை வரிகள் இருந்தது. அந்த புத்தகத்தை முழுசாக வாசிச்சுட்டு என்னோட மாணவனுக்கு கொடுக்குறப்ப நானும் ஒரு கவிஞனாக ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி ஒரு எழுத்தாளராக ஒன்று விருப்பப்பட்டேன். அங்கே தான் அந்த மூமெண்ட் நடந்தது.
0: சூப்பர் சார். ஒரு பரிசளிக்கிறதுக்காக ஒரு புத்தகத்தை வாங்கி அந்த புத்தகத்தை படிக்கணுன்ற எண்ணத்துக்கு வந்து கடைசியில் நீங்களே ஒரு எழுத்தாளராக மாறிட்டீங்க. ரொம்ப அருமையான விஷயம்,
1: ரொம்ப சந்தோஷம் உண்மையிலுமே. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லைஃப்பில் ஒரு மேஜிக் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மேஜிக் தான் என் வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்கு நான் நினைக்கிறேன்.
0: சூப்பர் சார். இன்னும் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு அவளோட இருக்கேன். அதுக்கு முன்னாடி நேர்களே, உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்ருக்கீங்க சோனா ஆஃப் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஏ ரமேஷ், என்ன இந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருக்க?
2: ஒண்ணுல மச்சான், நைட்ல ஒரு பல்லு வலிடா, அதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அங்க
1: அப்புறம் அங்க என்னாச்சு?
2: டாக்டர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன்டா, காண்டாயிட்டாரு.
1: அப்படி என்னடா கேள்வி கேட்ட? டாக்டரே காண்டார அளவுக்கு?
2: அது ஒன்றும் இல்லை சார், நீ ஒரு பல் டாக்டரான்னு கேட்டேன், அதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு.
1: என்னது டாக்டர் இல்லைன்னு சொல்லிட்டாரா? வேற என்ன சொன்னாரு?
2: அவரு ஒரு பல்லுக்கு டாக்டர் இல்லையா, 32 பல்லுக்கும் டாக்டரும்.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணு.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க தருண் பேசிட்டு இருக்கேன். நம்ம கூடவே சிறப்பு விருந்தினர் சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியை சேர்ந்த துணை பேராசிரியர் மற்றும் எழுத்தாளருமான திரு முகேஷ் சுந்தரராஜன் அவர்கள் தான் இருக்காங்க. சார், இந்த கவிதைகள்லாம் நீங்க எழுத தொடங்குனீங்க, கவிதைய முதல் முதல்ல யார்கிட்ட சொன்னீங்க? அது மட்டும் இல்லாம இந்த கவிதைக்கு முதல் முதல்ல ஒரு ஃபீட்பேக் வந்திருக்கும் இல்லையா, ஸோ சூப்பரா இருந்தது அப்படின்னு. ஸோ அது யார்கிட்ட இருந்து வந்தது?
2: அது எனக்கு சரியா தெரியல, ஏன்னா சின்ன வயசு இல்லையா, எனக்கு தெரியல. பட் ஆனால் என்னோட கவிதை வந்து வாசிச்சு காட்டணும்னு விருப்பப்பட்டது என்னோட மாணவன், மரியாதைக்குரிய என்னுடைய அன்புக்குரிய மாணவன் திரு வைரவேல் அவர். அவர்கிட்ட தான் என்னோட கவிதைகளை வந்து முதல்ல வாசித்தேன். அதுக்கப்புறம் அவர் கேட்டுட்டு, சார் ரொம்ப சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு அந்த சின்ன வார்த்தை. அந்த வார்த்தை தான் இன்னும் மேலும் மேலும் நிறைய புத்தகங்கள், கவிதை சார்ந்த புத்தகங்களும் அதை சார்ந்த விஷயங்களையும் என்னை தேட ஒரு தூண்டுதலாக இருந்தது. அதுக்கப்புறம் நடந்தது தான் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மகிழ்ச்சியான விஷயம், தமிழுடன் முதல் பயணம்.
1: சூப்பர் சார். சார், இப்போ எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு எழுத்தாளர் கதை எழுதுறதா இருந்தாலும் சரி, கவிதை எழுதுறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஏதாவது ஒரு கருப்பொருளை மையமாக வச்சு எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன மாதிரியான கருப்பொருள்லாம் மையமாக வச்சுருது நீங்கள்?
2: கண்டிப்பாக கவிதை அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி எந்த விஷயமா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு கருப்பொருள் இருக்கும். ஸோ என்னோட புத்தகமே அதுக்கு ஒரு விடையாக இருக்குது. தமிழுடன் முதல் பயணம் என் வாழ்க்கையில் நான் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரையும் நான் என் வாழ்க்கையில் சந்தித்த நபராக இருக்கட்டும், ஒரு பொருளாக இருக்கட்டும், என்னோட ஒரு அனுபவமாக இருக்கட்டும், எல்லா ஒரு மொமெண்ட்டையுமே அங்கங்கே லைக் ஒரு ஏதாவது ஒரு சின்ன சின்ன மொமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த மொமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் என்னோடய கவிதை இருக்கும். அந்த கவிதைக்கு உருவம் கொடுத்த பிறகு கவிதை நல்லா இருக்கா நான் படிப்பேன். அப்படி படிக்கிறப்ப லைக் எல்லாமே கரெக்டாக அமைதா, அதோட இலக்கணம் கரெக்டாக அமைதா, அதோட வார்த்தைகள் உச்சரிப்பு மற்றவங்களால் புரிஞ்சுக்க முடியுமா, எளிமையானவங்களுக்கும் அது புரியணும். ஸோ அந்த மாதிரி யோசித்து ஒவ்வொரு கவிதையுமே வந்து நான் எழுத ஆரம்பித்தேன். இப்போ அந்த பயணம் இன்னும் நல்லா போயிட்டுருக்கு.
1: சூப்பர் சார். ஒரு புகைப்பட கலைஞர் வந்துட்டு எப்படி ஒரு புகைப்படத்தை எடுத்து அந்த அந்த மொமெண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு உயிர் கொடுக்குறாரோ, அந்த மாதிரி ஒரு எழுத்தாளர் எழுத்தை வச்சு அதாவது அந்த மொமெண்ட்டுக்கு உயிர் கொடுக்குறீங்க.
2: ஆமாம், கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு கவிதை வந்தது. இங்கே ஒவ்வொரு கவிதையும் ஒவ்வொரு கவிஞனால் பிரசவிக்கப்படுகிறது.
1: கண்டிப்பாக சார், ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. கண்டிப்பாக வந்துட்டு ஒரு கவிதை எழுதணும் அப்படின்னா ஒரு தாய்க்கு சமம் அப்படின்னு சொல்லுவீங்க.
2: ஆமாம், இப்போ நம்ம ஒரு மனிதனாக இருக்கோம், நம்மளோட கடமை என்னன்னா நம்ம

0: அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போகிறோம். ஸோ அது மாதிரி கவிதைங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனாலும் பிரசிப்பு கிடைக்கிறது இல்லையா. ஸோ சில கவிதைகள் அங்கே அங்கீகரிக்க பிடிக்கிறது, சில கவிதைகள் அங்கீகாரத்துக்கு இன்னும் முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கிறது.
1: இந்த இடத்துல தான் சார் நான் உங்ககிட்ட இப்போ ஒன்று சொல்ல விரும்புகிறேன்.
0: சொல்லுங்க.
1: என்ன அப்படின்னா சார், எழுதியிருக்கக்கூடிய கவிதைகளில் இப்போ ஒருத்தர் வந்துட்டு ஒரு 100 கவிதைகள் எழுதியிருக்காங்க அப்படின்னா அதில் வந்துட்டு ஒரு 60 கவிதைகள் எனக்கு நல்லா வந்துட்டு ஸ்டோர் ஆகிடும். ஏன் அப்படின்னா நான் என் வாழ்க்கையில் பயணம் செஞ்சு முடித்த அந்த நினைவுகளை எனக்கு கொடுத்துருக்கும். அதே மீதி இருக்கக்கூடிய ஒரு 40 கவிதைகள் எப்போ எனக்கு அதாவது நினைவுக்கு வரும் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க எழுதின கவிதைகள்ல ஏதாவது ஒரு இடத்துல அந்த பயணத்துல நான் சந்திப்பேன், மறுபடியும் அது எனக்கு ஞாபகம் வரும்.
0: கண்டிப்பா இது ஒண்ணு நான் உண்மையிலுமே லைக் இந்த விஷயத்த நான் வந்து பாராட்டுறேன். ஏன்னா ஒவ்வொரு கவிஞனும் பாத்தீங்கன்னா அவனோட வாழ்க்கைக்கு பிறகு வாழ்றானா அவனோட கவிதை மூலம்தான். உதாரணம் பாத்தீங்கன்னா நான் கம்பனும் கண்ணதாசனுங்கிற ஒரு கவிதை எழுதியிருக்கேன் தலைப்புல. நான் கம்பனை கண்டதும் இல்லை, கண்ணதாசனை படித்ததும் இல்லை, இருப்பினும் இவ்விருவரும் என்னுள் பயணிக்கும் பரவசத்தை உணர்கிறேன் எனது ஒவ்வொரு கவிதைகளின் பயணங்களில். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா லைக் ஒவ்வொரு கவிதையுமே யாராவது ஒருத்தரை வந்து லைக் டச் பண்ணும். ஸோ அதுதான் அந்த கவிதைக்கு அழகு, அந்த கவிதைக்கு உயிரே அங்கே தான் பிறக்குது. ஏன்னா கவிதைகளுக்கு மரணங்கள் இல்லை.
1: கண்டிப்பாக சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இன்னும் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நேர்களே, அதுக்கு முன்னாடி உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தாங்க. உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் உங்கள் தருந்தாங்க. பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க தருண் பேசிட்டு இருக்கேன். நம்ம கூடவே சிறப்பு விருந்தினர், சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியை சேர்ந்த துணை பேராசிரியர் மற்றும் எழுத்தாளருமான திரு முகேஷ் சுந்தரராஜன் அவர்களுமே இருக்காங்க. சரி, இப்ப நீங்க கவிதை எழுதுவீங்க இல்லையா?
2: ஆமா, சொல்லுங்க.
1: ராபிட் ஃபயர் மாதிரி வந்துட்டு நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்றேன், அந்த வார்த்தைகளுக்கு நீங்க கவிதைகள் சொல்ல முடியுமா சார்?
2: கண்டிப்பா, நான் என்னோட கவிதைகள் இருந்தே விடையை கொடுக்கலாம்னு விருப்பப்படுறேன்.
1: சூப்பர் சார், ரெடியா?
2: கண்டிப்பா.
1: நட்பு:
2: காதல் என்பது நிலையான நட்பு, நட்பு நிலையான காதல்.
1: புத்தகம்:
2: நீ மனிதனாக வாழ மனிதனும் பழகாதே, புத்தகங்களுடன் பழகு, காலம் உன்னை மனிதன் என்று அறிவிக்கும்.
1: திருக்குறள்:
2: அள்ளி பருக அமிர்தம் இருந்தும் தள்ளி வைக்கப்பட்ட அருமருந்து.
1: சோசியல் மீடியா:
2: முகமறியா மனிதர்களிடம் தன் முகத்தையும் தன் முகவரியையும் தொலைக்க விரிக்கப்பட்ட ஒரு மாய வலை.
1: காதல்:
2: இயற்கை பேரிடர்களில் மிகவும் நுட்பமான பேரழிவு.
1: விதி:
2: நாம் நமது தோல்விகளுக்கும் இயலாமைக்கும் காரணம் கூற ஏற்படுத்தி கொண்ட ஒரு விடயமே விதி.
1: சார், முயற்சி:
2: தோல்விகளுக்கு தோல்வியை பரிசீலிப்பவன் பயன்படுத்தும் ஒரே ஆயுதம் முயற்சி.
1: சூப்பர் சார், உண்மையாலுமே வந்துட்டு சத்தியமா நான் எதிர்பார்க்கல, நீங்க டக்கு டக்குன்னு வந்துட்டு கவிதை சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரா சொன்னீங்க சார். சார், இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல சோசியல் மீடியாவோட தாக்கம் அதிகமாயிடுச்சு, புத்தகங்கள் இப்ப யாரும் அதிகமா வாசிக்கிறது இல்ல, சோ அதை பத்தி உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு?
2: கண்டிப்பா, நீங்க சொன்ன விஷயம் உண்மைதான். ஆனா வாசிப்புங்கிறது ஒவ்வொரு மனுஷனோட அன்றாட விஷயங்கள்ல ஒண்ணு. கண்டிப்பா வரும் தலைமுறை புத்தக வாசிப்புக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து மிகச்சிறப்பான புத்தக வாசிப்புகளும் இங்கே நடக்கும், மிக சிறப்பான புத்தகங்களும் இங்கே வரும் இளம் தலைமுறையினால் எழுதப்படுங்கிறது நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு, நம்மளுக்கு இருக்கு.
1: கண்டிப்பா சார், கண்டிப்பா சார், எனக்குமே ஒரு ஆர்வம் இருக்கு ஒரு புத்தகம் எழுதணும் அப்படின்னு. ஆனா அதுக்கு முன்னாடி சார், இப்போ நம்ம ஜேர்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி ராபிட் ஃபயர் ரவுண்ட் வரைக்கும் வந்து முடிச்சிருக்கோம். இப்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கியாச்சு. உங்ககிட்ட இன்னும் ஒரே ஒரு கேள்வி சார்.
2: கண்டிப்பா.
1: என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல இருக்கிற இளைஞர்கள் புத்தகம் எழுதணும் அப்படின்னா என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது?
2: அதாவது, உரையாடல்கள் மூலம் மொழியும் வாசிப்புகள் மூலம் எழுத்துக்களும் வளம் பெறட்டும். இதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். இதோட பொருள் என்னன்னா, நம்ம மொழியை பேசணும், பேசிக்கிட்டே இருக்கணும், புத்தகங்களை வாசிக்கணும், வாசிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் யாரா இருந்தாலும் புத்தகத்தை எழுத முடியுங்கிற ஒரு நம்பிக்கை பிறக்கும்.
1: சார், அதாவது மொழியை புரிஞ்சுக்கணும், புத்தகங்கள் வாசிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே எழுத்தாளர் ஆக முடியும் அப்படின்னு சொல்ல வரீங்க.
2: கண்டிப்பா, நானே அதுக்கு ஒரு சான்று தானே.
1: சூப்பர் சார், ரொம்ப அருமையான விஷயம். உங்களோட பயணம் தொடக்கம், அதுக்கப்புறம் அதில் எதிர்கொண்ட சவால்கள், உங்களோட இன்ஸ்பிரேஷன், அதுக்கப்புறம் ராபிட் ஃபயர் ரவுண்ட், முக்கியமாக கடைசியாக வந்துட்டு இப்போ நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். வந்தாச்சு சொல்ல போனால், இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயங்களும் எங்களுக்காக பகிர்ந்துகிட்டதுக்காக என்னுடைய சார்பாகவும் எங்களுடைய சோனா எஃப்எம்மின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க சார்.
2: கண்டிப்பாக, வாழ்க்கையில் அறிவை ஆழப்படுத்தி காட்டியது மட்டுமின்றி அன்பையும் அழகாக கற்பித்த என் ஆசிரியர்களுக்கு என்னோட முதல் நன்றி. எனது ஆசிரியர்கள் மட்டுமல்ல, அனைவருக்கும் இந்த புத்தகத்தை வாசிக்க வாய்ப்பு வழங்கிய சோனா எஃப்எம் குழுமத்திற்கும், என் தாய்மொழியான தமிழுக்கும், என் அன்னைக்கும், என் குடும்ப உறுப்பினர்களுக்கும், குறிப்பாக எனது ஆசிரியர்கள், எனது குரு, எனது மாணவர்கள், அத்துடன் சோனா எஃப்எம் நேயர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
1: ரொம்ப நன்றி சார். நேர்களே, நானும் இப்போ விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னொரு சிறப்பான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து டடா, பை பை நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில நாகராஜ் பேச வந்துட்டேங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. தினமுமே ஒரு சூப்பரான ஒரு தலைப்புல நம்ம நேயர்கள் அவங்களுடைய கருத்தை நம்ம கூட வந்து பகிர்ந்துப்பாங்க. இன்னைக்கும் வந்து ஒரு சூப்பரான ஒரு தலைப்பு. இன்னைக்கு அதாவது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப ஒரு ஏத்த தலைப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். பெண்கள் அவங்க வந்து ஒரு இண்டிபெண்டா, அதாவது பணம் சார்ந்து அவங்க வந்து எந்த யார்கிட்டையும் வந்து கேட்காம அவங்களா வந்து அவங்களுடைய தேவைகளுக்கு வந்து அந்த பணத்தை செலவு பண்ணிக்கிறதுக்கு, அவங்க கிட்ட அதிகமான ஒரு பணம் இருக்கிறதுக்கு அவங்க வந்து என்ன பண்ணலாம்? இப்போ பெண்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப அதிகமாக வந்து இருக்கு. அதே நேரத்தில் பெண்கள் அவங்களாவும் வந்து ஓனாக வந்து பிஸ்னஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ பெண்கள் வேலை வாய்ப்புக்கு போகிறது, அதாவது ஒரு வேலைக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு வந்து அந்த பாசிபிலிட்டிஸ்லாம் வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. வேலைக்கு போகிறது பெஸ்ட்டாக இருக்குமா, இல்லை ஓனாக பிஸ்னஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக இருக்குமா? இப்போ ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறது கூட அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே வந்து இல்லாத ஒரு சூழ்நிலை மாறிக்கிட்டே வருது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கெல்லாம் முன்னாடி பெண்கள் வந்து வேலைக்கு போகிறதுக்கே வந்து ஒரு பெரிய தடைகள் வந்து இருந்தது. பிஸ்னஸ் பண்ணுறதுக்கெலாம் கட்டாயமாக வந்து அவ்வளோவா ஒரு ஃப்ரீடம்லாம் வந்து இல்லை. ஆனால் இன்றைக்கி எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ இன்றைக்கான தலைப்பு இதுதான், பெண்கள் அவங்களுடைய பண தேவைக்கு வேலைக்கு போகிறது பெஸ்ட்டாக இருக்குமா, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறது அவங்களா ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்ற தலைப்பு தான். நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து கால் பண்ணி என் கூட பகிர்ந்துக்கலாம். நம்ம நிலையன் 9787770108. குறிப்பாக பெண்கள் இன்றைக்கி வீட்டில் எந்த மாதிரியான பிஸ்னஸ்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டைலர். இப்போ எனக்கு தெரிஞ்ச எங்கள் ஊரில் வந்து நிறைய பேர் ஸ்டார்டிங்கில் இந்த டைலர் அந்த ஒரு பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணி பிற்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நிறைய பெண்களுக்கு, காலேஜ் பெண்களுக்கு, ஸ்கூல் பெண்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் அந்த டைலரிங் கிளாஸில் வந்து எடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக வந்து வந்துருச்சு. ஆரம்பத்தில் ஏதோ ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் ஆரம்பித்த அந்த ஒரு விஷயம் ஃப்யூச்சரில் நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கி தரக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு விஷயம் வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம நிலை எனக்கு கால் பண்ணி எனக்கு வந்து பகிர்ந்துக்கலாம். பெண்களுக்கு இன்றைக்கி வேலை வாய்ப்பு ஏற்றதா, இல்லை சுய தொழில் ஏற்றதா, எது அவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்றத நீங்கள் வந்து பகிர்ந்துக்கலாம். இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய இரண்டு பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. உன் முதல் மூச்சில் என் முகவரி அப்படின்ற பாடலும், பிரேக்கப் அப்படின்ற ஒரு பாடலும் வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேட்டுருங்க.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி. 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.

0: 107.8 ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
1: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தையை பார்க்கும் போதே நமக்கு தெரியும், அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க, விளையாடும் போது மற்ற குழந்தைங்களை மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க, சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க, அவங்களால சரியா

0: சாப்பிடவும் முடியாது, ஒருவாள் கொஞ்சம் சாப்பிடுவாங்க வேணான்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதில் வந்து சுத்தமான நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்து அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையிலெல்லாம் அந்த பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்கக்கூடாது. நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோம்னா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க. அதனால் கடையில் இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்கக்கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியாக இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாக ஆகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது. அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்குலாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது. முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும். குழந்தைங்களை சுத்தமாக வச்சுருக்கணும். சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்குலாம் அதை இப்போதே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோட இருக்கணும். குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி, வணக்கம்.
1: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
2: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க.
1: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
2: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
1: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
2: மருத்துவர்களின்
3: ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
5: நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. ஒரு சூப்பரான ஒரு தலைப்பு, பெண்கள் முன்னேற்றத்துக்கு வேலை வாய்ப்பா இல்ல சுய தொழிலா. இன்னைக்கு பெண்கள் குடும்பத்தை மட்டுமே பார்த்துக்காம அவங்களுடைய திறமைகளையும் வளர்த்துக்கிறாங்க, அதே நேரத்தில் அவங்களுடைய ஃபைனான்சியல் அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து வேலைக்கும் வந்து போகிறாங்க. பொதுவாக ஒரு பெண் வேலைக்கு போனால் ஒரு நிறுவனத்தில் வந்து வேலைக்கு போயிட்டு சம்பளம் வந்து மாதம் மாதம் கிடைக்கும், அதே மாதிரி நிறைய புது புது விஷயங்களை வந்து கற்றுக்கலாம், நிறைய மனிதர்கள் கூட பழகக்கூடிய ஒரு வாய்ப்பும் அவங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் ஒரு பிஸ்னஸ் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணால் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு துறையை தேர்வு பண்ணி அதில் வந்து அவங்களுடைய திறமையை வளர்த்துக்கிட்டு அவங்க வீட்டையும் பார்த்துக்கிட்டு வீட்லேயே வந்து அந்த பிஸ்னஸை வந்து அவங்க பார்த்துக்க முடியும். ஸோ இப்படி 2 ஆப்ஷன் பெண்களுக்கு வந்து இன்றைக்கி இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் எது பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு அதிகமான ஒரு பங்கு வகிக்கும் அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் பேசிகிட்ருக்கோம். நம்ம கூட திருப்பூர்லேருந்து ஆதவண்ணன்னா இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம். திருப்பு இது சோனா பொன்மொழி, நீ திருப்பூர் நாகராஜர்களுக்கும் நேரத்தை நீங்க நண்பர்கள் வந்து திருப்பூர் மாவட்டம் ஆளுங்க.
5: வணக்கம். வணக்கம் அண்ணா.
6: வணக்கம். வணக்கம். உங்களுக்கும் வணக்கம். அதாவது பெண்கள் முன்னேற்றத்துக்கு வேலை வாய்ப்பா அல்லது சுய வேலை வாய்ப்பா எடுத்துக்கிறீங்க இல்லைங்களா?
5: ஆமாங்கண்ணா, சுய தொழிலா வேலை வாய்ப்பா?
6: இதுக்கு எப்படி கேட்டீங்கன்னா, நாம பிரிச்சு சொல்ல, அதாவது எல்லாருக்குமே வேலை மாச சம்பளம் கிடைக்கிற வேலை வாய்ப்பு கிடைக்குங்கிறது சிரமம்
5: இல்லைங்க.
6: சுய வேலை வாய்ப்பானே, சுய வேலை வாய்ப்புனா அந்த ஏரியாவில் எதுக்கு நல்ல விற்று விற்பனையாவது சுய வேலை வாய்ப்புடைய பெண்கள் இருக்கலாம். இப்போ இப்ப இப்படி எடுத்துக்கோணும், சுய வேலை வாய்ப்புடன் கூடிய வேலை வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் பெண்கள். என்னங்க,
5: கண்டிப்பா கண்டிப்பா
6: சம்பளம் கிடைச்சி வேலைக்கு போறவங்க அதுக்கு போலங்க. சுய வேலை வாய்ப்பு அது முடியல, அது கிடைக்காம அந்த ஏரியாவில் எந்த இருக்குதோ அதை அமைச்சு மகளிர் கூட சுய உதவி குழுவெல்லாம் அமைச்சிடா இல்லையா? என்னங்க,
5: கண்டிப்பா கண்டிப்பா
6: அது மாதிரி அம்சம் அல்லது அந்த ஏரியால எந்த தொழில் ஏடுபடுதோ அதுல பல பேர் சேர்ந்த ஒரு கடை வச்சு அது இதுன்னு அவங்களே அதுலயும் இது பண்ணல. அரசு வேலைங்கிற ஆன்மீக பண்ணிட்டு இந்த கால குதிரை கொம்புகள் எல்லாரும் கிடைக்கும்னு சொல்ல முடியுமா? பெண்களுக்கு சுய வேலைவாய்ப்பு இருக்கிறது, சுய வேலைவாய்ப்பு அவங்களை உருவாக்கி அதை சேர்ந்த குடும்பத்துக்கு பிரயோசனம் பண்ண மாதிரி பண்ணலாம்.
5: சம்பளம்
6: கிடைக்கிறதுக்கு போனாங்கன்னா மாசம் குடும்பத்துக்கு உதவும். அதனால தனித்தனியா பிரிச்சு பார்க்க வேண்டியது இருக்கிறது. ரெண்டுமே சொல்லலாம், எது பெண்களுக்கு அமையதோ அதுபடி வந்து குடும்பத்துல நல்லா நடத்துறதுக்குண்டான வேலைவாய்ப்பை உருவாக்கிக்கலாம். அதுதான் வந்து நான் திரும்ப சொல்ல வருவேன்.
5: நன்றி நன்றி அண்ணா, நன்றி அண்ணா,
6: மிக நன்றிங்க நாகராஜ்.
5: ஆதவன் அண்ணா அவருடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாங்க. பெண்களுக்கு எது வசதியாக இருக்கோ, இல்லை அவங்களுக்கு வேலை கிடைக்குது அப்படின்னா வேலைக்கு போகலாம், இல்லாட்டி அந்த அந்த இடத்துல எந்த ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ண முடியுமோ, எந்த ஒரு விஷயம் பண்ண முடியுமோ அதை வந்து அவங்க வீட்டிலருந்தே பண்ணலாம். அவங்களுக்கு பிடிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கன்னா. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் இந்த ஒரு தலைப்பில் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கலாம். நம்ம கூட நேயர்களும் இணைஞ்சு பேச போகிறாங்க. இப்போ ஹவாக் பிரதர்ஸோடைய ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும்போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரி தான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறு தானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. இன்னைக்கு எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில என்ன ஒரு தலைப்பு நாகராஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான தலைப்பு, பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு உதவுறது வேலைவாய்ப்பாக இருக்குமா இல்லை சுயதொழிலாக இருக்குமா அப்படின்றது தான். நம்ம கூட தொடர்ந்து நேயர்கள் இணைஞ்சு நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டுருக்காங்க. எல்லா பெண்களுக்கும் ஒரே தேர்வு பொருந்துமா அப்படின்னா பொருந்தாது. ஸோ ஒருத்தங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு வேறு யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இவங்க தான் பார்த்தாகணும் அப்படின்ற சூழ்நிலை இருக்கலாம். ஸோ அவங்க வந்து விட்டுட்டு வேலைக்கெலாம் வந்து போக முடியாது. ஸோ எங்கேயாச்சும் வந்து வீட்டிலே வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். இல்லை குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்றப்ப அவங்க வந்து வேலைக்கு கூட வந்து போகிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் வந்து பொருந்தாது. ஆனால் எது அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதான் இன்னைக்கான தலைப்பு. நம்ம கூட தொடர்ந்து நேயர்கள் இணைஞ்சு பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம்.
2: வணக்கம் நாகராஜ், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: வணக்கம். வணக்கம் அண்ணா.
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கிறீங்களா?
1: ரொம்ப நலமா இருக்கோங்கண்ணா.
2: அருமையான தலைப்புப்பா. என்ன பொறுத்த வரைக்கும் நிச்சயமா பெண்களினுடைய முன்னேற்றத்திற்கு சுய தொழில் அப்படிங்கிறது தான் முக்கியம்ப்பா. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பெண்கள் பலர் ஆண்டர்பிரினர்ஸா இருக்காங்க. அவங்களுக்கு சுய தொழில் செய்வதற்கான அந்த ஒரு அறிவு கூர்மை அப்படிங்கறதும் இருக்கு. சோ இவங்களுக்கு உரிய அந்த சுய தொழில் அப்படிங்கறத அமைச்சு கொடுத்தோம்னா நிச்சயமா பெண்கள் தன்னிகரற்ற ஒரு நிலை அடைவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கறதும் இருக்கு. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு உரிய அந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கறத அமைச்சு கொடுத்தோம் அப்படின்னா அது தற்காலிக ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். வேற அந்த அவங்களுக்கு வந்து ஒரு சொந்தமா சுய தொழில் செய்வதற்கான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்தோம்னா வாழ்க்கை முழுவதும் அவங்களுக்கு ஒரு நன்மை செய்த ஒரு பயன் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து டெய்லரிங் பண்ணறதுக்கு நல்லா தெரியும், அப்புறமா சமையல் அது நல்லா வரும், அப்புறமா இந்த அப்பளம் வடகம் இது போன்ற அந்த ஊறுகாய் போன்ற அந்த சாப்பாட்டு பொருட்களை விற்கிறதுக்கான அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நன்றாக தெரியும். சோ அதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுதே பெண்கள் அந்த சுய தொழில் அதற்குரிய பிரத்யேகமான வேலை வாய்ப்புகள் அமைத்து கொடுப்பதற்கான அந்த நிதி அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கு, காலத்தினுடைய தேவையாகவும் இருக்கு. அதனால நிச்சயமா பெண்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அந்த சுய தொழில் அப்படிங்கறத நிச்சயமாக செய்து கொடுத்தோம்னா அது எல்லோருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். அந்த பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படிங்கிறதுனால பெண்கள சுய தொழில கொண்டு வந்து அவர்களுக்கு உரிய அந்த பண உதவி அப்படிங்கறத செய்யும் பொழுது நிச்சயம் ஒரு பெரிய மாற்றத்தை சமூகத்தின் ஊடாக நம்ம செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு நாகராஜ். அதனால சுய தொழில பெண்களுக்கு அமைத்து கொடுப்போம், அவர்களுக்கும் வாழ்க்கையில வளம் பெறுவோம் அப்படிங்கறது என்னுடைய கருத்துப்பா.
1: கண்டிப்பா கண்டிப்பா, நான் நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க. அதாவது சுய தொழில் அப்படின்றது பெண்களுக்கு பெஸ்ட் அப்படின்றத பகிர்ந்துகிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க.
2: நன்றி நாகராஜ். வணக்கம்ப்பா.
1: காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் அண்ணா. பெண்களுக்கு வந்து இன்னைக்கு காலகட்டத்துக்கு சுய தொழில் அப்படின்றது ரொம்ப கரெக்டா

அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கலாம். இப்போ பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டிருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: ஏ ரமேஷ், என்ன இந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருக்க?
4: ஒண்ணுல மச்சான், நைட்ல ஒரு பல்லு வலிடா, அத்தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அங்க
2: அப்புறம் அங்க என்னாச்சு?
4: டாக்டர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன்டா, காண்டாயிட்டாரு.
2: அப்படின்னடா கேள்வி கேட்ட? டாக்டரே காண்டார அளவுக்கு?
4: அது ஒன்றும் இல்லை சார், நீ ஒரு பல் டாக்டரான்னு கேட்டேன், அதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு.
2: என்னது, டாக்டர் இல்லைன்னு சொல்லிட்டாரா? வேற என்ன சொன்னாரு?
4: அவரு ஒரு பல்லுக்கு டாக்டர் இல்லையா, 32 பல்லுக்கும் டாக்டரும்.
5: நோட் பண்ணுங்கப்பா.

0: fucking help.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
0: எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க உங்கள் கூட. இன்னைக்கு பெண்கள் முன்னேற்றத்திற்கு எது பெஸ்ட்டு, பெண்கள் வேலைக்கு போகிறது பெஸ்ட்டா இல்லை சுய தொழில் அவங்களே வந்து வீட்டில் ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணுறது பெஸ்ட்டா அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம நேயர்களும் கால் பண்ணி அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டுருக்கிறாங்க. நம்ம கூட இப்போ வந்து ஒருத்தர் ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம்.
2: வணக்கம்,
0: ருக்மணி பாட்டி வணக்கம். ரொம்ப நலமா இருக்கேன் பாட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன் சொன்னி, நல்லா இருக்கேன் சொன்னி.
0: சரிங்க பாட்டி, சொல்லுங்க பாட்டி.
2: அதாவது பெண்கள் வந்து வேலைக்கு போறதுங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான ஒண்ணு. அதாவது ஏழை இருக்கிற குழந்தைங்க கூட ஒரு வேலைக்கு போயிட்டாங்கன்னா அதை விட்டு வாழ்க்கையை முன்னேற்றிப்பாங்க. பேரண்ட்டுங்களை கவனிக்கிறது முதல் கொண்டு தான் குழந்தைங்களை கவனிக்கிறது முதல் கொண்டு எல்லாத்துக்கும் முன்னேற்றமாக இருக்கும். அதே வந்து வேலை எல்லாருக்குமே வேலை கிடைக்கணும்னு சொல்ல முடியாது. படித்த இளைஞர்கள் எத்தனையோ பேர் வேலை இல்லாத இருக்கிறாங்க. அப்படி வேலை இல்லாத இருக்கிறவங்க சுய தொழில், அவங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை செய்யலாம். தெரியாத தொழில போய் ஈடுபட்டு இருக்கிறத விட தெரிய தொழில் செய்யறது ரொம்ப நல்லது. இப்ப டெய்லரிங் எல்லாம் கொஞ்சம் கத்திக்கிட்டாங்கன்னா கூட போதும், அரஞ்சு நாலு பேர்த்து வச்சு சுய தெரிஞ்சுக்கலாம். அது வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த மாதிரி கூட செய்யலாம். வேலை கிடைத்த வாட்டியும் நீங்க பார்த்து அந்த வேலையை படிச்சுட்டு நைட்ல கூட உட்காந்து துணிகளை செஞ்சு அவர ஒரு துணி அவர செஞ்சா கூட அது ஒரு சுய தொழில் மாதிரி தான். காசு வெளியில கொடுத்தாலும் நாமளே நம்ம துணிகளை உடமைகளை தெரிஞ்சுக்கலாம், அந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம். எம்ப்ராய்டிங், இது டிராயிங், இதெல்லாம் வந்து சுய தொழில வந்துடும். அதனால படித்தவங்க எல்லாத்துக்குமே வேலை கிடைக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா அது வரைக்கும் நீங்க ஏதோ ஒன்று தொழில் செய்யலாம்ங்கிறது என்னோட கருத்து தான்.
0: கண்டிப்பா கண்டிப்பா பாட்டி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க.
2: அதே போல எனக்கு டெய்லரிங் தெரியும். நான் வந்து ஆபீஸ் வேலை போயிட்டே கூட நைட்ல வந்து உட்காந்து துணி தைச்சிட்டு இருப்பேன். நான் வெளியில என்னோட துணிகளை நான் வெளியிலயே இல்லை. அது ஒரு நமக்கு சேவிங்ஸ் மாதிரி தானே.
0: ஆமா ஆமாங்க பாட்டி, கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி நன்றி பாட்டி உங்களுடைய கருத்துக்களுக்கு.
2: நன்றி சாமி, நன்றி சாமி.
0: தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கலாம். இப்ப தில் திலீப்போடைய ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு, தூருதே வானம் அப்படின்ற பாடல் தான். பாடலை கேட்டுருங்க. இந்த தலைப்புல இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், நம்ம கூட நேயர்களும் வந்து பேசுவாங்க.

0: நம் ஊரில் விளைந்த பழங்களையே அதிகம் உண்போம். பருவநிலைக்கேற்ற சத்துக்களோடு வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: என்றும் நலமுடன்
4: என்றும் நலமுடன்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
5: நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. இன்னைக்கு நம்ம நேயர்கள் இன்றைக்கான தலைப்பில் ரொம்ப சூப்பராக அவங்கவுங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது வேலைக்கு வந்து போகிறதும் வந்து பெண்களோட முன்னேற்றம் தான், சுய தொழில் பண்ணுறதும் பெண்களோட முன்னேற்றம் தான். அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ என்ன வருதோ அதை வந்து பண்ணலாம். அப்போ அவங்களுக்கான பாசிபிலிட்டி என்ன இருக்குது? இப்போ வந்து வெளியே போக முடியல, வீட்லேயே தான் ஏதாச்சும் பண்ணையாக வேண்டிய ஒரு சூழ்நிலை, குழந்தைய விட்டுட்டு வெளியெல்லாம் போக முடியாது. அப்படி இருக்கிறப்ப அவங்க வந்து சுய தொழில் பண்ணலாம். எந்த ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இன்றைக்கி இருக்குது அப்படின்றது வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடியை விட இன்னைக்கு பெண்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, அது வேலை வாய்ப்பா இருக்கலாம் இல்ல சுய தொழிலா இருக்கலாம், ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி பெண்கள் சுய தொழில் பண்ணா அவங்களால பல பெண்கள் வந்து ஒரு வாய்ப்பை வந்து பெறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்ப எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து அவங்க பண்ற பிசினஸ்னால அந்த பிசினஸ் வந்து அவங்கள சார்ந்த பெண்களுக்கு வந்து நிறைய பேர் கத்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு டைலர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அதை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே பெண்களுக்கெல்லாம் வந்து ஒரு உதவியாக இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் அவங்களும் கற்றுக்கிட்டு அவங்களும் வந்து ஒரு டைலராக மாறுறாங்க. ஸோ இது வந்து நான் வந்து பார்த்த விஷயம். இன்னும் நிறைய ஒரு சுய தொழிலில் பெண்கள் வந்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி டிராயிங் கூட சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டிலே வந்து அவங்க வந்து நல்லா வரைவாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய போஸ்ட்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் மற்ற இடங்களில் வந்து போட்டு, ஸோ அதை பார்த்து அவங்க இதே மாதிரி வந்து வரையணும், ஒரு ஃபோட்டோ கொடுத்து வரையணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து வாங்கிட்டு அந்த ஒரு ஓவியத்தை வந்து வரைஞ்சி தராங்க. ஸோ இந்த மாதிரியும் நிறைய விஷயங்கள் வந்து பெண்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பெண்கள் முன்னேற்றத்திற்கு எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டால் வேலைவாய்ப்பும் பெஸ்ட்டு தான், அதே மாதிரி சுய தொழிலும் பெஸ்ட்டு தான். ஸோ அவங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை வந்து அவங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியிலேருந்து நான் வந்து கிளம்புறேன். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான ஒரு நிகழ்ச்சியில் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன், அடுத்து என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நான் தான் வந்து நிறைய விஷயங்கள், ஆரோக்கியமான விஷயங்களை உங்க கூட வந்து பகிர்ந்துக்க போகிறேன். தொடர்ந்து நம்ம சோனா எஃப்எம்மை கேட்டுகிட்டே இருங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நம்ம நிலையனுக்கு உங்களுடைய கருத்துக்களை வந்து அனுப்பலாம். நம்ம நிலையன் 9778 7707 8. இப்போ உன்னால் அன்பே அப்படின்ற ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு, பாடலை கேட்டுருங்க. பாடலை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் இன்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் பேசலாம். பாய் பாய் நேயர்களே,

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. ஆரோக்கியத்தை பற்றி பல விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்மளோட நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியை கேட்டு ஆரோக்கியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி முதல் விஷயமாக நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, அல்சர் அப்படின்ற ஒரு பிரச்சனையை பற்றி தாங்க. இந்த அல்சர் இருக்கிறவங்க எந்த மாதிரி ஒரு விஷயங்களை ஃபாலோ பண்ணனா அந்த அல்சர் பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியும். அதே மாதிரி அல்சர் இருக்கிறவங்க தவிர்க்க வேண்டிய விஷயங்கள், பண்ணக்கூடாத விஷயங்கள் பற்றியும் நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து பேசலாங்க. பொதுவாக டைமுக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது அல்சர் இருக்கவங்க மட்டுமே இல்லைங்க, எல்லாருமே நேரத்திற்கு சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். ஆனால் அல்சர் இருக்கிறவங்க கண்டிப்பாக டைமுக்கு வந்து சாப்பிட்ணும். காலை மதியம் இரவு நேரங்களில் தவறாமல் சாப்பிட்றதும் ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணீர் குறைந்தபட்ச அளவாகுது, அதுக்கு மேலேயும் அவங்க வந்து குடிக்கலாம், ஆனால் கட்டாயமாக 2 லிட்டர் குடிச்சே ஆகணும். இடைவெளி விட்டு அவங்க எடுத்துக்கணும், ஒரு 2 டம்ளராக வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த அல்சர் பாதிப்பு இருக்கிறவங்க அவங்களுடைய உணவில் காரம் மட்டும் தவிர்க்கணுமா அப்படின்னா இல்லைங்க, புளிப்பு இதுவுமே தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொன்று, எண்ணெய் அதிகமாக இருக்கிற உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு உணவு முறையை ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க, அதாவது காரம் வந்து அவங்க அதிகமாக சாப்பிடுவாங்க, புளிப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க. இது ரெண்டுமே அவங்க தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது அவங்களுக்கு பிடிச்சதுனால அதை வந்து அவங்களுக்கு விடுறதுக்கு மனசு வராது. இருந்தாலும் அல்சர் குணமாகணும் அப்படின்னா இதை வந்து அவங்க பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அல்சர் குணமானதுக்கப்புறம் நான் எப்பயாச்சும் காரமாகவோ புளிப்பாகவோ வந்து சாப்பிட்லாங்க. அதே மாதிரி நார்மலாக நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும், ஊறுகாய், வத்த குழம்பு, காரக்குழம்பு, இந்த மாதிரி விஷயங்களையும் தவிர்க்கிறது ரொம்ப முக்கியங்க. குறிப்பாக புளிசாதம், அதுக்கப்புறம் லெமன் சாதம், லெமன் ஜூஸ், சாத்துக்குடி, ஆரஞ்சு, புளித்த மோர், தயிர், இதெல்லாம் வந்து அவங்க தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த புண்ணு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ரொம்ப அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற ஒரு விஷயங்க. இதே மாதிரி எண்ணெயில் பொறிச்ச உணவுகள், அது வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மழை காலத்திலலாம் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். சில்லி சிக்கனாக இருக்கலாம், இல்லை போண்டா வடை அதுவாக இருக்கலாம், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவோம். ஆனால் அல்சர் இருக்கிற சமயத்தில், அது குணமாகணும் அப்படின்னு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிற சமயத்தில் அதை தவிர்க்கிறது ரொம்ப முக்கியங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுகாக்களிலும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்கள், சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தாரு, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும் யாருமே அநீதியோட

0: வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியாக தான் இருக்கு. அதனால தான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அவரு அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 இருந்து 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்கள் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டாக அவரை வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்பில் அவர் சிறப்பாக செயல்பட்டார். அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில் அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்தில் செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: காந்தி ஜெயந்தி மற்றும் தேசிய ரத்த தான தினத்தை முன்னிட்டு
3: சிகரம் இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் பலர் இணைந்து நடத்தும்
2: 20ஆம் ஆண்டு ரத்த தான முகாம் மற்றும் அரசு பள்ளி சாதனை மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா
3: நடைபெறும் நாள் அக்டோபர் 2 வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை
2: நடைபெறும் இடம் வேலநத்தம் பாவடி செங்குந்தர் திருமண மண்டபம் ஆட்டையாம்பட்டி.
3: ரத்த தானம் செய்வோம், மனிதநேயத்தை வளர்ப்போம்.
4: வணக்கம், என்னோட பேர் சாந்தி. நான் இங்கே ஜாகிர் பெரியமோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
5: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
6: அது என் போனை பார்த்தாலே டென்ஷன் ஆகுதா? அதான்.
5: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
6: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
5: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
6: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
5: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
7: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
8: டெக் குரு நிகழ்ச்சி
7: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. நம்ம சோனா எஃப்எம்ல இந்த செப்டம்பர் மாதம் ஊட்டச்சத்து மாதம் போஷன் மா குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கோம். ஏன் இந்த மாதம் செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா, ஊட்டச்சத்து குறைபாடு யாருக்கும் வரக்கூடாது, எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும். குழந்தைகள்லேருந்து தாய்மார்கள்லேருந்து கர்ப்பிணி பெண்கள்லேருந்து எல்லாருமே அந்த ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக கிடைச்சி ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்றத பற்றின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த மாதம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம சோனா எஃப்எம்லையும் தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். நம்ம கூட நியூட்ரிஷன் சங்கீதா மேம் இணைஞ்சிருக்கிறாங்க. மேம் வணக்கம். மேம் மேம், இந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அவங்க வந்து நிறைய டயட்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால ஊட்டச்சத்து குறைபாடு வந்து ஏற்படுமாங்க மேம்?
2: கண்டிப்பாங்க சார். ஸோ வெயிட் லாஸ்க்கு வந்து இப்போது நிறைய மெத்தட்ஸ் ஒவ்வொருத்தர் ஒவ்வொருக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. என்கிட்ட முறையாக ஒருத்தர் எடையை குறைக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னா ப்ராப்பராக ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டை விசிட் பண்ணி தான் நம்ம அவங்க கேட்டுக்கணும். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக, சில பேர் நாட்டு மைத்தியை சாப்பிட்றாங்க, சில பேர் மூணு வேலைங்கிறது ரெண்டு வேலையாக சாப்பிட்றாங்க, அந்த மாதிரி பிளேட் அப்படியே ஆஃப் பிளேட் அந்த மாதிரி நோ பிளேட் அந்த மாதிரி நிறைய மெத்தட் ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து பாதிப்பு தான் ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா, அவங்க நம்ம ஒரு உணவு எடுக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து அந்த அஞ்சு ஊட்டச்சத்து நமக்கு போய் சேரணும். இப்போ வெயிட் ரிடக்ஷன் பண்ணுறவங்க மெயினாக பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஒயிட் ரைஸு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணாங்க. அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நிறைய பருப்பு மற்றும் பயிர் இந்த மாதிரி சாப்பிட்றாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம முறையற்ற முறையை ஃபாலோ பண்ணுறப்போ நம்மளோட இருக்கிற இம்யூனிட்டி லெவல் வந்து சுத்தமாக குறைஞ்சிரும், எல்லா நியூட்ரியன்ஸுமே அப்சார்ப்ஷன் குறைஞ்சிரும். ஸோ நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்க இருக்க அவங்க ரொம்ப பலவீனமாகிடுவாங்க. ஒன்று சடன் வெயிட் லாஸ் ஆவாங்க, இல்லை வெயிட் கெயின் ஆயிடுவாங்க, ரெண்டும் ரிவர்ஸ் ஆகும்.
1: மேம், சடன் வெயிட் லாஸ் அப்படின்றப்ப ஒரு ஒரு டூ மந்த்ஸ் அப்படின்னா அதில் வந்து ரெண்டு அவங்க வந்து எந்த ஒரு முயற்சியுமே பண்ணல, ஜிம்முக்கெல்லாம் வந்து போகல, ஒரு எந்த ஒரு முயற்சியும் பண்ணாமல் ஒரு 2 kg வந்து லாஸ் ஆகுது அப்படின்னா அது நார்மலாக எந்த அளவுக்கு வந்து நார்மல், எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து மருத்துவர்கிட்ட அணுகிறது ரொம்ப முக்கியமாக?
2: ஸோ வெயிட் லாஸ் போட்டிங்கன்னா இப்போ எந்த ஒரு ப்ராசஸுமே நம்ம உடம்புல வந்து இப்போது ஒவ்வொரு ரத்த அணுக்களும் வந்து 120 நாளைக்கு ஒரு தடவை வந்து ஆர்பிசிஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதே மாதிரி தான் எந்த ஒரு கண்டிஷன், நம்மளோட ஒரு நோய் தொற்று வந்தாலும் சரி, ஒரு உணவு முறையை ஃபாலோ பண்ணனாலும் சரி, இல்லை ஏதாச்சும் ஒரு காய்ச்சல் வந்து பலவீனமானாலும் சரி, அந்த புது ரத்தம் வர வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் வீக்காக தான் ஃபீல் பண்ணுவோம். ஸோ எந்த ரிசல்ட்டுமே ஆஃப்டர் 3 months ஒன்லி தான் நமக்கு வந்து அது தெரியும். ஸோ ஒரு உணவு முறையை நீங்கள் 1 month ஃபாஸ்டிங் இருந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னா சடனாக வந்து 1 month குறையும். ஸோ 1 to 2 kg வந்து நார்மல், பட் அது அப்நார்மலாக வெயிட்டு குறையுது அப்படின்னா உங்கள் முறை வந்து சரியில்லைன்னு அர்த்தம்.
1: ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த மாதம் முழுவதும் நம்ம சோனா எஃப்எம்ல ஊட்டச்சத்து மாதம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கோம். ஊட்டச்சத்து குறைபாடுனால எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும், அதை எப்படி நம்ம தடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட சங்கீதா மேம் இணைஞ்சு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. தொடர்ந்து நம்ம சோனா எஃப்எம் கேட்டுட்டே இருங்க, இப்போ பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டுருங்க.
3: வணக்கம், என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவாழ்வுல இருந்து நடப்போமா. இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: இந்து தமிழ் திசை மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்தும்
1: வரையும் விரல்கள் வளரும் கனவுகள் மாபெரும் ஓவிய போட்டி
0: 1000 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.
1: 1 முதல் 4 வகுப்பு வரை மை பியூட்டிஃபுல் கார்டன் என்ற தலைப்பிலும்,
0: 5 முதல் 8 வகுப்பு வரை சேவ் வாட்டர் சேவ் லைஃப் என்ற தலைப்பிலும்,
1: 9 முதல் 12 வகுப்பு வரை ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலும் ஓவிய போட்டி நடைபெறுகிறது.
0: நடைபெறும் நாள் அக்டோபர் 10, 2026 சனிக்கிழமை காலை 8:30 முதல் மதியம் 1:30 மணி வரை.
1: நடைபெறும் இடம் சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், சோனா கேம்பஸ், ஜங்ஷன் மெயின் ரோடு, சேலம்.
0: தொடர்புக்கு 9566664633.
1: அனைவரும் வாரி, அனுமதி இலவசம்.
2: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
3: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
2: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
3: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
2: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கரு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
3: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
2: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
3: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா, பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா

0: உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
1: ஓ அப்படியா, சரி இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க. நம்மளுடைய மன ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம். மனம் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை பற்றி நிறைய பேர் வந்து நிறைய ஆராய்ச்சிகள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த மனம் அப்படின்றது நம்ம வந்து எப்பயுமே இருக்கும், எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும், நம்ம உடலில் வந்து ஒரு பாட் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்ருப்போம். மனசு தான் எல்லாமே அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் நிறைய பேர் வந்து இந்த மனதை பற்றி அவங்க வந்து ஆராய்ஞ்சு சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மனதை நம்ம தேவைக்கு மட்டும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம்தான். இப்படி தேவைக்கு மட்டும் பயன்படுத்திக்கிட்டால் மனது நம்மளை வந்து அவ்வளோவா கஷ்டப்படுத்தவே படுத்தாது, அவ்வளோவா ஒரு துன்பப்படுத்தவே படுத்தாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நமக்கு பிடிக்காத விஷயங்களை மனசு வந்து நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அதை தான் வந்து நினச்சி கவலைப்பட்டுகிட்டே இருப்போம், ஐயோ இப்படி நடந்துருச்சு எப்படி நடந்துருச்சு அப்படின்னு. அது வந்து ஸ்டார்டிங்காக ஒரு சின்ன ஒரு தாட்டு தான் வந்து அந்த மனம் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். அது வந்து ஒரு அரை செகண்டு இல்லாட்டி ஒரு செகண்டு தான் வந்து இருக்கும். ஸோ அந்த தாட்டை கண்டினியூ பண்ணி ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். ஸோ அதுதான் வந்து நம்ம படக்கூடிய கவலை அப்படின்னு சொல்லலாம். சந்தோஷமும் அதே மாதிரி தான், ஒரு சின்ன ஒரு தாட்டு தான் வரும், அந்த தாட்டை வச்சே தொடர்ச்சியாக நம்ம வந்து நினச்சிட்டே இருப்போம். நீங்கள் ஆழமாக வேணால் அதை நோட் பண்ணி பார்க்கலாம். ஒரு அமைதியாக உட்காந்து உங்களுக்கு வரக்கூடிய அந்த தாட்டெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வந்து எப்படி இயங்குது, நாமளே தான் நினைக்கிறோம் அப்படின்றத நீங்கள் வந்து நினச்சிப்பீங்க. கவலை அப்படின்றது அதுவாக வரதில்லை, நாமளே தொடர்ந்து அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறது தான் கவலையாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது அந்த சிந்தனைகள் மூலமா நமக்கு வரக்கூடிய அந்த அழுத்தத்திலிருந்து நம்ம வந்து விடுபட முடியும். ஸோ அதற்கு வந்து டெய்லியுமே நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம ஒரு ப்ராக்டிஸ் வந்து பண்ணலாம். அதாவது ஒரு மார்னிங் ஈவினிங் அந்த மாதிரி வந்து ஒரு டைம் சூஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour நமக்கு வரக்கூடிய அந்த எண்ணங்களை கண்ண மூடி நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அது ஒன்றுமே இல்லை, அவ்வளோ பெரிய ஒரு கவலை இல்லை. பொதுவாக ஒரு கவலை அப்படின்னு ஒருத்தருக்கு வந்தால் அது எப்படி வர முடியும், ஒரு எண்ணமாக தான் வர முடியும். அந்த எண்ணமே வராமல் பண்ணிவிட்டு அந்த கவலை அப்படின்றது இல்லை. ஸோ இதற்கு வந்து நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787707.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஏ ரமேஷ், என்ன இந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருக்க?
2: ஒண்ணுல மச்சான், நைட்ல ஒரு பல்லு வலிடா, அதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அங்க
1: அப்புறம் அங்க என்னாச்சு?
2: டாக்டர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன்டா, காண்டாயிட்டாரு.
1: அப்படி என்னடா கேள்வி கேட்ட? டாக்டரே காண்டார் அளவுக்கு?
2: அது ஒண்ணும் இல்ல சார், நீ ஒரு பல் டாக்டரான்னு கேட்டேன், அதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு.
1: என்னது டாக்டர் இல்லைன்னு சொல்லிட்டாரா? வேற என்ன சொன்னாரு?
2: அவரு ஒரு பல்லுக்கு டாக்டர் இல்லையா, 32 பல்லுக்கும் டாக்டரும்.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட்

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்மளோட ஆரோக்கியம் நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. உங்க கூட ஆரோக்கியமான பல விஷயங்களை நம்ம நிகழ்ச்சி பட்டன ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம நம்ம நிலையை எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு, தொடர்ந்து இந்த நேரத்தில் நம்ம கூட வந்து யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கல்ல செல்வராணி அக்கா தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் அக்கா. அக்கா, நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான உணவு முறைகளை வந்து சாப்பிட்டீங்க அப்படின்றத சொல்லுங்க அக்கா.
7: நாங்களா தட்டு பேர்லாம் வெறிதான் வேஸ்ட் சாப்பிடுங்க. அதே மாதிரி மச்சு கொட்டை பச்சை மச்சு கொட்டி வேஸ்ட் சாப்பிடும், நல்லாயிருக்கும். இரும்பு சத்து, அதில் இருக்கிற சத்து இப்போ எதுவும் இல்லை. அப்போலாம் வந்து தலைவலினாவே என்னென்ன இல்லாத, உடம்பு வலி எதுவும் இல்லாத, இப்போ இதில் சாப்பிட்றதுனால தான் அதிகம். ஏன்னா அது வந்து நம்ம பச்சையாக சாப்பிட்டாவே இரும்பு சத்து, அது கொஞ்சம் நல்லா உப்பு போட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் வரும். பச்சை பயிரை வந்தாலும் அந்த பச்சை பயிரை நல்லா தாளிச்சுட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். கொள்ளையை கூட நல்லா உரைச்சி பேசி சாப்பிட்டு பாருங்கள், அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது வந்து நல்லா உடம்புக்கும் நல்லது, ஆரோக்கியமும் இருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா உடம்பு ஃப்ரீயாக இருக்கும், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
6: செல்வராணி அக்கா நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது அந்த டைமில் அவங்க சாப்பிட்டுட்டு இருந்த உணவுகளில் இருக்க ஒரு சக்தி இந்த ஒரு உணவுகள்லாம் வந்து இல்லை. அதாவது தட்டைப்பயிரெல்லாம் வந்து பச்சையாக

மொச்சக்கொட்டை சாப்பிடுவோம், அதெல்லாம் வந்து இப்போ வந்து கம்மியாயிருச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அதே மாதிரி அந்த ஒரு டைமில் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து அவங்களுக்கு உடல் ரீதியாக வந்து இல்லாததுக்கு அவங்க சாப்பிட்ட உணவு முறை தான் காரணம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இந்த தட்டைப்பயிறு மொச்சக்கொட்டை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பச்சையாக அது உப்பு போட்டு சாப்பிடும்போது அதில் இருக்கிற சக்தி முழுமையாக வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த ஒரு உணவு முறைகள் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். இந்த தட்டைப்பயிறு சாப்பிட்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா நார்ச்சத்து வந்து அதிகமாக கிடைக்குது. அதே மாதிரி குடல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா செயல்படும் இந்த தட்டைப்பயிறை சாப்பிடும்போது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த தட்டைப்பயிறை அதிகமாக வந்து எடுத்துக்கலாம். உடல் வெப்பத்தை குறைக்கிறதுக்கும் இந்த தட்டைப்பயிறு வந்து உதவுது. நீங்கள் தட்டைப்பயிறு வந்து குழம்பாவோ இல்லை வந்து பச்சையாக வந்து அதில் வந்து உப்பு சேர்த்தோ நீங்கள் வந்து உங்களுடைய உணவு முறைகளை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு தட்டைப்பயிறு பார்த்தீங்க அப்படின்னா வாத நோய்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது, மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது. அடுத்ததாக எண்ணெயில் நல்லா வதக்கி இதை வந்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சூப் மாதிரியும் வந்து செஞ்சு நம்ம வந்து குடிக்கலாம். சிறுநீரக கற்கள் இருக்கவங்க தட்டைப்பயிறு சாறை வந்து அதிகமாக எடுத்துக்கும் போது அந்த கற்கள் வந்து கரைகிறதுக்கு வெளியேற உதவும் அப்படின்னு சொல்லலாம். மலச்சிக்கலுக்கும் ஒரு சிறந்த நிவாரணமாக இந்த தட்டைப்பயிறு வந்து இருக்குது. கண்டிப்பாக இந்த தட்டைப்பயிறை உங்களுடைய உணவு முறைகளில் ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு வந்துடுங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: நம் மண்ணில் விளைந்த காய்கறி, பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உண்பதன் மூலமும் பயன்படுத்துவதன் மூலமும் உடல் ஆரோக்கியம் பெருகுவதுடன் விவசாயம் வளர்ச்சியடையும், விவசாயிகளின் பொருளாதாரம் உயரும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியமான நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த டைமில் நம்மளுடைய உணவு முறைகள் பற்றி இந்த மாதம் முழுவதுமே நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். அப்படி நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறைகள், அதற்கப்புறம் ஆயுர்வேத சித்த மருத்துவ குறிப்புகள் படி சில உணவுப் பொருட்கள், சில உணவுப் பொருட்களோட சேர்த்து சாப்பிடும்போது அது வந்து நம்ம உடலுக்கு எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தும், செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து எதிர் உணவுகள் அப்படின்னு தமிழ்லேயும், இன்கம்பேட்டபிள் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்திலையும் வந்து குறிப்பிடுறாங்க. அப்படி என்னென்ன உணவுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா, முதல் விஷயம் அதாவது கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய் தெரியும். ஸோ இந்த விளக்கெண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு டெய்லி எடுத்துக்கிறது, அதாவது ஈவினிங் டைமில், நைட் டைமில் சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனால் அசைவ உணவுகள் இன்றைக்கி நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டுருக்குறாங்க. அதுவும் வீக் டேஸில் வீக்கெண்டு, அதாவது சண்டேவை விட மற்ற நாட்களில் அதை விட அதிகமாக கூட சாப்பிடுவாங்க, டெய்லி கூட சாப்பிட்டுட்டுருக்குறாங்கன்னு சொல்லலாம். இந்த அசைவ உணவுகள் எடுத்துக்கும் போது அதே டைமில் உடனே விளக்கெண்ணையும் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பாரம்பரிய மருத்துவ முறைப்படி இதை சேர்த்து சாப்பிட்டா அது வந்து, அதாவது எதிர் உணவுகளாக இருக்குது, உடலில் பக்க விளைவுகள் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது எதனால் எப்படி ஏற்படுது அப்படின்றத நான் வந்து சொல்கிறேங்க. அதாவது விளக்கெண்ணெய் இருக்குது இல்லைங்களா, இது இயற்கையாகவே ரொம்ப சக்தி வாய்ந்த, அதாவது மலமிளக்கி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது செரிமான மண்டலத்தை தூண்டி உடனடியாக வந்து குடலை வந்து சுத்தப்படுத்துறதுக்கான ஒரு தன்மையை வந்து கொண்டிருக்கிறது தான் இந்த விளக்கெண்ணெய் கேஸ்டர் ஆயில். இதே நேரத்தில் அசைவ உணவுகள் பொதுவாக செரிமானத்துக்கு ரொம்ப அதிக

இடிப்பு, குமட்டல், நீர்ச்சத்து குறைபாடு, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அதனால் அசைவ உணவுகளையும் விளக்கணையும் சேர்த்து எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாரம்பரிய மருத்துவ முறையில், சாரி உணவு முறையில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை தொடர்ந்து நானும் கிளம்புறேன். மீண்டும் அடுத்த இன்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே, பாய் பாய் நேயர்களே, பாட்டை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் உங்க கூட பேச வந்தாச்சு டெக் குரு திவாகர். அடுத்த ஒரு மணி நேரம் திவாகரோட நான் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க. எல்லோருக்கும் வணக்கம் மக்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் உங்களுக்கு சொல்றதுக்காக நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா வரிசையாக கேட்கலாம் டெக் குரு நிகழ்ச்சியில். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும். நீங்க யூஸ் பண்ற போனோ, இல்லை நீங்க வாங்க போற போனோ, இல்லை நீங்க யாருக்காவது வாங்கி கொடுத்த போனோ எதை பேஸ் பண்ணி மொபைல் வாங்குவீங்க? இப்போ என்கிட்டயே நிறைய பேர் வந்து திவாகர் ஏதாவது ஒரு நல்ல ஃபோனாக இருந்தால் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதில் அவங்களோட முதல் தேவை என்னவாக இருக்குது தெரியுமா? நல்ல ஃபோனாக பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிறத தாண்டி கம்மியான ரேட்டில் ஒரு பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான ஃபோனை ஒன்று சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பெஸ்ட்டு ப்ரைஸில் பெஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் இதாக இருந்தால் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா ஒரு ஃபோன் வாங்கிறதுக்கு முன்னாடியே பட்ஜெட்டுன்னு ஒன்று போட்டு அங்கேயே வந்து இந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் எனக்கு ஃபோன் வேணும் அப்படிங்கிறது கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி கேட்கறதுலாம் தப்பு இல்லை, ஓகே தான். ஆனால் நீங்கள் அந்த பட்ஜெட்டில் கேட்குற ஸ்பெக்ஸ் இருக்குல்ல, ஃபியூச்சர்ஸ், அதெல்லாம் வந்து அதுக்கு ஈக்குவலாக இருக்குமா அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போ ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10,000 ரூபா ஃபோனில் என்ன எதிர்பார்க்க முடியுமோ அதை தான் நம்ம எதிர்பார்க்கணும். அதை விட்டுட்டு நம்ம 10,000 ரூபா ஃபோனில் ஒரு சூப்பரான கேமரா குவாலிட்டி, அது மட்டும் இல்லாமல் ஹைடெக் ப்ராசஸரு, நிறைய ரேமு, நிறைய இன்டர்னல் மெமரி, பேட்டரி கெப்பாசிட்டி வேறு லெவலில், இந்த மாதிரிலாம் எதிர்பார்த்தோம்னா

டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, திவாகர் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். ஒரு ஸ்மார்ட் போன் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன திவாகர் அப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட தேவைதாங்க. ஸ்மார்ட் போன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே உங்களோட தேவை என்னவா இருக்குது? இப்போ நான் நிறைய கேம் விளாடுவேன், நிறைய வீடியோஸ் எடிட் பண்ணுவேன், இதை தான் நான் எப்பயுமே ஃபோனில் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறது தான் உங்களோட தேவையாக இருந்தால், நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் உங்களோட ப்ராசஸர், ரேம் அண்டு பேட்டரி, இந்த மூணு அதிகமாக இருக்கிற மாதிரியான ஃபோனாக நீங்கள் பார்க்கணும். இல்லை திவாகர், நான் கேம்லாம் விளாட மாட்டேன், எனக்கு வீடியோ படம் பார்க்கறது, பாட்டு கேட்கறது, இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் அதிகமாக பயன்படுத்துவேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா, மெமரி, பேட்டரி இதெல்லாம் அதிகமாக இருக்க ஃபோனாக நீங்கள் பார்த்து வாங்கணும். இல்லை நான் படமும் பார்க்க மாட்டேன், கேமும் விளாட மாட்டேன், நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர், எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுனா அவ்வளோ பிடிக்கும், எடுக்கிற ஃபோட்டோவை எடிட் பண்ணி வச்சுப்பேன், அதுக்கப்புறம் ஃபோன் பேசுறதுக்கு, மெசேஜ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி தான் நான் அதிகமாக ஃபோன் பயன்படுத்துவேன் அப்படின்னா, நான் சொன்னப்பயே தெரிஞ்சிருக்கும், முக்கியமாக கேமரா குவாலிட்டி நல்லா இருக்கிற மாதிரியான ஃபோனாக பார்த்து வாங்கணும். இந்த மாதிரி பல விஷயம் இருக்கு மக்களே. ஒரு ஃபோன் வாங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள், சரி திவாகர் ஒரு படம் பார்த்துட்டு இருக்கவருக்காக, ஒரு கேமருக்காக, ஒரு ஃபோட்டோகிராஃபருக்காக நீ ஃபோன் சொல்லியாச்சு, ஒரு சாதாரணமான ஒரு மனிதனா, இப்போ நான் வந்து ஒரு ஃபோன் வாங்கணும், எனக்கு இதெல்லாம் ஓரளவுக்கு நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும், அப்போ நான் என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது ஃபோனோட பிராண்டு. எதுக்கு இதுவாக்கிற சம்மந்தமே இல்லாமல் ஃபோனோட பிராண்டு பார்க்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காதுங்க. ஏன்னா நீங்கள் வாங்குகிற ஃபோனு எவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இருந்தாலும், என்ன புதிய புதிய அம்சங்கள் இருந்தாலும், அந்த ஃபோன் ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஃபோன் எடுத்துகிட்டு போய் நம்ம சர்வீஸ் சென்டரில் தான் கொடுக்க போகிறோம். அந்த சர்வீஸ் சென்டர் உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கா அப்படிங்கிறது பெரிய விஷயம், இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். இது இல்லாமல் இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃபோன் வாங்க போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத மேலோட்டமாக சொல்கிறேன். பேட்டரி பேக்கப் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படிங்கறத பார்க்கணும், இன்டர்னல் ஸ்டோரேஜ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும், கேமரா குவாலிட்டி கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும், ப்ராசஸர் என்ன ப்ராசஸர் அப்படிங்கறத பார்க்கணும், டிஸ்ப்ளே அண்ட் என்ன பிராண்ட் அப்படிங்கறத பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி பட்ஜெட்டையும் பார்த்துக்கோங்க. பட்ஜெட் கம்மியா இருக்கு, காஸ்ட் கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக நீங்க உங்களையே சமாதானப்படுத்திக்கிட்டு ஒரு தெரியாத பிராண்ட்லயோ இல்ல கம்மியான ஃபியூச்சர்ஸ் இருக்க போனோ வாங்கிட்டு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வேற போன் வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க, நல்லா யோசிச்சு செயல்படுங்க மக்களே. தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, டெக் குரு நிகழ்ச்சியில் கேட்டு வாங்க, நிறைய பேசலாம்.

0: எஃப்எம் 107.8 ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
1: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தையை பார்க்கும் போதே நமக்கு தெரியும், அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க, விளையாடும் போது மற்ற குழந்தைங்களை மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க, சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க, அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது, ஒரு வாரம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க வேணாம்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதுல வந்து சுத்தமான நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்தா அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம்

0: கடையில எல்லாம் அந்த பாக்கெட்ல இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்க கூடாது. நம்ம வீட்டுல சமைக்கிறதான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க. அதனால கடையில இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்க கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியா இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாக ஆகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது. அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்குலாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது. முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும். குழந்தைங்களை சுத்தமாக வச்சுருக்கணும். சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்குலாம் அதை இப்போதே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோட இருக்கணும். குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி, வணக்கம்.
1: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
3: கேட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி. திவாகரியாங்க கூட ஒரு சூப்பரான பாட்டு கேட்டு வந்திருப்பீங்க. கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்களை நீங்க தாராளமா சோனா எஃப்எம் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. அனுப்பும் போது பேரு, ஊர் பேரு, பாடல் பெயர் இது மூணு கூட மறந்துடாதீங்க. இதைத் தொடர்ந்து உங்களுக்காக இன்னொரு விஷயம் டெக்குரு நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டே இருக்கான். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும். நம்மள நிறைய பேருக்கு கிளாஸ் ரூமில் உட்காந்து கிளாஸ் கவனிக்கிறப்ப தூக்கம் வரும், ஆஃபீஸில் உட்காந்து வேலை செய்கிறப்ப தூக்கம் வரும், இல்லை ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக புக் எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிறப்ப தூக்கம் வரும். ஆனால் பெட்டில் போய் படுத்து கண்ணை மூடனா தூக்கமே வராது. இந்த மாதிரி வியாதி யாருக்காவது இருக்கா? எனக்கு இருந்தது ரொம்ப நாளாகவே. அதாவது எப்படின்னா தூங்கணும்னு போய் படுத்தா தூக்கமே வராது. நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்ப்பேன், ஆகவே ஆகாது, தூக்கமும் சுத்தமும் வராது. சரி இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப தான் பிளே ஸ்டோரில் என் கண்ணில் தென்பட்ட ஆப்பு காம், CALM அப்படிங்கிற ஆப். இந்த ஆப் பேருக்கு பக்கத்தில் என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா ஸ்லீப் மெடிடேட் அண்ட் ரிலாக்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது தூங்குறதுக்காகவும் மெடிடேஷன் பண்ணுறதுக்காகவும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த ஆப் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பேரை படித்தாலே ஓரளவுக்கு தெரியுது. அதாவது இந்த ஆப்பில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது முக்கியமாக உங்களுக்கு மெடிடேஷனுக்காகவும் ஸ்லீப்புக்காகவும் தூங்குறதுக்காகவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்லீப் மோர், ஸ்ட்ரெஸ் லெஸ், லிவ் பெட்டர் அப்படிங்கிறாங்க. அதாவது நல்லா தூங்கினாலே நமக்கு நிறைய விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். நீங்கள் சரியாக தூங்காமல் இருந்து நிறைய விஷயம் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது இன்னும் அதிகமாக தான் ஆகும். முக்கியமாக ஸ்ட்ரெஸ் ஆகிறது, டிப்ரெஸ் ஆகிறது, இதெல்லாம் ஒழுங்கான தூக்கம் இல்லாததுனாலையும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால் தூங்கிறதுக்காக இந்த காம் ஆப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காம் ஆப் யூஸ் பண்ணுற ஒரு சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நான் யூஸ் பண்ணுறதுனால என்னோட மனநிலை பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க இதை நான் யூஸ் பண்ணுறதுனால நான் எந்திரிக்கிறப்ப ரொம்ப புத்துணர்ச்சியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க இதை நான் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கான்சன்ட்ரேஷனாக என்னால் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் மெடிடேஷன் பண்ணுறதுக்கான கோர்சஸ்லாம் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம தூங்குறதுக்காக இந்த ஆப் என்னன்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆப்குள்ளேயே வந்து தூங்குறதுக்காக கதைகள்லாம் வச்சிருக்காங்க, சின்ன குழந்தைங்களுக்காக பெட் டைம் ஸ்டோரிஸ் இந்த மாதிரிலாம் கூட வச்சிருக்காங்க. ஸ்டோரிஸ் மட்டும் இல்ல, இதுல இயற்கை சத்தங்கள், அதாவது நேச்சர் சவுண்ட்ஸ், பறவை கத்துற மாதிரி, அருவி கொட்டுற மாதிரி, மழை பெய்யற மாதிரி, இந்த மாதிரி சத்தங்களும், அது மட்டும் இல்லாம

ஒரு சில பேருக்கு பீஸ்ஃபுல்லாக மியூசிக் கேட்டால் ரொம்ப நல்லா தூக்கம் வரும், அதாவது இதமான இசை கேட்டால் நல்லா தூக்கம் வரும். அதுக்காக இந்த ஆப்பில் இதமான மியூசிக்கும் இருக்குது, அதையும் கேட்டுட்டு நல்லா நிம்மதியாக தூங்கலாம். இதை தாண்டி நிறைய பேருக்கு கொஞ்சம் சந்தேகங்கள் இருக்கும், இந்த ஆப் வந்து நம்பகத்தன்மையான ஆப்பா, இதை வந்து நம்ம நம்பி நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணலாமா அப்படின்ட்டு தாராளமாக பண்ணலாம். இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்தும் ஆப்பிள் ஆப் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப்புக்கு 4.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5 கோடி பேருக்கு மேலே இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, அஃபீஷியலாக கூகுள் ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப்புக்கு எடிட்டர் சாய்ஸ் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரமும் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஆப்பை நம்ம ஃபோனில் நம்ம தைரியமாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் நம்பருக்கு அனுப்புங்க மக்களே. 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்களை அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்களை அனுப்பணும். இதை தொடர்ந்து உங்களுக்காக டெக்குட நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் போய் ஒரு சூப்பரான பாட்டை மட்டும் கேட்டுவாங்க, நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் மக்களை. தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குட நிகழ்ச்சியில். இது வாக்கறியாங்க கூட.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கரும் கூட பேசிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க. அந்த பாட்டு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே, பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்களை மட்டும் அனுப்புங்க. 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நான் நம்பர் சொல்றேன், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இதை தொடர்ந்து நம்ம சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சியில திவாகர் கூட என்ன கேட்க போறீங்கன்னு தெரியுமா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் சொல்ல போறேன். என்ன அப்படிங்கறத நல்லா கவனமா கேளுங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு மெசேஜ். என்ன மெசேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கைண்ட்லி அப்டேட் யுவர் டெலிவரி லொகேஷன் வித்தின் 12 hours, அதர்வைஸ் வி வில் ப்ரொசீட் டு ரிட்டர்ன் த ப்ராடக்ட் அப்படின்னு எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருந்தது நார்மல் மெசேஜில். இந்த மெசேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, கைண்ட்லி அப்டேட் யுவர் டெலிவரி லொக்கேஷன் வித்தின் 12 hours அப்படின்னா, அடுத்த 12 மணி நேரத்துக்குள்ளே உங்களோட டெலிவரி லொக்கேஷன் அட்ரஸை அப்டேட் பண்ணுங்கள், அதாவது கொடுங்க. இல்லைனா உங்களுக்கு வந்திருக்க ப்ராடக்ட் ஏதோ ஒரு ஆர்டர் பண்ணி வருது இல்லை, அந்த ப்ராடக்டை திரும்ப நாங்கள் எங்கே இருந்து வந்துச்சோ அங்கேயே அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ். அந்த மெசேஜுக்கில் ஒரு லிங்க் கொடுத்துருந்தாங்க. அந்த லிங்கை பார்த்தாலே ஒன்றுமே புரியல. இப்போ நான் அந்த மெசேஜ் படித்தல, இந்த மெசேஜ்லேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அந்த ப்ராடக்ட் வந்து வந்திருக்கு, ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியல, அது அட்ரஸ் தப்பாக இருக்குன்னு சொல்லுது. அதனால் உங்களோட அட்ரஸ் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்கள்கிட்ட வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெலிவரி கம்பெனியிலருந்தோ ஏதோ ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிக்கிட்டிருந்தோ ஒரு மெசேஜ் மாதிரி வந்திருக்கு. இந்த மெசேஜ் வந்தப்போ நான் ஒரு பொருள் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு அப்போ என்ன தோணுச்சுன்னா, ஓகே அவங்க தான் நமக்கு இந்த மெசேஜ் அனுப்பியிருக்காங்க போலன்னு சொல்லிட்டு நானும் அந்த லிங்கை தொட்டு பார்த்தேன். லிங்கை தொட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, இந்தியன் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் பக்கத்தில் .network.asia அந்த மாதிரிலாம் ஏதோ போட்டு வந்திருந்தது. அந்த வெப்சைட்லேயும் பார்க்கறதுக்கு ஒரு இந்தியன் போஸ்ட்டோட வெப்சைட் மாதிரி தான் இருந்தது. அதனால் நானும் என்ன நினச்சேன், அனுப்புகிறவங்க வந்து இந்தியன் போஸ்ட்டில் அனுப்பியிருக்காங்க போல, அதனால் டெலிவரி ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தது. அதுக்கப்புறம் என்ன கேட்டுச்சுன்னா, அதில் ஒரு கொஞ்சம் ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட்டில் ஒரு 25 ரூபா கட்டுங்க, 25 ரூபா கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதில் அவங்க கொடுத்துருந்த பேமெண்ட் மெத்தட்ஸ்லாம் இன்டர்நெட் பேங்கிங்கு, கிரெடிட் கார்டு ஆப்ஷனு, டெபிட் கார்டு ஆப்ஷன் இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து நான் டெபிட் கார்டு கிளிக் பண்ணேன். டெபிட் கார்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஃபோன் நம்பரு, ஓடிபி,

கார்டோட நம்பரு, அதுக்கப்புறம் கார்டுக்கு பின்னாடி ஒரு செக்யூரிட்டி நம்பர் இருக்கலாம், அது அதெல்லாம் போட்டு ஓடிபிலாம் கேட்டது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது, நாமளே இந்த வலையில போய் விழலாமா அப்படின்னு யோசிச்சதுக்கு அப்புறம் தான் கவனிச்சேன், உண்மையாவே இந்தியா போஸ்ட்ல இருந்து எனக்கு இந்த மாதிரி மெசேஜ்லாம் அனுப்பியிருப்பாங்களா, நான் அந்த பொருள் ஆர்டர் போட்டேனா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வந்தது. இதுல நாம மாட்டாம இருக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு ட்ரிக் ஒன்று சொல்றேன், கரெக்டா கவனிச்சுக்கோங்க மக்களே. இந்தியா போஸ்ட் .gov.in அப்படிங்கிறது தான் அஃபீஷியல் இந்தியா போஸ்டோட வெப்சைட்டு. ஆனால் எனக்கு வந்த லிங்க் என்னென்னு வந்திருந்தது, இந்தியா போஸ்ட் .asia, இந்தியா போஸ்ட் .network அப்படின்னு வந்திருந்தது. அப்போ இது கண்டிப்பாக ஃபேக்கு தான். அதே மாதிரி நீங்கள் ஒரு வெப்சைட்டை ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது நம்புறதுக்கு முன்னாடி, அது கரெக்டான வெப்சைட்டான்னு பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மெசேஜில் வரக்கூடிய ரேண்டமான அன்னோன் வெப்சைட்டோட லிங்க்லாம் டச் பண்ணாதீங்க. அப்படி டச் பண்ணுறதுனால நமக்கு தான் பின்னாடி நிறையா பிரச்சனைகள் வருது. இதெல்லாம் தாண்டி இன்னொரு தப்பும் நம்ம பண்ணுவோம், ஏதாவது ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் வேணும்னா என்ன பண்ணுவோம், உடனே கூகுள்கிட்ட போய் கூகுள் இதோட கஸ்டமர் கேர் நம்பர் கொடு அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, ஃபஸ்ட்டு வர வெப்சைட்லேருந்து என்ன வெப்சைட்னே தெரியாமல் அந்த நம்பர் எடுத்து கால் பண்ணி அங்கேயும் நம்ம தப்பு பண்ணுவோம். அப்படியும் பண்ணக்கூடாது. எல்லா கஸ்டமர் கேர் சர்வீஸ்க்குமே அஃபீஷியலான வெப்சைட்டில் அஃபீஷியலான கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கும், அதை எடுத்து அந்த நம்பருக்கு கால் பண்ணி தான் நம்மளோட கொரிஸோ டவுட்டோ இல்லை ஏதாவது சந்தேகங்கள் கருத்துக்கள் எதாக இருந்தால் அங்கே தான் சொல்லணும். நாமளாக கூகுளில் காட்டுற எல்லா வெப்சைட்லேருந்தும் ரேண்டமாக நம்பர் எடுத்து போட்டு பண்ணக்கூடாது, அது ரொம்ப பெரிய தப்பு, இது யாரும் பண்ணாதீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, திவாகர் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில் சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே, நிறைய பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஏ ரமேஷ், என்ன இந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருக்க?
2: ஒண்ணு இல்ல மச்சான், நைட்ல ஒரு பல்லு வலிடா, அதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அங்க
1: அப்புறம் அங்க என்னாச்சு?
2: டாக்டர் ஒரு கேள்வி கேட்டேன்டா, காண்டாயிட்டாரு.
1: அப்படின்னடா கேள்வி கேட்ட? டாக்டரே காண்டார் அளவுக்கு?
2: அது ஒண்ணும் இல்ல சார், நீ ஒரு பல் டாக்டரான்னு கேட்டேன், அதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு.
1: என்னது டாக்டர் இல்லைன்னு சொல்லிட்டாரா? வேற என்ன சொன்னாரு?
2: அவரு ஒரு பல்லுக்கு டாக்டர் இல்லையா, 32 பல்லுக்கும் டாக்டரும்.
3: நோட் பண்ணுங்கப்பா,

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
1: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி. இது வாக்கரியாங்க கூட இப்போ நீங்கள் கேட்ட இந்த பாட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்களை நீங்கள் தாராளமாக சோனா எஃப்எம் நம்பருக்கு அனுப்பலாம் மக்களே. 9787-707-107-8 இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787-707-107-8 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இதை தொடர்ந்து அடுத்த டெக்குரு நிகழ்ச்சியில் என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஃபோனில் இன்டர்னல் ஸ்டோரேஜை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். முக்கியமாக இந்த எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கோ இல்லை எக்ஸ்டர்னல் மெமரி கார்டோ போட முடியாத ஒரு ஃபோனாக இருக்கும் பாருங்க. ஓடிஜி கேபிள் எதுவுமே போட்டாலும் கனெக்ட் ஆகாது, டிடெக்ட் ஆகாது, அந்த மாதிரி ஃபோன் இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் இப்போ நான் சொல்கிற விஷயம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஏன்னா அவங்களால தான் அவங்களோட டேட்டாஸை என்ன பண்ணுறதுனே தெரியாது, எங்கே எடுத்து வைக்கிறதுன்னு புரியாம ரொம்ப குழம்பி போய் இருப்பாங்க. இதே மெமரி கார்டு போட்டுக்கிற மாதிரி இருந்தாலோ இல்ல இன்டர்னல்லயே அதிகமான ஜிபி ஸ்பேஸ் கொடுத்திருந்தாலோ அதை ஈஸியா முடிஞ்சிருக்கும். ஆனா இன்டர்னல்ல எவ்வளவுதான் ஜிபி கொடுத்தாலும் எனக்கு அது பத்த மாட்டேங்குது, இதுவாக்க என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு குழம்பி போய் இருப்பாங்க. அவங்களுக்காக தான் இன்னைக்கு நாம இன்டர்னல் ஸ்டோரேஜை எப்படி மெயின்டைன் பண்றது, அதை பேக்கப் எடுத்து வைக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் அப்படிங்கறத சொல்றேன். முக்கியமா ஆண்ட்ராய்ட் போன் வச்சிருக்க முக்காவாசி பேரால எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு போட்டுக்க முடியும். எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு போட்டுக்கிறதுனாலே பிரச்சனை இருக்காது. ஏன்னா அவங்க எக்ஸ்டர்னல் மெமரி கார்டை போட்டு இதுல இருக்க டேட்டாஸ்லாம் எடுத்து அந்த மெமரி கார்டில் பேஸ்ட் பண்ணி அந்த விஷயத்தை முடிச்சிருவாங்க. அதனால மெமரி கார்டு யூஸ் பண்ணுறதுனால அவங்களோட டேட்டாஸ்லாம் எடுத்து அதில் வச்சுக்கலாம். திவாகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டேட்டாஸை பேக்கப் எடுக்கிறதுக்கு ஒரு 10 மெமரி கார்டோ 15 மெமரி கார்டோ வாங்குற அளவுக்கு இருக்கும். அவ்வளோக்கு நான் எங்கே போகிறது அப்படின்னு இருக்கிறவங்க நீங்கள் டீசெண்டாக ஒரு ஹார்ட் டிஸ்கோ வாங்கி வச்சுக்கோங்க. 1 TB ஒரு ஹார்ட் டிஸ்கோ இல்லை 500 GB ஒரு ஹார்ட் டிஸ்கோ வாங்கி வச்சுக்கிட்டு உங்கள் மொபைலில் இருக்க டேட்டாஸ்லாம் அந்த ஹார்ட் டிஸ்கில் காப்பி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக எல்லா விஷயமே ஒரே ஹார்ட் டிஸ்க்லேயே இருக்கிற மாதிரி வந்துடும். இது ஒரு சூப்பரான ஒரு ஐடியா, இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி உங்களோட டேட்டாஸை ஈஸியாக நீங்கள் ஒரு ஹார்ட் டிஸ்க்லேயோ மெமரி கார்டிலேயோ காப்பி பண்ணி பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டா நாளை பின்ன உங்களுக்கு தேடுறப்ப தேவைப்படுறப்ப உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி இதுவாக்கர் எனதுல தான் மெமரி கார்டே போட முடியாதேப்பா, இப்போ நான் என்ன பண்ணுறது, என்னோட டேட்டாஸை எப்படி நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கிறது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் என்கிட்ட சிம்பிளான ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஆனால் அதுக்கு லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ வேணும். எதுக்குப்பா அது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க டேட்டாஸ்லாம் ஒரு லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ யூஎஸ்பி கேபிள் மூலிமா காப்பி பண்ணி அங்கே வச்சுக்கலாம். இல்லை என்கிட்ட லேப்டாப்பும் இல்லை கம்ப்யூட்டரும் இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்காகவே இருக்குது கிளவுட் ஸ்டோரேஜ். கிளவுட் ஸ்டோரேஜ்னா என்னன்னு தெரியாத மக்களுக்காக நான் சொல்கிறேன் கிளவுட் ஸ்டோரேஜ்னா என்ன அப்படின்ட்டு. அப்படின்னா நம்மளோட டேட்டாஸ், அதாவது நம்மளோட ஃபைல்ஸை ஆன்லைனில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் கிளவுட் ஸ்டோரேஜ். உதாரணத்துக்கு நம்ம நிறைய பேர் கூகுள் டிரைவ் யூஸ் பண்ணியிருப்போம். கூகுள் டிரைவ்லாம் ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் தான். நமக்கு குறிப்பிட்ட அளவுக்கு ஃப்ரீயாக 15 GB 16 GB இது கொடுத்துருவாங்க, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிளவுட் ஸ்டோரேஜில் இருக்க இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கிளவுட் ஸ்டோரேஜ் வந்து நம்ம ஃபிசிக்கலாக எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு நம்ம ஹார்ட் டிஸ்க் மாதிரியோ இல்லை மெமரி கார்டு மாதிரியோ எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. அதை மறந்துட்டு போயிட்டால் கூட பிரச்சனையே இல்லை. நம்ம எங்கே போகிறோமோ அங்கே இன்டர்நெட்டும் ஒரு கம்ப்யூட்டரோ இல்லை ஃபோனோ இருந்தால் போதும், அதுலேயே நம்ம லாகின் பண்ணி நம்மளோட ஃபைல்ஸ்லாம் நம்ம அங்கேருந்து எடுத்துக்கலாம். இதனாலேயே வந்து கிளவுட் ஸ்டோரேஜ் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இருந்தாலும் கிளவுட் ஸ்டோரேஜ் கொஞ்சம் கம்பேரிங் டு ஹார்ட் டிஸ்க்கு மெமரி கார்டோட கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா நான் கிளவுட் ஸ்டோரேஜ் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நம்மளால் எங்கே போனாலும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும்ல, அதுக்காகவே அது வாங்கலாம். கிளவுட் ஸ்டோரேஜ்லாம் நிறையா இருக்குது மக்களே. ஐ கிளவுட் இருக்குது, ட்ராப் பாக்ஸ் இருக்குது, கூகுள் ட்ரைவு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. உங்களுக்கு எந்த சோர்ஸ் கரெக்டாக இருக்குமோ அதை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி உங்கள் டேட்டாஸை பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். முக்கியமாக எடுத்து வைக்கிற பேக்கப்பை பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க, எல்லாருமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு டெக்குரு நிகழ்ச்சியில் ஏதாவது கருத்துக்கள் இல்லை சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எங்கள் கிட்டே கேட்கலாம். எப்படி கேட்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 9787-707-107-8 அப்படிங்கிற சோனா எஃப்எம் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்கலாம் மக்களே. தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 உங்களிடமிருந்து விடைபெறுவது டெக்குரு திவாகர். நன்றி மக்களே. வாழ்க தமிழ், வளர்க்க டெக்னாலஜி.

0: நம் மண்ணில் விளைந்த காய்கறி, பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உண்பதன் மூலமும் பயன்படுத்துவதன் மூலமும் உடல் ஆரோக்கியம் பெருகுவதுடன் விவசாயம் வளர்ச்சியடையும், விவசாயிகளின் பொருளாதாரம் உயரும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8

நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ வழக்கம் போல் இன்றைக்கும் உள்ளூர்லேருந்து உலக லெவல் வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் சமூக வலைத்தளங்களில் செம்ம பேசு பொருளாக போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள் சமூக வலைத்தளங்களில் செம்ம பேசு பொருளாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ வழக்கம் போல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி உங்ககிட்ட கேட்கறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்மகிட்ட அந்த ஹேபிட் அப்படின்றது மாறவே மாறாதுங்க. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலும் இது சம்மந்தமாக தான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது சின்ன வயசில் இருந்த வரைக்கும் இப்போ வரைக்கும் உங்ககிட்ட மாறாமல் இருக்கிற ஒரு ஹேபிட்னா, அதாவது மாறாமல் இருக்கிற ஒரு பழக்க வழக்கம்னா நீங்கள் எதை சொல்வீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியே வந்து இருக்குது. ஸோ கேள்வியே என்ன அப்படின்றத இன்னொரு டைம் உங்ககிட்ட நான் சொல்கிறேன், கேட்குறேன். என்ன அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் உங்ககிட்ட மாறாமல் இருக்கிற ஒரு ஹேபிட், ஒரு பழக்க வழக்கம்னா என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியே வந்திருக்கு. ஸோ இதே கேள்வியை என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா, இப்போ மேலே ஃப்ளைட்டு போனாலும் நான் அப்படியே அண்ணாந்து வந்து பார்ப்பேன், இது எனக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் மாறாமல் இருக்கிற ஒரு ஹேபிட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கும் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு ஃபோனை எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா இன்றைக்கி ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்களில் செம்ம பேசு பொருளாக போயிட்டுருக்கு. நேத்திலேருந்து நிறைய பேர் வந்து பயந்துட்டு இருந்தாங்க, அதாவது மெயினாக பஸ்ஸில் போகிறவங்க நிறைய பேர் பயந்துட்டு இருந்தாங்க. எதுனால அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ப்ரைவேட் பஸ்ஸஸ்லாம் ஸ்ட்ரைக், அதாவது ஒரு நாள் ஸ்ட்ரைக்கை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஆனால் இப்போது அந்த ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கிட்டாங்க. வழக்கம் போல் பஸ்ஸஸ்லாம் எப்பயும் போல் ரெகுலர் டைமிங்க்கு செயல்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் சமூக வலைத்தளங்களில் செம்ம வைரலாக போயிட்டுருக்குங்க. அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் பேக் டு பேக்கில் வந்துட்டுருக்குங்க, அதையும் கேட்டு வந்துருங்க. நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அப்படியே வந்து பேசலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் உங்ககிட்ட மாறாமல் இருக்கிற ஒரே ஒரு ஹேபிட்னா அது என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்களும் சொல்லுங்க, நானும் கேட்கறதுக்கு பயங்கர ஆர்வமா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ரெண்டு சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு, இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் கேட்டு வந்திருக்கேன்.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில் சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: 107.8 ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
1: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்போ குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தையை பார்க்கும் போதே நமக்கு தெரியும், அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க, விளையாடும் போது மற்ற குழந்தைங்களை மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க, சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க, அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது, ஒரு வாரம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க வேணாம்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதுல வந்து சுத்தமான நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்து அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையில எல்லாம் அந்த பாக்கெட்ல இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்க கூடாது, நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க, அதனால கடையில இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்க கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியா இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது, அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்குலாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது, முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும், குழந்தைங்கள சுத்தமாக வச்சுருக்கணும், சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும், குழந்தைங்களுக்குலாம் அதை இப்போதே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோட இருக்கணும், குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி, வணக்கம்.

0: நாட்டின்
1: சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: ஹலோ
3: மச்சான், நம்ம ஃப்ளோர்ல ஒரு பொண்ணு கீழே விழுந்துருச்சு, மேல வரியா?
2: ஒரு பொண்ணு 4வது மாடியில இருந்து கீழே விழுந்துருச்சோம். ஐயோ, வாங்க வாங்க.
4: ஏன் எல்லாம் பதட்டமா ஓடுறீங்க, என்னாச்சு?
2: ஏமா, உனக்கு விஷயமே தெரியாதா? ஒரு பொண்ணு 4வது மாடியில இருந்து கீழே விழுந்துருச்சுமா.
4: என்னது, 4வது மாடியில இருந்தா? சரி வாங்க போய் பார்க்கலாம்.
2: சரி சரி, வேகமா நடங்க.
4: ஒரு நிமிஷம், ஒரு பொண்ணு 4வது மாடியில இருந்து கீழே விழுந்தா நம்ம கீழே தானே போகணும், நம்ம ஏன் மேல போயிட்டு இருக்கோம்?
2: ஏமா, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுமா. முதல்ல வேகமா நடங்கம்மா. அங்க என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல, எல்லாம் பதட்டத்தோட ஓடிட்டு இருக்காங்க. நீ என்னமா பொறுமையா போயிட்டு இருக்க? வேகமா போமா.
4: நீங்க நில்லுங்க, ஃபர்ஸ்ட் என்னாச்சுன்னு தெளிவா சொல்லுங்க.
2: ஏமா, ஒரு டைம் சொன்னா உங்களுக்கு புரியாதா? ஒரு பொண்ணு 4வது மாடியில இருந்து கீழே விழுந்துருச்சுமா.
4: எங்க விழுந்துச்சு?
2: அட, 4வது மாடியிலே தான்மா கீழே விழுந்துருச்சு. சோனா எஃப்எம் 107.8
5: இது பாலிப வயசு.
6: என்ன இது பாலிப வயசு?
7: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் உங்ககிட்ட மாறாம இருக்கிற ஒரு ஹேபிட், மாறாம இருக்கிற ஒரு பழக்க வழக்கம்னா என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, உடனே ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787707.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத நான் வந்து கேட்கறதுக்கு பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்கிட்ட சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் மாறாம நிறைய ஹாபிட்லாம் இருக்கு. அதுல ஒன்னே ஒண்ணு நான் இப்போ வந்து சொல்றேன். அந்த குடல்லாம் வீட்டில் பொறிப்பாங்கல்ல, கலர் கலர் குடல்லாம் இருக்கும்ல, அதை வந்து சின்ன வயசுல பொறிக்கும் போது நான் 5 விரலில் 5 குடலை போட்டு வந்து சாப்பிடுவேன். அதே மாதிரி தான் இப்பயும் அதே ஹாபிட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதே மாதிரி உங்ககிட்டயும் இருக்கும்ல. ஸோ அதையுமே நீங்க வந்து சொல்லுங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு நான் இங்கே பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம், சமூக வலைத்தளங்கள்ல சமவேச பொருளாக போயிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஒரு விஷயம் வைரல் ஆனதுக்கு அப்புறமா நிறைய பேர் வாவ், சூப்பர், இல்லை ரியலி சூப்பர் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்றத நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? அதாவது இப்போ சேலம், அதுக்கப்புறமா நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு சூப்பரான விஷயத்தை செயல்படுத்த போறாங்க. சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 80 ஆம்புலன்ஸ் சர்வீசஸ்லாம் வந்துருக்கு. ஸோ இந்த ஆம்புலன்ஸ் சர்வீசஸ்னால நிறைய மக்கள் வந்து பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. அதை நம்ம வந்து கண் கூட பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த நிலையில் என்ன சேவையை இப்போ புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, அந்த 108 ஆம்புலன்ஸ் சர்வீஸ்லாம் இருக்குல்ல, அது எங்கேயாவது ரன்னிங்கில் இருக்கும் போது ரிப்பேர் ஆணுச்சு அப்படின்னா நடமாடும் சர்வீஸ் மையத்தை அமைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரமே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு சர்வீஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த பழுதடைகிற அந்த எண்ணிக்கை வந்து குறையும், அந்த ரிப்பேர் ஆகிற அந்த இதை வந்து நம்ம குறைக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்கல்ல அமௌண்ட்டு, அதையுமே நம்ம குறைக்க முடியும், ரொம்ப ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஓ, சூப்பர் இல்லை. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் நம்ம 1 by 1 வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துருங்க. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் உங்ககிட்ட மாறாமல் இருக்கிற ஒரு ஹேபிட், ஒரு பழக்க வழக்கம்னா என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள்லாம் வந்து சொல்லுங்கள். அது அப்படியே நம்ம ஜாலியாக பேசலாம். இப்போது சூப்பர்பான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டோட சாங்லாம் பேக் டு பேக்கில் வந்துட்டு இருக்குங்க. ஜாரு முரளியோட எம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாட்டு, அதுக்கப்புறமா ஹாபாக் பிரதர்ஸோட ஒரு வைவான பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவ்யா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவ்யா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: அட அட அட, இங்கே அதிசயத்தை பாருங்களேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்களில் செம வைரலாக போயிட்டுருக்கு. அதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே எனக்குள்ளே எப்படி இருந்தது தெரியுமா? எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சார் படத்தில் ஒரு பாட்டு வரும்ல, அந்த மாதிரி தாங்க வந்து இருந்தது. ஸோ நடந்தது என்ன அப்படின்றத நம்ம அப்படியே வந்து தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது ஒரு டேட்டூனால் தொலைஞ்சு போன ஒரு பெண் வந்து குடும்பத்தோட சேர்ந்திருக்கிறாங்க. அது எப்படிங்க, ஒரு டாட்டூனால பொண்ணுலாம் வந்து திரும்ப குடும்பத்தோட ஜாயின் பண்ணியிருப்பாங்க, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஃபுல் டீட்டெயில்ஸை நான் வந்து சொல்கிறேன். என்னென்னா, ஒடிசாவில் சுமார் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு குடும்பத்திலிருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்கிற ஒரு ஆசிரமத்தில் அவங்க பாட்டு வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்கிறாங்க. ஸோ அவங்க கையில் ஒரு டாட்டூ வந்து இருந்ததுங்க. அந்த டாட்டூ வந்து ஒடிசா லாங்குவேஜில் இருக்கிற ஒரு டாட்டூ. அந்த டாட்டூவை அந்த ஹோமில், அதாவது அந்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்க பார்த்து அது என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஹிமாச்சல் அந்த கவர்மெண்ட்டோட ஹெல்ப்போட அந்த டாட்டூவோட வரலாறுகள் என்ன, இதெல்லாம் எப்படி போட்டாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த பெண்ணோட ஃபேமிலியை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஃபேமிலியை கண்டுபிடிச்சி ஃபேமிலியோட நம்பர்லாம் வாங்கி வீடியோ கால்லாம் வந்து பண்ணி பேச வச்சுருக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரமே அவங்கள அவங்க ஃபேமிலியோட ஜாயின் பண்ண வைக்க போகிறாங்களாம். எப்படிங்க நீங்கள் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ டாட்டூ வச்சே வந்து குடும்பத்தை கண்டுபிடிச்சாங்கல்ல, வேற லெவலுங்க. ஸோ இந்த ஒரு சம்பவம் அப்படின்றது இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் செம பேசு பொருளாக போயிட்டுருக்கு. பயங்கர வையப்பாவும் வந்து இருந்ததுங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் உங்ககிட்ட மாறாமல் இருக்கிற ஒரு பழக்கம், ஒரு ஹேபிட்னா என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்களும் வந்து சொல்லுங்கள். நானுமே கேட்குறதுக்கு பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போது சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் பேக் டு பேக்கில் வந்துட்டுருக்குங்க, கேட்டு வந்துருங்க. இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நாம் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஏ ரமேஷ், என்ன இந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருக்க?
2: ஒண்ணுல மச்சான், நைட்ல ஒரு பல்லு வலிடா, அதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அங்க
1: அப்புறம் அங்க என்னாச்சு?
2: டாக்டர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன்டா, காண்டாயிட்டாரு.
1: அப்படின்னடா கேள்வி கேட்ட? டாக்டரே காண்டார் அளவுக்கு?
2: அது ஒன்றும் இல்லை சார், நீ ஒரு பல் டாக்டரான்னு கேட்டேன், அதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு.
1: என்னது டாக்டர் இல்லைன்னு சொல்லிட்டாரா? வேற என்ன சொன்னாரு?
2: அவரு ஒரு பல்லுக்கு டாக்டர் இல்லையா, 32 பல்லுக்கும் டாக்டரும்.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா பின்றாம்பா.
0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குடான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன், ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
4: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
1: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும், எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
4: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
1: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
5: மச்சான் படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
5: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
6: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8
7: இது வாலிப வயசு.
8: என்ன இது வாலிப வயசு?
1: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் உங்ககிட்ட மாறாம

0: ஒரு ஹேபிட், ஒரு பழக வழக்கம்னா அது என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்குங்க. ஸோ இதை பற்றி நம்ம கூட ஒரு நேயர் வந்து சொல்ல போகிறாரு. ஸோ அவரோட மாறாமல் இருக்கிற ஒரு ஹேபிட் என்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் சோனா. பண்பலை சமுதாய வானொலியின் தொகுப்பாளர் குரு அவர்கள் நம்முடைய அன்பு நேர்களுக்கு நீங்கள் மாலை வணக்கத்துடன். திருப்பூர் மாவட்டம் மூவர் ஆதவன்.
0: மாலை வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நலமா, அருமையா, சூப்பரா
1: இருக்காங்கண்ணா.
0: சொல்லுங்க.
1: எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு பழக்கம் எப்படின்னா, அது ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் மாட்டிக்க முடியல.
0: ஓகே,
1: யாராவது பொய் சொல்லி அப்படி இப்படின்னு கேட்டாங்கன்னா, அவங்க உண்மை நிலைமையை இது பண்ணாம நானு அவங்களுக்கு பொய் செய்ய பணம் கொடுத்துருவேன்.
0: ஓகே ஓகே.
1: அது என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவங்க அப்படியே ஏமாத்திக்கிட்டே அதை கொடுக்க மாட்டாங்க, வச்சிருக்கிறது அந்த அப்படியே வச்சுக்கிறது. ஒருத்தல் அவர் நானும் நன்மையும் செய்வது, நான் நமக்கு தங்கள அவங்களுக்கு கொடுக்கறாங்க, அவங்களுக்கு நாம முடிஞ்ச அளவுக்கு நன்மை செய்து பழகிட்டு பேர் வச்சதுனால என்னமோ அது எனக்கு தெரியல. வாங்கினவங்க அப்படி எல்லாம் கொடுக்காம இருக்கிறது அது தவறு. அது என்ன இருந்தாலும் யாராவது மனசுன்னு மனசாட்சின்னு உள்ள தூங்கில அந்த ஆள் மனசுன்றது அதுல கனவா வெளிப்பட்டுரும். பணம் கொடுக்காம இருக்கிறமே இப்படி எல்லாம் ஏமாத்துறமே அப்படிங்க அவங்க அவங்களுக்கு இருக்குமா, அதே அவங்களுக்கு தன்னால தானே.
0: ஆமா ஆமாண்ணா,
1: ஆள் மனதினுடைய தாக்கம் அது யாருக்கும் வரும் ஊரு இல்லைங்களா?
0: கண்டிப்பா.
1: அதனால நாம என்ன செய்யணும், அந்த குணத்தை மாத்திக்க போய் சொன்னாலும் அது முடிவடைஞ்சது வாங்கல, அது மாறுது. சரி, அதுக்கு அவங்க ஆள் மனுஷனுடைய இது பண்ணி கொடுக்கலையோ பரவாயில்ல, அந்த தண்டனையாவது
0: அனுபவிச்சுக்கிறது.
1: நமக்கு அப்படி நம்பி கொடுக்குறவங்களும் இது வரைக்கும் போகமா, நீங்க அது என்னன்னு தெரியுமா, நீங்க வந்து 63 வயசு இருக்கு, அதை இடைய எத்தனை பேர் கொடுத்து எல்லாம் போவா, எல்லாம் ஒண்ணு கொடுக்காம ஒழிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் செய்யுது தவறுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சு தெரியும், நாம அப்படித்தான் சொல்ல முடியும். எனக்கு ஓணம் படிச்சவங்க நீங்க நல்லா தான் இருப்பாங்க இல்லையா?
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: ஆமா, அதுக்கு அவங்க வீடு போய் சண்டை கட்ட முடியுமா இருக்கட்டும்?
0: இல்ல இல்ல,
1: அதனால இருக்கு. அதே நாம கொஞ்சம் கொஞ்சமா இனி 6-5 பேர்த்து கொடுத்து பழகிக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல குரு.
0: அதனால
1: இளைய மனம் கொண்டவர் யாரு கெட்டு போவது இல்லை இல்லைங்களா?
0: கண்டிப்பா.
1: நம்ம இது பண்ணிக்கணும், நாம பாப்போம் அதே எல்லாம் இதை எப்படி இது பண்றாங்க அப்படின்னு வாங்கின ஆளுக்கெல்லாம் அப்படிங்கிறது அப்படி செய்யணும். இருக்க உணவு 20 வயதுலேயே எனக்கு இருக்குது அப்படிங்கறது
0: சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் அவர்கிட்ட மாறாம இருக்கிற ஒரு ஹாபிட் வச்சு நம்ம கிட்ட வந்து சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, யாராவது ரொம்ப பாவமா அமௌண்ட் எல்லாம் கேட்டாங்க அப்படின்னா டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாராம். அவங்க தராங்களோ இல்லையோ, ஆனால் டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாராம். ஸோ இந்த ஹேபிட் எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து நினைக்கிறேன். ஸோ எத்தனையோ நண்பர்கள் தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட பென்ட்ரைவ் கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் காசுலாம் கொடுத்துட்டு ஃபோனே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்து சொல்லுங்கள், சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் உங்ககிட்ட மாறாமல் இருக்கிற ஒரு ஹேபிட்டு, ஒரு பழக்க வழக்கம் அப்படின்னா அது என்ன அப்படின்றத நீங்களும் வந்து சொல்லுங்கள். நம்ம ஆதவன் என்ன சொன்ன மாதிரி, ஸோ நானுமே கேட்கறதுக்கு பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ சோனா எஃப்எம்மோட 9787-107-8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். இப்போது சூப்பரான பாட்டு வந்துட்டுருக்கு, இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் கேட்டு வந்துடுங்க.
2: Let's gear up, reporting, dropping the diamond track. Cause who is back? We'll make it bang it, no, I'll be back. Tell it up. Accept on the beat, bring him a heat.

0: நம் மண்ணின் மனமே நம் ஆரோக்கியத்தின் ரகசியம். நம் ஊர் விளைச்சல் நம் விவசாயிகளின் நலம் தரும் வளர்ச்சி.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: நம்மள நிறைய பேருக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து மாறவே மாறாது. அதாவது சின்ன வயசுலேருந்து ஒரு சில பழக்க வழக்கங்கள் பெருசானதுக்கு அப்புறமும் வந்துட்டு மாறவே மாறாது ஒரு சில பழக்க வழக்கங்கள். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய 90s கிட்ஸ்லாம் இருந்திருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு இந்த ஏரோப்ளைனு ஃபுல்டோசர்லாம் வந்து எங்கேயாவது போயிட்டு இருந்தது அப்படின்னா அவங்க பாட்டுக்கு நின்று பார்த்துருவாங்க, அந்த மாதிரி தான் வந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து மாறவே மாறாதுங்க. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் உங்ககிட்ட மாறாம இருக்கிற ஒரு பழக்கம் ஒரு ஹாபிட்னா என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்களும் சொல்லுங்க, நானுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சோனா எஃப்எம்மோட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்க. ஸோ இப்போ நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாரு, அவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், நான் சென்னையிலிருந்து பழக்கட தாமோதரன் பேசுறேன். என்னுடைய அனைத்து சகோதர சகோதரருக்கு இனிய மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கேன். என்னுடைய குழந்தை எப்படி இருக்கீங்க?
0: நான் அருமையா இருக்கிறேண்ணா.
1: என்ன சாப்பிட்டீங்க?
0: நான் வந்து சாதம் சாப்பிட்டேண்ணா.
1: கருத்து தெரிஞ்சதுல இருந்து யாரு காசு கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன். அப்ப சொல்லிருக்காரு, நீ எதுக்குன்னா அடிமை ஆயிடு, இதுக்கு மட்டும் அடிமை ஆகாதுன்னு. அப்போ அப்பா ரிட்டையர் ஆயிட்டு உனக்கு பேங்க்ல கைய பணம் போடணும், கையெழுத்து போடணும். நான் போட மாட்டேன். ஏன்? நீங்க தானே பணத்துக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்னீங்க. இப்ப கையெழுத்து போய் இது அப்பாவுடைய பணம்டா, என் குழந்தைக்கு நான் போட மாட்டேன்னு அடி அடினு அடிச்சாரு. இதை நீ போடணும், வெறும் கையெழுத்து மட்டும் தான் போடணும். அப்ப நான் கையெழுத்து போடணும்னா எனக்கு 100 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு அப்ப செஞ்சாரு. நீ இப்படியாப்பட்ட புள்ளியா இருக்கிறிய, சரி நான் உனக்கு 50 ரூபாய் கொடுக்குறேன்னாரு. நான் சொல்லிட்டேன், இந்த பணம் நீங்க இருக்கிற வரைக்கும் அதுல என்ன வருது அதை நீங்க சாப்பிடுங்க, நீங்க போனதுக்கு அப்புறம் அந்த பணம் அப்படிங்க. போனதுக்கு அப்புறம் அந்த பணத்தையே நான் எடுத்தேன். இன்ன வரைக்கும் யாரோ கொடுத்தா கூட, வீட்டுல என்னுடைய துணைவியார் கொடுத்தா கூட கை நீட்டி நான் வாங்க மாட்டேன். என்னுடைய மாமியார் கிட்ட 38 ஆண்டுகள்ல ஒரு 5 ரூபாய், ஒரு 2 ரூபாய், ஒரு 1 ரூபாய் வாங்கியிருக்கேன். அதை வாங்கி பேப்பர் போட்டு கட்டி வச்சிருக்கான். அப்பாவுக்கு வந்த சொத்து எனக்கு வந்தது 1,25,00,000 ரூபாய். அதை நான் வேணாம் சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். அதனால இந்த பணத்துக்கு நான் என்னைக்குமே அடிமை ஆக மாட்டேன். இது என்னுடைய கருத்து தெரிஞ்சது. ஒரு அருமையான தகவல் சொல்லாமா?
0: சொல்லாமா?
1: பாத்தனாக்கா ஒரு வீட்டுல தாத்தா பாட்டி அம்மா அப்பா சித்தி சித்தப்பா. தாத்தா பாட்டியே இருக்கிறப்ப எல்லா வேலையும் செய்வார் தாத்தா. பாட்டி இறந்த 2 ஆண்டுகள்

0: புகார் எழுதி கொடு. அதுக்கப்புறமேல முதலமைச்சர்கிட்ட கடிதம் எழுதி கொடுத்தினாக்கா அவங்க வந்து எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு. நாளைக்கு நம்மளுக்கு இதே நிலைமைதான்றத அவங்க மறந்துடுறாங்க. அதனால நம்ம பெற்றவங்களையோ தாத்தா பாட்டியோ நாமோ நல்லா கவனிக்கணும். நாளைக்கு அதே நிலைமைதான். இதை கேட்கக்கூடிய என்னுடைய அனைத்து சகோதர சகோதரிகளும் இது எங்கேயும் யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது. என்னுடைய கருத்து. நன்றி நன்றி நன்றி
1: நன்றிண்ணா நன்றிண்ணா. ரொம்ப சூப்பரா வந்து ஷேர் பண்ணிருந்தீங்க. ரொம்ப நன்றிண்ணா. சென்னையிலேருந்து நம்ம தாமோதர் அண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவர்கிட்ட மாறாம இருக்கிற ஒரு பழக்க வழக்கத்தை பத்தி நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அது என்னைக்குமே காசுக்கு ஆசைப்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. நிஜமாலுமே சூப்பரான ஒரு ஹாபிட்டுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக போகும்போது ஒரு கருத்தையும் அவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா உடனே ஃபோன் எடுத்து எனக்கு கால் பண்ணுங்க. நாம் இன்னும் நிறைய விஷயங்கள் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் பேசலாம். இப்போ பாட்டு வந்துட்டு இருக்கு, பாட்டை கேட்டு வந்துருங்க.
2: ஹாய் வணக்கம், என் பேர் ஆர்கே தருண்.

0: ஐ நோ எல்லாருக்கும் கண்டிப்பா சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஒரு பழக்க வழக்கம் அப்படின்றது மாறாமல் இருக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லணும், அதாவது சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் உங்ககிட்ட மாறாமல் இருக்கிற ஒரு பழக்க வழக்கம் ஒரு ஹேபிட்னா என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்குங்க. ஸோ இதை பற்றி நீங்களும் சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வெயிட் பண்ணிட்டுருக்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்ப்பா, மிக்க

0: நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லமா இருக்கிறீங்களா?
1: நான் எல்லாரும் நலமா இருக்கோம்னா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன்ப்பா.
1: சூப்பர் சூப்பர்னா, நான் இப்போ சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் உங்ககிட்ட மாறாம இருக்கிற ஒரு ஹாபிட்னா என்னன்னு சொல்வீங்க?
0: அதாவது இந்த ஐஸ்கிரீம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுக்கு ரெண்டு ஐஸ்கிரீம் அப்படிங்கறத நான் சேர்த்தே சாப்பிடுவேன்ப்பா. சில பேர் கேட்பாங்க, என்ன சின்ன பிள்ளை மாதிரி ஐஸ்கிரீம் அப்படிங்கறத சாப்பிடறேன். நான் கேட்பேன், ஏன் வயசு இதுக்கு கூட்டிட்டு வரீங்க அப்படின்ட்டுன்னு. அதே மாதிரி இது வரைக்கும் கூட மழை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நான் அந்த மழையில நினையாம இருக்கவே மாட்டேன். எப்பவுமே மழை அப்படிங்கறதுல நினைவேன் நானு.
1: சூப்பர் சூப்பர்.
0: அதனால மழை அப்படிங்கிற ஒரு விஷயம் நினைச்சது அப்படின்னா, மழை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது அப்படின்னா, எப்பொழுதுமே நான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரிப்பா, சின்ன வயசுல இருந்து நான் ரொம்ப ஓபன் மைண்டடான ஒரு பர்சன் வச்சுக்கோங்களேன். அதாவது வெளிப்படைத்தன்மையா ஒன்னு மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசலாம் மாட்டேன். சின்ன பசங்க தான் அப்படி இருப்பாங்க, அந்த வெகுள்ளையா வெளியில மனசுக்குள்ள நினைச்சுட்டு டக்குன்னு பேசுவாங்க. அந்த ஒரு குணம் அப்படிங்கறது என்கிட்ட மாறல. நிறைய பேர் சொல்லுவாங்க, சந்திரசேகர் எப்படி இவ்வளவு பிராங்கா இருக்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. மனசுல பட்டத பேசுற குணமும் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவேன்ப்பா.
1: சூப்பர் சூப்பர். அது ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னீங்கல்ல, ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயம் அது ரொம்ப பிடிச்சிருந்தது.
0: அப்படியே நிஜமாலுமே
1: கண்டிப்பா
0: இல்லையா, நமக்கு பிடிச்ச விஷயங்களே எப்பொழுதுமே மாத்திக்காம அப்படியே இருந்தோம்னா அதுவும் நல்லா தான் இருக்கும் இல்லையா?
1: அதுவும் பிடிச்ச விஷயத்தை செய்யறதுக்கு எதுக்கு வயசு எல்லாம் பிடிச்சிருக்க செய்யறேன்.
0: எக்ஸாக்ட்லி. மழையில நினைறோம், அது பிடிச்சிருக்கு. ஐஸ்கிரீம் சாப்பிடறோம், அது பிடிச்சிருக்கு. இது எதுக்கு நம்ம வயசாயிடுச்சு ஐயோ அப்படின்ட்டு மாத்திக்கணும் இல்லையா?
1: சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா, ரொம்ப நன்றி நான் கால் பண்ணி சொன்னதுக்கு.
0: தேங்க்யூ தேங்க்யூப்பா.
1: பை பை பை. வேலூர்ல இருந்து நம்ம சந்திரசேகர் அண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி இப்போ வரைக்குமே அந்த ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னா, ஒன்று ரெண்டு ஐஸ்கிரீம்லாம் சேர்த்தியே சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் மழைலாம் வந்து வருது அப்படின்னா நான் நினையாம இருக்கவே மாட்டேங்க, இந்த ஒரு பழக்கம் என்கிட்ட அப்போலேருந்து இப்போ வரையும் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ நீங்களும் வந்து சொல்லுங்க, சின்ன வயசுல இருந்து இப்போ வரையும் உங்ககிட்ட மாறாமல் இருக்கிற ஒரு ஹேபிட்டு ஒரு பழக்க வழக்கம் அப்படின்னா அது என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயச நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ உடனே ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நானுமே உங்களோட கருத்துக்களை கேட்கறதுக்காக பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது சூப்பரான ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நண்பர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேன் பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நாகராஜ் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்மள நிறைய பேருக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கோபம், சோம்பல், இது மட்டுமே இல்லைங்க, மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கவலை தான். எதிர்காலத்தை பற்றின பயம், கடந்த காலத்தை பற்றின நினைவுகள், இந்த ரெண்டு விஷயங்களும் நமக்கு வந்து கவலையை கொடுக்குதுங்க. இந்த கவலைகளில் இருந்து முழுமையாக வெளிவந்து நிம்மதியாக எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் டேல் கர்னகி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் தான் ஹவு டு ஸ்டாப் ஒரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் அப்படின்ற புத்தகம். தமிழில் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி. இந்த புத்தகத்தை நான் காலேஜ் முடித்த உடனே ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வந்து படித்தேன். எனக்கு வந்து லைஃப்பில் ரொம்ப ஹெல்ப் பண்ணது இந்த ஒரு புத்தகம். அதாவது நேற்று நடந்த தப்பு நினச்சி ஃபீல் பண்ணுறதும், நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு பயந்து நம்ம வந்து வாழ்கிறதும், நம்மளோட நிகழ்காலத்தை கெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புத்தகத்தில் ஆழமாக சொல்கிறாரு டேல் கர்னகி. அது மட்டுமே இல்லைங்க, நேற்றும் இன்றும் இல்லை, நாளையும் நமக்கில்லை, இன்றைய பொழுது மட்டுமே நம் கையில் அப்படின்ற ஒரு தத்துவத்தை இந்த புத்தகம் ரொம்ப அழகாக சொல்லுது. அதே மாதிரி இந்த புத்தகம் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருமோ, ஏதாவது ஒரு கவலை வந்துருமோ, ஏதாவது ஒரு துயரம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையாவது நினச்சி வருந்திக்கிட்டே இருப்போம், கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். டேல் கர்னகி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சரி அந்த கவலை வந்துட்டால் தான் என்ன ஆகிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டால் அந்த கவலையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டேல் கர்னகி சொல்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஏதாவது இப்படி ஆயிருமோ அப்படின்னு நினச்சி நான் வருத்தப்பட்டேன் அப்படின்னா, சரி அப்படி ஆனால் தான் என்ன ஆயிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நிறைய முறை நான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கவலையே வந்து போயிடும். பல நேரங்களில் உடல் சோர்வு தான் மனக்கவலைக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அதனால் போதுமான ஓய்வு, மனதுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்கிறது, இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம பண்ணும்போது நமக்கு கவலை அப்படின்ற ஒரு விஷயமே வராது அப்படின்னு சொல்லிட்டு டேல் கர்னகி ரொம்ப ஆழமாக சொல்கிறாரு. வாழ்க்கையில் எல்லாருமே விரும்புகிறது கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான். ஸோ அப்படி நீங்கள் கவலை இல்லாமல் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. டேல் கர்னகி அவர்கள் எழுதின கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி அப்படின்ற இந்த புத்தகத்தை. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு. தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். எந்த தலைப்பை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நம்மக்கிட்ட ஒரு பழக்கம் அப்படின்றது மாறாமலே இருந்திருக்கும், ஒரே ஒரு ஹேபிட் அப்படின்றது. ஸோ அது

0: அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், நான் ருக்மணி அம்மா தாதகப்பட்டியில இருந்து பேசுறேன்.
0: வணக்கம் ருக்மணி அம்மா, நான் சூப்பரா இருக்கேன், நீ எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சாமி, நல்லா இருக்கேன்.
0: சூப்பர் சூப்பர்மா. இப்போ நீங்க சொல்லுங்க, உங்க லைஃப்ல சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் உங்ககிட்ட மாறாம இருக்கிற ஒரு பழக்கம் அப்படின்னா நீங்க எதை சொல்வீங்க?
1: அதாவது சின்ன குழந்தையில இருந்தே கூட சொல்றேன், எனக்கு தெரிய 5 வயசுல இருந்து வச்சுக்கோங்களேன், நமக்கு ரொம்ப விருப்பமான பொருளா இருக்கும். வீட்டுக்கு யாராவது வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு வைங்க, கெஸ்ட் வரவங்க, அதெல்லாம் ரொம்ப பிடிச்ச பொருளும் இருக்கும். ஆனா டக்குன்னு போய் எடுக்க மாட்டேன், யாராரு எடுக்கிறாங்களே எடுக்கட்டும், எடுத்துட்டு அப்புறம் நாம எடுத்துக்கலாம் அப்படின்னு விட்டு
0: கொடுத்துருவேன்.
1: டக்குன்னு போய் எடுக்க மாட்டேன், நீ எடுத்துக்கம்பா, எல்லாரும் எடுக்கிறாங்க, நீ எடுக்கலையா அப்படிம்பாங்க. அப்புறம் எடுத்துக்கிட்டேன்னு சொன்ன வாட்டிதான் அப்புறம் போய் எடுத்துப்பேன்.
0: ஓகே ஓகே,
1: அது அப்படியே இன்னைக்கும் அப்படியே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன்.
0: சூப்பர் சூப்பர்.
1: அதே போல வீடு வாசல் கூட்டுறது, காலையில நேரத்துல 5:30 எழுந்திரிச்சு வாசல் கூட்டுருவோம். 5:30 அங்க மேட்டூர் கல்யாணத்துக்கு சின்ன பையில தான் சொல்றேன், 5:30 எழுந்திரிச்சு வாசல் கூட்டிட்டு வீடு வாசல் கூட்டுறது என்னோட வேலை. அதனால எல்லாம் பெட்டில் படுத்துட்டு இருந்தாக்க தர காலியா தானா இருக்கும், அதே பெட்டு கடையில விட்டு வீடெல்லாம் கூட்டிட்டு இப்படி அந்த மாதிரி.
0: ஓகே ஓகே,
1: கூட்டி ஒரு பாலம் போட்டுருவேன், அது அப்படியே இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் வருது. ஆனா ஒரு நாளைக்கு கூட விட்டுறேன், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட கூட்டுறேன். ஆனாக்க மார்கழி மாசமெல்லாம் கண்டிப்பா கூட்டியாவேன். அதே மாதிரி புரட்டாசி சனி எல்லாம்
0: என்ன
1: கோலத்துல ஒரு கலர் இருக்கும், கலர் போடுவேன், கலர் பூ போட்டு கலர் குடுத்துருவேன். அது மாதிரி அந்த அந்த என் கோலம்னாவே ஒரு கலர் இருக்கும்.
0: ஓகே ஓகே,
1: அது மாதிரி.
0: ஓகே ஓகே,
1: இன்னைக்கு கூட ஒரு ஸ்டாரை போட்டு கலர் கொடுத்துருக்கேன்.
0: சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி நான் கால் பண்ணி சொன்னதுக்கு. நன்றி நன்றி. தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி அவங்களோட லைஃப்பில் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் மாறாமல் இருக்கிற பழக்கத்தை பற்றி நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது பிடிச்ச பொருளாக இருந்தாலும் யாராவது வாங்கிட்டு வராங்க அப்படின்னா அதை டக்குன்னு வந்து எடுக்க மாட்டாங்களா. அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் டான் 5:30 எழுந்திரிச்சு வீட்டு வாசலில் கோலம் போட்டுருவேன், அதை வந்து நான் ஒரு ஹேபிட்டாகவே வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஸோ நம்ம ருக்மணி அம்மா சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லணும், அதாவது சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் உங்ககிட்ட மாறாமல் இருக்கிற ஒரு பழக்க வழக்கம் அப்படின்னா அது என்ன அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க நிறைய விஷயங்களா வந்து சொல்லுங்க. நானுமே கேட்கறதுக்கு பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் பேக் டு பேக்ல வந்துட்டு இருக்கேங்க, கேட்டு வந்துருங்க. இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரி தான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது நிறைய பேரோட லைஃப்ல உங்களோட ஹீரோ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, நிறைய பேர் கண்ணை மூட்டு சொல்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குங்க. என்ன அப்படின்னா, என்னோட அப்பா தாங்க என்னோட முதல் ஹீரோ, ரியல் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் இப்போ வந்து நடந்திருக்கு, அதை பத்தி நம்ம அப்படியே வந்து பேசிடலாமா? சோனா எஃப்எம் 107.8

நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். அதாவது ஒரு அப்பா தொலைஞ்சு போன தன்னோட மகனை தேடி 24 வருஷம் 5 லட்சம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தன்னோட பையனை கண்டுபிடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, இந்த ஒரு சம்பவம் அப்படின்றது ரியலாகவே வந்து நடந்திருக்கு. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, 1997 சீனாவை சேர்ந்த கியோ கேங்டங் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட 2 வயசு பையனை கடத்திட்டு போயிடுறாங்க. அப்போ இருந்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த பையனோட ஃபோட்டோவை வச்சு 2-வீலரில் சைனா ஃபுல்லாக வந்து சுற்றி தேடி இருக்கிறாரு. அப்படி ட்ராவல் பண்ணும்போது கிட்டத்தட்ட 24 வருஷம் பைக்லேயே ட்ராவல் பண்ணி தேடி இருக்கிறாரு. அப்படி ட்ராவல் பண்ணும்போது 10 பைக்கை அவர் வந்து மாற்றிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்சிடென்ட் அவருக்கு வந்து நடந்திருக்கு, பண கஷ்டம் ஏற்பட்டிருக்கு, எத்தனையோ தடைகள் வந்து வந்திருக்கு. ஸோ ஃபைனலாக அவர் வந்து 2021 டிஎன்ஏ செக்கப் மூலிமா தன்னோட தொலைஞ்சு போன, அதாவது 2 வயசில் தொலைஞ்சு போன பையனை 24 வருஷம் கழித்து திரும்ப கண்டுபிடிச்சிருக்கிறாருங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் கேட்கும் போதே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. நிஜமாலுமே நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த மாதிரி ரியல் ஹீரோ எங்கள் அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாலுமே இவரும் ஒரு ரியல் ஹீரோ தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். நம்ம கூட பேசுறதுக்காக சுவை டாக்ஸ் டீமும் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குங்க பேக் டு பேக்கில், கேட்டு வந்துடுங்க. இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஏ ரமேஷ், என்ன இந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருக்க?
2: ஒண்ணுல மச்சான், நைட்ல ஒரு பல்லு வலிடா, அதான் ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அங்க
1: அப்புறம் அங்க என்னாச்சு?
2: டாக்டர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன்டா, காண்டாயிட்டாரு.
1: அப்படி என்னடா கேள்வி கேட்ட? டாக்டரே காண்டார் அளவுக்கு?
2: அது ஒண்ணும் இல்ல சார், நீ ஒரு பல் டாக்டரான்னு கேட்டேன், அதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு.
1: என்னது டாக்டர் இல்லைன்னு சொல்லிட்டாரா? வேற என்ன சொன்னாரு?
2: அவரு ஒரு பல்லுக்கு டாக்டர் இல்லையா, 32 பல்லுக்கும் டாக்டரும்.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்க.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குடான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
1: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். சுப்லோ நேரம் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக சுவை டாக்ஸ் டீம் இருக்கிறாங்கள, அந்த டீம்லேருந்து நம்ம அப்பாஸ் பிரதர், அதுக்கப்புறமா நம்ம பாஷா பிரதர் இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட சோஷியல் மீடியா ஜேர்னி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக வந்திருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட சொல்ல போகிறாங்க. என்னென்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ப்ரோ, நாம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்களும் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க, கேட்கவே அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கு. லாஸ்ட்டாக கூட நம்ம காப்பிரைட்ஸை பற்றி பேசியிருந்தோம் பிரதர். காப்பிரைட்ஸ் வந்து உங்களுக்கு 37 ஸ்ட்ரைக்லாம் வந்தது ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனத்திலிருந்து அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க?
6: அப்புறம் என்ன பண்ணுறது, பேன் ஆயிடுச்சு. சரி, அதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இன்னொரு ரேடியோ ஓப்பன் பண்ணேன். அது 3K ஃபாலோவர்ஸ் கிடையாது வந்துச்சு. அதுவும் இந்த மாதிரி தான் ஸ்ட்ரைக் வச்சு அதுவும் போயிடுச்சு. திரும்ப ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். பண்ணலாம், இப்போ இருக்கு அந்த 1000 ஃபாலோவர்ஸ் தான். அது இன்னும் வீடியோ அவ்வளோக்கா போடுறதில்ல. இப்போ இதில் கான்சென்ட்ரேட் பண்ணதாலும் அதில் போட முடியல. அது இருக்குன்னு
1: அதான் அந்த மொஹரமில் அந்த பண்டிகை, புலி வேஷம் பண்டிகை. அதில் எனக்கு ஒரு ஸ்ட்ரைக்கு. ஸ்ரீ மகான் படத்தில் அவன் ஒரு அப்பா ஃபஸ்ட்டு மீட்டப்பில் அந்த ஒரு சாங் வரும், அங்கேயும் அதே மாதிரி தான் ஆடிட்டு இருப்பாங்க. சரி, அந்த வீடியோ எடுக்கலான்டான்ட்டு இவனை கூப்பிட்டேன். எடுத்துகிட்ட வீடியோலாம் கவர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எனக்கே தோணுது, என்னடா நம்ம
6: மட்டும் வீடியோ எடுத்தா இது போடலாமா வேணாமே யோசிக்கிறான்.
1: ஏன் அப்படின்னா, நான் தெருவில் இன்னும் ஆடிட்டுருக்கேன். அந்த வீடியோலாம் போட்டால் நம்ம சொசைட்டியில் பார்ப்பாங்க, நம்ம ஃபேமிலி பார்ப்பாங்க, என்னடா பண்ணலான்ட்டு. அப்படி எடிட் உட்காந்துட்டு மொட்டை மாடியில் போய் என்னடா பண்ணலாமா வேணாமான்ட்டு, சரி வேணாண்டா விட்டுறா அப்படின்ட்டு. அப்புறம் நான் சும்மா எடுத்துருந்துச்சு ஒரு விஷயம் இருந்துச்சு ஒரு கடையோட. நான் எப்போ சாப்பிட்டா கூட, நான் வீட்டில் வந்து சாப்பிட்டா கூட அந்த பிளேட்டோட ஃபோட்டோ எடுப்பேன். அது உனக்கு ஒரு வைப் மாதிரி, என்ன தோசையாக இருந்தாலும் சட்னியாக இருந்தாலும் ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பேன். அது உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுகளோட ஒரு கடை போ, அந்த ரோட் சைடு கடை சொன்னல, அது போகும்போது ஷூட் எடுத்து வச்சுருந்தேன். இவன்ட்டு காட்டினேன், இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுக்கடா, என்ன பண்ணலாம், ஏதோ போடலாமா சேனல் ஆரம்பிச்சு அப்படின்ட்டு. சரி, நீ ஸ்கிரிப்ட் எழுதுறா, ஏதாவது ட்ரை பண்ணு ஹிட் ஆகும் அப்படின்ட்டு ஃபஸ்ட் வீடியோ போட்டோம் ஒரு 3K 4K. சரி, தான் அதான் சேனலே ஓப்பன் பண்ணிட்டோம், வீடியோவும் போட்டோம். இதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூஸ் பண்ணலாம். ஏன்னா இவன் எடிட்டரு, இவன் சேனலும் போயிடுச்சு, நம்மளுக்கு இருந்த ஹாபியும் போயிடுச்சு. ஸோ ரெண்டு பேரும் சரி அதான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுது. ஆனால் பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டே கிடையாது நம்மளுக்கு. நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அப்படியே காட்டணும், நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது காட்டணும். அது எனக்கு ஒரு ஆசை, அது மாதிரி அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம். நல்லா போயிட்டு இருக்கு இப்போது.
6: சூப்பர் சூப்பர். உங்ககிட்ட பேச

போது 1000 தடைகள்லாம் வந்தாலும் அதெல்லாம் தாண்டி எனக்கு என்ன வேலையோ அதை நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன், என் மனசுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக இவ்வளோ மாதிரி தான் வந்துருக்கணும். சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேஷன் ஜேர்னியில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து வரதான் வந்து செய்யும். ஸோ அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களோட கோலை நீங்கள் ரீச் பண்ண முடியும். ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயச நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். நம்ம சுவை டாக்ஸ் டீம் இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டுருக்குங்க, கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் நிறைய நேயர்கள்லாம் நம்ம கால் பண்ணி அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம கூட சுவை டாக்ஸ் பேஜுக்கான டீம் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு சில விஷயங்கள் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. என்னென்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ப்ரோ, நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டுருக்கோம். லாஸ்ட்டாக பேசும்போது கூட அந்த காப்பிரைட்ஸு, அதுக்கப்புறம் பேஜ் பேன் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. இப்போது சோஷியல் மீடியா கிரியேஷன் ஜேர்னியில் யாருக்கு என்ன இருக்குமோ இந்த மாதிரியான டைமில் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம கஷ்டப்பட்டு வீடியோலாம் போட்டு ஒரு வீடியோ அவுட்புட் வந்து கொடுப்போம், வியூஸ் வந்து போகாது, இல்லைனா காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு, இல்லைனா பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களால் நம்ம பேஜே வந்து காணாமல் போயிடும். அந்த மாதிரி டைமில் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ரொம்ப ஓவராக வந்துருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க?
4: பட் நம்ம அந்த வீடியோ ரெஸ்பான்ஸ் கிடைச்சோன்னா அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும். வீடியோ நல்லா ரீச் ஆயிடுச்சுரா, அப்பா நம்ம கஷ்டப்பட்டதுக்கு ஏதாவது பலன் கிடைச்சிருக்கு, இத்தனை பேர் பார்த்துருக்காங்க இந்த வீடியோல, இருந்து இத்தனை பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஹாப்பியாக தான் இருக்கும். நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாகவே தெரிஞ்சது கிடையாது. பர்சனல் லைஃப்ல 1008 விஷயம் இருக்கும், அது அவ்வளோதான். இருந்துட்டே வாழ்க்கை ஃபுல்லாக சாவர வரைக்கும் இருக்கும் அது. மனுஷன், எல்லா மனுஷனும், பணம் இருக்கிறவனுக்கும் பிரச்சனை, பணம் இல்லாதவனுக்கும் பிரச்சனை. ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கலாம்னா அவனுக்கு ஏற்ற மாதிரி 9,000 ரூபாய்க்கு செலவு இருக்கும். 10 லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னா அவனுக்கு 9 லட்ச ரூபா செலவு இருக்கும். அது மாறிட்டு தான் போகும். எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கும் ப்ரோ. அதெல்லாம் பெருசாக எடுத்து விட்டோம்னா இப்போ வாழ்க்கையே போயிடும். அது அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு இருந்தால் அப்படியே ஜாலியாக இருக்கும்.
3: கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் வந்துருக்கும். எல்லா சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்கும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்துருக்கும். அதை நம்ம பார்த்துட்டு பயந்துட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட அந்த கோல் அப்படின்றது நம்ம ரீச் ஆக முடியாமல் வந்து போகலாம். நமக்குள்ளேயே 1000 ஸ்ட்ரெஸ்லாம் வந்துருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி நெகட்டிவிட்டிஸு இல்லைனா ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன்லாம் வந்தது அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருங்க. அப்படி நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தால் மட்டும்தான் அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணி வர முடியும். ஸோ எப்பயுமே நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புதிய பாதை அப்படின்றது கிடைக்குங்க. இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நாம நிறைய நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும். அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் உங்ககிட்ட மாறாமல் இருக்கிற ஒரு பழக்கம் அப்படின்னா என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருந்தது. ஸோ இதை பற்றி நம்ம கூட நிறைய நேர்கள்லாம் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, திருப்பூர்லேருந்து ஆதவனண்ணா, அதுக்கப்புறமா சென்னையிலேருந்து தாமோதரண்ணா, வேலூர்லேருந்து சந்திரசேகரண்ணா, தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி அம்மா, இவங்களாம் கால் பண்ணி அவங்களோட அந்த சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் மாறாமல் இருக்கிற ஹேபிட்ஸை பற்றி நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க. சூப்பரா வந்து இருந்தது. சோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பரா போனச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். சோ இங்க இருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால நான் உங்ககிட்ட டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை வந்து மீட் பண்றேன். பாய்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: உடல் நலம் அப்படின்றது அடுத்தவர்கள் பரிதாபப்பட்டு தரக்கூடிய சலுகை கிடையாது, அது ஒரு பெண்ணினுடைய அடிப்படை உரிமை. தன்னோட உடல் ஆரோக்கியத்தை பேணவும் அதற்கான முடிவுகளை துணிவோடு சுயமாக எடுக்கவும் ஒரு பெண் முன் வரும்போது தான் அவங்களுடைய வாழ்நாள் ஆற்றல் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பெண்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு கேள்வி கேட்கலான் இருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் உங்களுடைய வாழ்க்கை நாட்கள்ல உங்களுடைய உடல்நலத்தை பத்தி சுயமா முடிவெடுக்கிறது ஏன் முக்கியம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சிருக்கீங்களா அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு 9787070178 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ராஜ்குமார் ஏன் கிட்ட நீங்க தெரிவிக்கலாம். இந்த உடல்நலத்தை பத்தி தான் நான் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க எல்லாருக்கிட்டையும் பேசலாம் இருக்கேன் தொடர்ந்து. அதுக்கு முன்னாடி கேட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களே. தன் உடலையும் நலனையும் நேசிக்க தெரிந்த பெண்ணே தன் வாழ்நாள் முழுக்க தன் வாழ்வை முழுமையான வலிமையோடு வழிநடத்த முடியும் அப்படின்ற ஒரு பொன்மொழி நான் வந்து உங்க எல்லாருக்கிட்டையும் இப்போ நான் பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா பெரும்பாலான குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய பெண்கள் உடல் நலம் அப்படின்றது எப்பவுமே வந்து கடைசி இடத்திலே தள்ளி வச்சிருப்பாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பார்த்து பார்த்து சமைக்கக்கூடிய பெண்கள் தனக்குன்னு ஒரு நோய் ஏதாவது ஏற்பட்டாலோ வலி ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா சின்ன பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி தானா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்க ஆரம்பிக்கிறாங்க, அமைதியா விட்டுறாங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ஏதாவது ஒரு செக்அப் இருக்கு அதுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களுடைய அனுமதிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட யாராவது வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அப்படின்றது பெண்களுக்கு இருக்க ஆரம்பிக்குது. ஆனா ஒன்னு சொல்றேன், தன் உடலை பத்தியும் ஆரோக்கியத்தை பத்தியும் ஒரு பொண்ணு சுயமா முடிவெடுக்கிறது அப்படின்றது அவங்களுடைய அடிப்படை உரிமை.

சரியான ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை உடற்பயிற்சி முறையான உடற்பயிற்சி செய்யறது, போதுமான ஓய்வு, நோய் ஏதாவது ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதுக்கான சிகிச்சையை வந்து முன்னாடி எடுக்கிறது அப்படின்றது, இது எல்லாத்துலயும் அவங்களுடைய முடிவே வந்து முதன்மையா இருக்கணும். இது எல்லாத்துக்கும் மேல பெண்களுக்கான அடிப்படை உரிமையா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போ திருமணம் அவங்க பண்ணிக்கணும், எந்த நேரத்துல குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணம் வந்து பெண்களுக்கான உரிமை, அந்த உரிமையை வந்து யாரும் பறிக்க கூடாது. அதே மாதிரி ஒரு குடும்பத்தின் அடித்தளமா இருக்கக்கூடியது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்கள் தான். அப்படி பெண்கள் ஆரோக்கியமா இல்லாம இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான லட்சியம் இருக்கு இல்லையா, அந்த லட்சியம் குடும்பத்தை வந்து நம்பிக்கையோட வழிநடத்த முடியாது. அதனால வலியை பொறுத்துக்கிட்டு தியாகியா வாழ்றதை விட்டுட்டு பெண்கள் நீங்க உங்களுடைய உடலினுடைய தேவையை புரிஞ்சுக்கிட்டு சுயமா முடிவெடுக்கிறது அப்படின்றது ஒவ்வொரு பெண்ணினுடைய உண்மையான தற்காப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்கள் குடும்பத்தை பார்த்துக்கணும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணணும், குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் அவங்களே பார்த்துக்க மறந்துடுறாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு வீட்லையும் பெண்களுடைய வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கக்கூடியதாக இருக்க ஆரம்பிக்குது. அதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி வச்சிருக்கேன். பெண்களுக்காக நிகழ்ச்சி கேட்டுக்கூடிய ஆண்களும் சரி, பெண்களா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே பதில் அளிங்க. பெண்கள் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில உடல்நலத்தை பத்தி சுயமா முடிவெடுக்கிறது அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில ஏன் முக்கியம் அப்படின்றத பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில கேள்வியா வச்சிருக்கேன். அந்த கேள்விக்கு மறக்காம 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். நேயர்களே, இப்போ தொடர்ந்து உங்களுக்காக அடுத்தடுத்து பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
2: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்ப ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தைய பார்க்கும் போதே நமக்கு தெரியும், அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க, விளையாடும் போது மற்ற குழந்தைங்களை மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க, சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க, அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது, ஒரு வாரம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க வேணான்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதுல வந்து சுத்தமான நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்து அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையில எல்லாம் அந்த பாக்கெட்ல இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்க கூடாது. நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க. அதனால கடையில இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்க கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளுருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியா இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது. அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்குலாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது. முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும். குழந்தைங்களை சுத்தமாக வச்சுருக்கணும். சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்கெல்லாம் அதை இப்போ இருந்தே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோட இருக்கணும். குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி. வணக்கம்.

0: ஹே குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சோய் கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸ்

0: சொல்லுங்க.
1: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
2: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர்லாம் வருவாங்களா?
3: சமுதாய வானொலியில்
4: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் எந்த சாதனை பெண் பற்றி பகிர்ந்துக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 30 வருஷம் ஆண்டுகால இடைவெளிக்கு முற்றுப்புள்ளி வச்சு உலக புகழ் பெற்ற கான்ஸ் திரைப்பட விழாவில் கிராண்ட் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விருதை வென்று வரலாற்று சாதனையை வந்து படைச்சிருக்கக்கூடிய நம்ம இந்தியாவை சேர்ந்த இந்திய சினிமாவின் பெருமை மிகு இயக்குநராக இருக்கக்கூடிய சர்வதேச சாதனை நாயகி பாயல் கபாடியா அவங்கள பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்க போறேன். மகாராஷ்டிரா மாநிலத்துல மும்பைல புகழ்பெற்ற நவீன காட்சி கலைஞரா இருக்கக்கூடிய மாலினி அவங்களுடைய மகளா தான் இவங்க வந்து பிறக்க ஆரம்பிக்கிறாங்க, பாயல் கபாடியா. ஸோ மும்பைல ஒரு காலேஜில் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு சினிமா துறையில அதிகமான காதல் இருந்ததுனால இந்தியாவில் முதன்மை திரைப்பட நிறுவனமா இருக்கக்கூடிய பிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா அப்படின்ற திரைப்பட இயக்க பிரிவுல வந்து சேர ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வழக்கமான வணிக மசாலா அந்த சினிமாலாம் இருக்கும் இல்லையா, எப்பயுமே வந்து மேக்சிமம் வந்து வருமானம் ஈட்டணும் அப்படின்ற மாதிரியான மூவி தான் இருக்கும். அதை எல்லாத்தையும் விட்டுட்டு சாமானிய மனிதர்களுடைய தனிமை, பெண்களுடைய நட்பு, எல்லாருடைய உணர்வுகளை வெளிப்படுத்துற மாதிரியான சமூக யதார்த்தத்தை வந்து ஆவண படமா எடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்க ஆரம்பிக்குது. அந்த லட்சியத்தோட அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த நேரத்துல சவால்கள் அப்படின்னு வர ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2015 வந்து இந்த FTIA-னுடைய தலைவரா இருக்கக்கூடியவங்களை வந்து எதிர்த்து 139 நாட்கள் தொடர்ந்து போராட்டம் அப்படின்றது இருக்க ஆரம்பிக்குது. அதுல பங்காற்றுறதுனால காவல்துறை இவங்க மேல வழக்கு போட ஆரம்பிக்கிறாங்க. அதையும் தாண்டி உதவித்தொகை எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா, சோ கல்வி உதவித்தொகை அது எல்லாமே ரத்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரியான சவால்கள் எல்லாத்தையுமே வந்து கடுமையா எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கு. அதையும் தாண்டி ஒரு திரைப்படம் எடுக்கிறோம் அப்படின்னு போது அதுக்கு வந்து அதாவது இண்டிபெண்டன்ட் ஆர்ட்டா வந்து எடுக்கிறாங்க. இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் நம்ம இப்போ நம்ம சோனா ஃபார்ம்ல இருக்கு இல்லையா, அதே மாதிரி இண்டிபெண்டன்ட் ஆர்ட்னு சொல்லுவாங்க. சோ ஷார்ட் பிலிம் எடுக்கிறது அப்படின்னு போது அதுக்கான நிதி அப்படின்றது வந்து கிடைக்காம இருந்திருக்கு. சோ நம்ம ஊர்ல இல்லாததுனால பல ஆண்டுகள் போராடி பிரான்ஸ், நெதர்லாந்து, லக்சம்பர்க் மாதிரி இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகள்ல சர்வதேச நிதி அமைப்புகளோட கைகோர்த்து தான் ஒரு படத்தை வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ 2021 இவங்களுடைய நைட் ஆஃப் நோவிங் நத்திங் அப்படின்ற ஒரு ஆவணப்படம் கான்ஸ் திரைப்பட விழாவில் சிறந்த ஆவணப்படத்திற்கான உயரிய விருதா இருக்கக்கூடிய கோல்டன் ஐ அப்படின்ற ஒரு விருதை வென்று உலக கவனத்தை ஈர்க்க ஆரம்பிச்சிருக்கு. இவங்களுடைய பெயர் என்ன, இவங்க யாரு அப்படின்றதுக்கான ஒரு பார்வை வந்து கொடுத்திருக்கு. அதுக்கப்புறம் 2024 77வது கான்ஸ் சர்வதேச திரைப்பட விழாவில் இவங்களுடைய முழு நீள திரைப்படமா இருக்கக்கூடிய ஆல் வி இமேஜின் அஸ் லைட் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து திரையிடப்பட்டது. அதுல 1994 பிறகு 30 வருஷம் கழிச்சு கான்ஸ் பிரதான போட்டிக்கு தகுதி பெற்ற முதல் இந்திய திரைப்படம் அப்படின்ற ஒரு பெயருமே பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த விழாவில் ஃபார்ம் டி ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய விருதுக்கு அடுத்து 2வது மிக உயரிய விருதா இருக்கக்கூடிய கிராண்ட் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விருதை வென்று கான்ஸ் திரைப்பட விழாவில் கிராண்ட் பிரிக்ஸ் என்ற முதல் இந்திய இயக்குனர் அப்படின்ற ஒரு அசாத்திய உலக வரலாற்று மைல்கல் எட்டி இருக்கக்கூடியவங்க தான் வந்து பாயல் கபாடியா அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்குனர். ஸோ இவங்களை பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சி நான் அவங்க எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்திருக்கேன். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் லேச லேச நிகழ்ச்சியில் இருக்கு, அதெல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரில் கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் எம் எஸ் வெங்கட். ஐ எம் இண்டிபெண்டன்ட் மியூசிக் கம்போசர். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் ரோலர் கோஸ்டர். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோனா எஃப்எம்க்கு உங்களோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள்.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கரு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியேதான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில நான் அடுத்ததான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இந்த வயதுல முதிர்ந்து இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இருக்காங்க இல்லையா, மூத்த பெண்கள், அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில பல விதமான சவால்களை கடந்துகிட்டு இருக்காங்க. அதுல ஒரு சவாலா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நினைவாற்றலை இழக்கிறது தான். அதனால இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்த நினைவாற்றலை பலப்படுத்தக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படின்றத எல்லாத்தையும் நான் வந்து பகிர்ந்துக்கலான் இருக்கேன். முதலாவதா வந்து நம்ம பாரம்பரிய மருத்துவத்துல மூளை செல்களுக்கு புத்துயிர் தரக்கூடிய முதன்மை மூலிகையா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வல்லாரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வல்லாரையை வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து வல்லார தோயெல்லாம் சாப்பிட்றது அப்படின்றது நரம்பு தளர்ச்சி வந்து போக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம சமையல்லாம் பயன்படுத்தக்கூடிய அந்த தூய மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா, அதெல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிறது மூலியமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த அல்சைமர் நோயை உருவாவதை தடுத்து நிறுத்தி மூளைகளுடைய கழிவு புரதங்களை வந்து வெளியேற்றுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இதை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து பாதாம், அதுக்கப்புறம் வால்நட்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாமே எடுத்துக்கிறது மூலியமா, அதாவது மூளையினோட வடிவாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்ரூட் அந்த பருப்பு இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ அதெல்லாம் வந்து ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள்லாம் அதிகமாக இருக்க ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து மூளையில் இருக்கக்கூடிய செல்களுக்கு இடையே இருக்கக்கூடிய தகவல் தொடர்பு வந்து பலப்படுத்த ஆரம்பிக்கும். அதனால இந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறது மூலியமா உங்களுடைய ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த மூளையினுடைய செயல்திறன் அப்படின்றது அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் 60 வயசை கடந்திருக்கக்கூடிய பெண்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இறைப்பையில் உறிஞ்சக்கூடிய திறன் குறைவாக இருக்க ஆரம்பிக்கும். அதனால விட்டமின் B12 குறைபாடு ஏற்பட்டு நரம்பு பலவீனமும் கடுமையான மறதியும் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ மருத்துவருடைய ஆலோசனையோட B12 அளவை வந்து சரிபார்க்கறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறமேட்டு வந்து இதுக்காக ஒரு ஆய்வு குறிப்புமே நடத்திருக்காங்க. ஸோ என்ன நடத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் நடத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்க நரம்பியல் மருத்துவ இதழ் வந்து ஒரு ஆய்வு வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கீரைகளாக இருக்கட்டும், உலர் பருப்புகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மஞ்சள் கலந்த சரிவிகித உணவாக உட்கொள்ளும் போது முதியவர்களுக்கு வந்து அறிவாற்றல் இழப்பு, அதாவது ஞாபகம் மறதி இதெல்லாம் இருக்கு அப்படின்போது அந்த இழப்பு அப்படின்றது வந்து 38% வரை குறையுது அப்படின்றத வந்து இந்த ஆய்வின் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்கள், நீங்கள் வந்து உங்கள் அன்றாட வாழ்க்கையில் பாட்டிகள்லாம் இருக்காங்க அப்படின்போது அவங்களுக்கு இந்த வல்லார கீரை கொடுக்கறதா இருக்கட்டும், மஞ்சளை வந்து அதிகமாக சேர்த்து உணவில் கொடுக்கறதா இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு இந்த பாதாம் வால்நட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் கொடுக்கறது மூலியமாக அவங்களுடைய நினைவாற்றலை திருப்பி கொடுக்கறதுக்கான ஒரு நல்ல பயனுள்ளதாக இருக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி விட்டமின் B12 சத்து அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் உடலுக்கு, அதெல்லாம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் செக் பண்ணுறது மூலியமாக நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்கள் பாட்டிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஆரோக்கியம் அப்படின்றது தேவையான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. வயது அதிகரிக்கும் போது அவங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் எக்கச்சக்கமான சவால்கள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். அது எல்லாத்தையும் அவங்க கடந்து வரணும் அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டாக நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இருக்கணும் நான் நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டுக்கிறேன். இன்னைக்கு நாம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தோம் அப்படின்னா அடுத்து தலைமுறையாக நாம இருக்கோம் அப்படின்போது நமக்கான சப்போர்ட் நம்ம பிள்ளைகள் பேர பிள்ளைகள்லாம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதை வந்து கவனத்தில் வச்சுக்கணும்னு நான் நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டுக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் சில நிகழ்ச்சியில் இருக்கு, அதெல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரிலே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுகிறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஏ ரமேஷ், என்ன இந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருக்க?
2: ஒண்ணுல மச்சான், நைட்ல ஒரு பல்லு வலிடா, அதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அங்க
1: அப்புறம் அங்க என்னாச்சு?
2: டாக்டர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன்டா, காண்டாயிட்டாரு.
1: அப்படி என்னடா கேள்வி கேட்ட? டாக்டரே காண்டார அளவுக்கு?
2: அது ஒண்ணும் இல்ல சார், நீ ஒரு பல் டாக்டரான்னு கேட்டேன், அதுக்கு இல்லன்னு சொல்லிட்டாரு.
1: என்னது டாக்டர் இல்லன்னு சொல்லிட்டாரா? வேற என்ன சொன்னாரு?
2: அவரு ஒரு பல்லுக்கு டாக்டர் இல்லையா, 32 பல்லுக்கும் டாக்டரும்.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா பின்றாம்பா. It is so nice.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
5: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணம்மா பகுதி தான். இன்றைக்கி நம்ம கூட கண்ணம்மா பகுதியில் யார் பேச காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயல்பின் இளவரசியாக இருக்கக்கூடிய வினிதாக்கா தான் இன்றைக்கி நம்ம கூட நிகழ்ச்சியில் நினைஞ்சு பேச போகிறாங்க. அவங்க யார், என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு பதிப்பகத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு எழுத்தாளராக தன்னோட வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்து இப்போது 2 புத்தகங்களை வெளியிட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட வினிதாக்கா தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சி நிகழ்ச்சியில பேச காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நாம நிகழ்ச்சியில தொடர்ந்து அடுத்தடுத்து பேசலாம். வினிதாக்கா, இப்போ எல்லாரோட வாழ்க்கையிலுமே சவால்கள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பா நீங்க இதுக்கு முன்னாடி வந்து பேங்க் செக்டர்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க, அதையும் தாண்டி இப்போ நீங்க வந்து வருமானம் குறைவா இருக்கக்கூடிய இடமா இந்த பதிப்பகத்துல வந்து வேலை

0: இருக்கீங்க அப்படின்னு போது கண்டிப்பா இதுல எக்கச்சக்கமான சவால்கள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். பிடிச்ச துறையை சூஸ் பண்ணி வரும்போது சவால்கள் இருக்க ஆரம்பிக்கும். அதையும் தாண்டி ஒரு பொண்ணா நீங்க இருக்கீங்க அப்படின்னு போது அதுலயும் சவால்கள் இருந்திருக்கும் இல்லையாக்கா. என்ன மாதிரியான சவால்கள் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமா இருந்ததுக்கா, நீங்க என்ன மாதிரியான சவால்களை கடந்து இந்த இடத்துல இப்போ இருக்கீங்க?
1: கண்டிப்பா நான் சமாளிச்சதுன்னா, நான் எழுதிட்டு இருப்பேன், நிறைய வேலை இருக்கும் வீட்டுல, எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வந்து நான் ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சு உட்கார்ந்து எழுதுறேன் அப்படின்னா வீட்டுல இருக்கிறவங்களே சொல்லுவாங்க, என்ன நீ கிறுக்கிட்டு இருக்க, இதெல்லாம் உனக்கு தேவையா, இதெல்லாம் உனக்கு சோறு போட போகுதா, இல்ல இதனால உனக்கு ஏதாவது பயன் வரப்போகுதா, இப்படி லைக் இவங்களா நெகட்டிவா பேச பேச எனக்கு இன்னொரு டைம் பாசிட்டிவ் எனர்ஜி ஆரம்பிச்சிருச்சு. இது ஏன் நமக்கு சோறு போடாம போகும், இது ஏன் இப்படி ஆகும், லைக் இது கண்டிப்பா நம்மள எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இதுதான் நமக்கு ஒரு பேரா வரும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். ஈவன் தான் அவங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்க கொடுக்க நீ இதுல எல்லாம் தேரவே மாட்ட அப்படின்னு சொல்ல சொல்ல சொல்ல இந்த பக்கம் எனக்கு வந்து இல்ல நான் கண்டிப்பா தேறியே ஆவேன், நான் இந்த இந்த ஃபீல்ட நீங்க எந்த அளவுக்கு நீங்க நெகட்டிவா பேசுறீங்களோ சோ அது அதையே என் கரியரா நான் செலக்ட் பண்றேன், அதை அதுலயே நான் யாருன்றத காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி கொண்டு வந்தேன்.
0: ஒரு பொண்ணு தனக்கு பிடிச்ச துறையை சூஸ் பண்ணி அதுல எழுதலாம் அப்படின்னு சொல்லி உட்காரும் போது அப்போ வரக்கூடிய கேள்விகள் இருக்கு. இது உனக்கு வருமானம் வருமா, உன்னால இதெல்லாம் முடியுமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இருக்கு இல்லையா. அதுவே வந்து ஒரு பெண்ணினுடைய சிந்தனையை வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும். ஆனா அது எல்லாத்தையும் கடந்து என்னால முடியும், ஏன் இதை வந்து நாம வருமானம் கொடுக்கக்கூடியதா மாத்தக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக அக்கா வந்து அடுத்தடுத்து எழுதிக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த எழுத்து பயணம் அப்படின்றத விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்க ஆரம்பிக்குது. இது பெண்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடியது சாதாரணமான விஷயம் தான். ஏன்னா ஒரு பெண் வந்து அவங்களுக்கு பிடிச்ச துறையை சூஸ் பண்றாங்க, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு போது ஆரம்பத்துல வருமானம் வரலன்னா வருமானம் ஏன் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துல வருமானம்ல அதிகமா இருந்தது அப்படின்னா பரவாயில்லையே நல்லா சம்பாதிக்கிற போல அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் வர ஆரம்பிக்கும். இது காமனா எல்லா இடங்கள்லயும் எல்லாரும் சொல்லக்கூடியது. ஆனா அதுக்காக நமக்கு பிடிச்ச துறையையோ நமக்கு பிடிச்ச வேலையோ விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா பிற்காலத்துல நம்ம யாரு, நம்மளுடைய அடையாளம் என்ன அப்படின்றத நம்ம வந்து மறக்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்றது தள்ளப்பட்டுருவோம். அதனால கேட்டுக்கூடிய நேர்கள் நீங்க வந்து மறக்காம உங்களுக்கு பிடிச்ச துறையில சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுல முழு மூச்சா இறங்கி அதுல வந்து அக்கா சொன்ன மாதிரி பல சவால்கள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் கடந்து எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நீங்களும் தொடருவீங்க நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நாம அடுத்தடுத்து வினிதா கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லைசா லைசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்னென்ன உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: ஷக்கலக்க குட்டீஸ். ஷக்கலக்க குட்டீஸ்.
4: லேசா லேசா
5: லேசா லேசா
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
6: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வினிதாக்கா தான். வினிதாக்கா அவங்களுடைய வாழ்க்கையில பேங்க் செக்டார்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு இப்போ வந்து அவங்க எழுத்து பயணம் எழுதுறது அப்படின்றத முழு மூச்சா எடுத்துக்கிட்டு அதை வந்து அந்த பயணத்தை தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. சோ அதுல என்ன மாதிரியான சவால்கள் அவங்க கடந்து வந்தாங்க, அதுல இருந்து எப்படி அவங்க வெளியில வர்றது அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம கூட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் தொடர்ந்து நாம அவங்க கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம் வாழ்க்கையில என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணி இந்த இடத்துல அவங்க இருக்காங்க அப்படின்றத. வினிதாக்கா, இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க வீட்டில் வந்து ஒரு துறையை சூஸ் பண்ணி நான் இருக்கிறேன் அப்படின்போது அந்த இடத்துல சவால்கள் அப்படின்னு இருக்க ஆரம்பிச்சது, வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை தாண்டி வேற என்ன மாதிரியான சவால்கள் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமா இருந்தது, அதை எல்லாத்தையும் கடந்து வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எந்த தருணத்தில் உங்களுக்கு பிறக்க ஆரம்பிச்சதுக்கா? ஏன்னா எல்லா பெண்களுடைய வாழ்க்கையிலுமே சவால்கள் அப்படின்னு வர ஆரம்பிக்கும். ஆனா ஏதாவது ஒரு தருணத்துல தான் இதெல்லாம் நம்மளால முடியாதுன்னு சொன்னா கண்டிப்பா நம்மளால முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் வர ஆரம்பிக்கும்.
7: நிறைய சொல்லுவாங்க. சோ பட் அதையும் தாண்டி நம்ம கொஞ்சம் பாசிட்டிவா தான் எடுத்துக்கணும். என்னதான் நெகட்டிவ்ஸ் நமக்குள்ள திணிச்சாலும் அதை பாசிட்டிவா எடுத்துக்கிறதும் நெகட்டிவா எடுத்துக்கிறதும் நம்ம மைண்ட் செட் தான் இருக்கு. ஒரு விஷயத்த எப்படி எடுத்துக்கிட்டு நம்ம போறோம், இப்ப அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் எழுதாம இருந்திருந்தாவோ உட்கார்ந்து அழுதுருந்திருந்தாவோ இன்னைக்கு இந்த இங்க வந்து நான் வினிதாவா இயல்பி நிலவரிசையா இப்படி உட்கார்ந்து இருக்க முடியாது. சோ அவங்க சொல்லிட்டாங்கன்ட்டு நான் அழுதுட்டு அடுத்து கம்முன்னு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு சரி அதே பினான்ஸ் செக்டர்லயே போலாம்ப்பா நம்மளுக்கு இப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு நான் இந்த இடத்துக்கு வருவேன், இங்க உட்காந்து உங்களை எல்லாம் மீட் பண்ணுவேங்கிறது சாத்தியப்படாத ஒரு விஷயம்தான். சோ நம்ம என்னதான் லைஃப்ல வந்து நெகட்டிவ் பீப்புள்ஸ் இருந்தாலும் ஏன் ஈவன் தோ நம்ம ஃபேமிலியை கூட சம்டைம்ஸ் நெகட்டிவா இருப்பாங்க, அந்த நெகட்டிவ்ஸை வந்து பாசிட்டிவாவும் நம்ம தான் எடுத்துக்கணும். அந்த மனப்பக்குவம் வந்து நமக்கு தான் இருக்கணும். சோ நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாவே மோஸ்ட்லி வந்து நமக்கு எல்லாமே ஃபீல் குட்டா தான் இருக்கும்.
6: உங்களால முடியாது, ஒரு பொண்ணா இருக்கிறதுனால இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட முடியாது அப்படின்ற மாதிரியான கேள்விகள் உங்க மீது வருது அப்படின்னா அந்த தருணத்துல உங்களால முடியுன்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும் நீங்க உங்க மீது வைக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி அப்படின்றது நிச்சயமா கிடைக்கும் அப்படின்றத அக்கா சொல்லும் போது புரிய ஆரம்பிக்குது. பெண்களுடைய வாழ்க்கையினாவே சவால்கள் நிறைந்த வாழ்க்கையா தானே இருக்கும், அது எல்லாத்தையும் கடந்து வர்றதுல தானே அவங்க யாரு, அவங்களுடைய அடையாளம் என்ன அப்படின்றத ப்ரூஃப் பண்றது. வினிதாக்கா அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சவால்கள் எல்லாத்தையும் கடந்து இயல்பின் இளவரசி அப்படின்ற ஒரு பட்டத்தை பெற்றிருக்காங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவங்க கடந்து வந்த பாதை, அந்த சவால்கள் இருந்து அவங்க வந்ததுதான் காரணமா இருந்திருக்கு. சோ இவ்வளவு நேரம் எங்க கூட நிகழ்ச்சியில பேசினதுக்கு ரொம்பவே நன்றிக்கா வினிதாக்கா. நேர

நானுமே இன்னைக்கு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால இன்னைக்கு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லுங்க நேயர்களே. இப்போ நான் லேசா லேசா நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. நன்றி, டாடா, பை பாய்.

ஹாய், வணக்கம். என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: எட்டுல ஷக்கலக்க குட்டீஸ்.
1: சாப்பிடும்போது எப்பயுமே நிலாவை பார்த்துட்டு நிலா கூட பேசிட்டு நீ சாப்பிட்டியா, நான் சாப்பிட்டேன், நான் என்ன சாப்பிட்டேன், நீ என்ன சாப்பிட்ட அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டு தான் தூங்கும். ஈவன் நிலா வந்து ரிப்ளைவே பண்ணலைனாலும் முயல் வந்து எப்பயுமே நிலா கிட்ட பேசிக்கிட்டே தூங்கும். ஸோ ஒரு நாள் ஒரு மதிய வேலையில் மின்னு என்ன பண்ணுச்சுன்னா, இந்த மதிய சாப்பாடை தேடுறதுக்காக அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஸோ போயிட்டு இருக்கும்போது குளத்தை தாண்டி அந்த பக்கம் போனால் நிறைய பழங்கள்லாம் கிடைக்கும்னு மின்னோட ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்கன்னு அந்த குளத்தை தாண்டி அந்த பக்கம் போகிறதுக்கு முயற்சி பண்ணிச்சு. அப்போ குளத்தில் பாலத்து மேலே ஏறி போகும்போது சூரியனோட அந்த ஒளி பிம்பம் வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ அதை பார்த்துட்டு, ஓ சூரியன் இங்கே தான் இருக்கா, தண்ணிக்குள்ளே மேலே ஒன்று இருக்குது, கீழே ஒன்று இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிச்சு. அண்ட் இன்னொரு யோசனை ஒன்று பண்ணிச்சு, ஓ அப்போ சூரியன் இங்கே இருக்கும்போது கண்டிப்பாக நிலாவும் இங்கே இருக்கும் தானே, நம்ம சாயங்காலம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடுச்சு. திருப்பி சாயங்காலம், சாயங்காலத்துக்கு மேலே நைட்டு நிலா வந்த வாட்டி வந்து பார்த்துச்சு. பார்த்துட்டு அந்த நிலா வந்து அந்த பிம்பம் தண்ணியில் தெரிகிறத பார்த்துட்டு மின்னும் என்ன நினச்சிக்கிச்சுன்னா, நிலா தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு, குளத்துலேருந்து நிலாவை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப பதறிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அப்போ பக்கத்தில் தண்ணி குடிக்க வந்த மான் ஒரு விஷயத்த சொல்லி புரிய வச்சுச்சு, நிலாவோட பிம்பம் தான் அங்கே தெரியுது, நிலா வந்து தண்ணிக்குள்ளெலாம் விழாது, ஸோ வானத்தில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து இதை புரிஞ்சுக்கிட்ட மின்னும் வந்து, ஓகே நம்ம நினைக்கிறது எல்லாமே சரியாக இருக்காது, சில நேரங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம், மற்றவங்க சொல்லி கொடுத்தா இதை நம்ம வந்து கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு புது விஷயத்தை மின்னு வந்து தெரிஞ்சிக்கிச்சு. ஸோ அந்த நாள்லேருந்தே எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் ரெண்டு தடவைக்கு ஒரு நாலு தடவை ஆலோசிச்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமேட்டு தான் மின்னு வந்து பேசவும் ஆரம்பிக்கும், ஸோ செய்கிறதும் செய்யும்.

0: கதையோட அர்த்தம் என்னன்னா, நம்ம பார்க்கறது எல்லாமே உண்மை கிடையாது. முதல்ல நம்ம எப்பயுமே சிந்திச்சதுக்கு அப்புறமேட்டு தான் எந்த ஒரு செயலையும் செய்யணும். இதுதான் இந்த கதையோட அர்த்தம். ஓகேவா குட்டீஸ்? சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹாய், உங்க நேம்?
1: என்ன
0: ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? சரி, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நண்பர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேன் பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நாகராஜ் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்மள நிறைய பேருக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கோபம், சோம்பல் இது மட்டுமே இல்லைங்க, மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கவலை தான். எதிர்காலத்தை பற்றின பயம், கடந்த காலத்தை பற்றின நினைவுகள், இந்த ரெண்டு விஷயங்களும் நமக்கு வந்து கவலையை கொடுக்குதுங்க. இந்த கவலைகள்லேருந்து முழுமையாக வெளிவந்து நிம்மதியாக எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் டேல் கர்னகி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் தான் ஹவு டு ஸ்டாப் ஒரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் அப்படின்ற புத்தகம். தமிழில் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி. இந்த புத்தகத்தை நான் காலேஜ் முடித்த உடனே ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வந்து படித்தேன். எனக்கு வந்து லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணது இந்த ஒரு புத்தகம். அதாவது நேற்று நடந்த தப்பை நினச்சி ஃபீல் பண்ணுறதும், நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு பயந்து நம்ம வந்து வாழ்கிறதும், நம்மளோட நிகழ்காலத்தை கெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புத்தகத்தில் ஆழமாக சொல்கிறாரு டேல் கர்னகி. அது மட்டுமே இல்லைங்க, நேற்றும் இன்றும் இல்லை, நாளையும் நமக்கு இல்லை, இன்றைய பொழுது மட்டுமே நம் கையில் அப்படின்ற ஒரு தத்துவத்தை இந்த புத்தகம் ரொம்ப அழகாக சொல்லுது. அதே மாதிரி இந்த புத்தகம் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருமோ, ஏதாவது ஒரு கவலை வந்துருமோ, ஏதாவது ஒரு துயரம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையாவது நினச்சி வருந்திக்கிட்டே இருப்போம், கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். டேல் கர்னகி என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரி அந்த கவலை வந்துட்டால் தான் என்ன ஆகிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டால் அந்த கவலையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டேல் கர்னகி சொல்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஏதாவது இப்படி ஆயிருமோ அப்படின்னு நினச்சி நான் வருத்தப்பட்டேன் அப்படின்னா, சரி அப்படி ஆனால் தான் என்ன ஆயிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நிறைய முறை நான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கவலையே வந்து போயிடும். பல நேரங்களில் உடல் சோர்வு தான் மனக்கவலைக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அதனால் போதுமான ஓய்வு, மனதுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்கிறது, இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம பண்ணும்போது நமக்கு கவலை அப்படின்ற ஒரு விஷயமே வராது அப்படின்னு சொல்லிட்டு டேல் கர்னகி ரொம்ப ஆழமாக சொல்கிறாரு. வாழ்க்கையில் எல்லாருமே விரும்புகிறது கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான். ஸோ அப்படி நீங்கள் கவலை இல்லாமல் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. டேல் கர்னகி அவர்கள் எழுதின கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி அப்படின்ற இந்த புத்தகத்தை. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
4: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா, ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்கிருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரிணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட கிருத்திக்ஷா தான். ரொம்ப சூப்பராக ஜாலியாக நிறைய விஷயங்களை இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ தொடர்ச்சியாக இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கிருத்திக்ஷா கூட பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஸ்ரீகுமரன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட குழந்தைகளோட ஆரோக்கியத்தை பற்றியும் மற்றும் இந்த கன்சீவாக இருக்கக்கூடிய டைம்லையும் டெலிவரி ஆனதுக்கப்புறமும், அதாவது பேபி டெலிவரி ஆனதுக்கப்புறமும் தாய்மார்கள் சந்திக்கக்கூடிய காமனான விஷயங்கள் என்ன, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், பொதுவாகவே பேரண்ட்ஸ் வந்து, அதாவது டெலிவரி ஆனதுக்கப்புறமேட்டு தாய்மார்கள் கிட்ட தான் குழந்தைங்க வந்து பால் குடிப்பாங்க. ஸோ அப்படி குழந்தைகள் வந்து தாய்மார்கள் கிட்ட பால் குடிக்கிறதுனால தாய்மார்களுக்கு ஏற்படக்கூடிய பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன சார்?
7: பேபி வந்து ஃபீடிங் எடுக்க எடுக்க உங்களோட அந்த
2: போஸ்ட்மார்ட்டம் ப்ளீடிங்னு சொல்லுவோம், டெலிவரி ஆனதுக்கப்புறம் வர ப்ளீடிங்லாம் கம்மியாகும், சீக்கிரமாக அந்த யூட்ரஸ் அந்த சைஸ் வந்து குறையும், இன்வல்யூட் ஆகும். அப்புறம் பேபி ஃபீடிங் எடுக்க எடுக்க நமக்கு வந்து மதருக்கு நல்லா ஹாப்பி ஹார்மோன்ஸ்லாம் நல்லா செக்ரீட் ஆகும். ஸோ அதனால் அவங்களுக்கும் வந்து நிறைய நல்லது நடக்குங்க. ஸோ இது இது வந்து முக்கியம். இதை தவிர்த்துட்டு நம்ம வந்து புட்டி பாலோ இல்லை ஃபார்ம்லா மில்க்னு சொல்லி பவுடர் பாலோ போகும்போது நிறைய உபாதைகள் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் லூஸ் மோஷன்ஸ் சொல்லி பேதி ஆகிறது, அப்புறம் உடல் எடை வந்து கம்மியாகிறது. ஸோ இனிஷியலாக பேபி வந்து பவுடர் பாலில் குடித்ததுக்கப்புறம் மதர்கிட்ட சக் பண்ணுறதே கொஞ்சம் கம்மி பண்ணிடுவாங்க, நிப்பிள் கன்ஃபியூஷன் சொல்கிற அந்த ஒரு ப்ராப்ளம் வருங்க. ஸோ அம்மாட்ட பால் இருந்து பேபியால் எடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலும் அந்த மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால் இந்த பவுடர் பால் அந்த புட்டி பால் தவிர்த்துட்டு நம்ம வந்து மதர் ஃபீடிங் கொடுக்குறது நல்லது.
6: கண்டிப்பாக கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிறீங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே பேரண்ட்ஸ்க்கு ஒரு அவேர்னஸை உருவாக்கியிருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு வெறும் பால் கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு மட்டும்தான் ஆரோக்கியம் இருக்கும், அவங்களுக்கு இந்த ஹெல்த் பெனிஃபிட்லாம் கிடைக்கும் அப்படின்னு இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்தவங்களோட அந்த ஒரு தாட்டுக்கு ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதனால் பேரண்ட்ஸ்க்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத ரொம்பவே அழகாக நிறைய விஷயங்களாக பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஓகே, தொடர்ச்சியாக இன்னும் சில விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்து நிகழ்ச்சியில் பேசலாம். அண்ட் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவுகள்லாம் என்னென்ன, அதோட முக்கியத்துவம் என்ன, அதாவது குழந்தைங்களுக்கு எதனால் அந்த ஆரோக்கியமான உணவுகள்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக ரெடியாக இருக்கேன். ஸோ இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீ ஏர்னி கூட இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ்.
1: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம கிருத்திக்ஷா கூட தான் பேச போறோம். அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர்னி என் கூட இப்போ நம்ம கிருத்திக்ஷா கூட பேசிடலாமா? கிருத்திக்ஷா, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே பெஞ்சில் உட்காந்துருப்பீங்களா இல்ல வேற வேற பெஞ்சில் உட்காந்துருப்பீங்களா? வேற வேற பெஞ்சு. சரி, அப்புறம் எப்படி பேசுவீங்க நீங்க? திரும்பி திரும்பி பேசிக்கிறீங்களா? சரி, ஓகே ஓகே. சரி, உங்களோட ஃபேவரட் டிஷ் என்ன? மம்மி சமைக்கிறதுல உங்களுக்கு எந்த ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும்?
2: சப்பாத்தி பூரி.
1: சப்பாத்தி அண்ட் பூரி. சரி, அப்புறம் அப்ப சப்பாத்தி பூரி
2: பிடிக்கும்,
1: அதுவும் பிடிக்கும், இதுவும் பிடிக்கும், ஏங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா?

0: சரி ஓகே, உங்களுக்கு பிரதர் சிஸ்டர்லாம் இருக்காங்களா? யார் அது?
1: தம்பி.
0: தம்பி, ஓகே. அவர் பேரு? ஓஹோ, சரி. அவர் ரொம்ப குட்டி பையனா இல்ல உங்க கூட விளையாடுவாரா?
1: குட்டி பையன்.
0: குட்டி பையன் தான். சரி ஓகே, இருந்தாலும் நீங்க விளையாடுவீங்களா? சரி, என்னென்ன விளையாட்டுலாம் விளையாடுவீங்க நீங்க வீட்டுல? பாரப்பா, இத்தனை விளையாட்டு விளையாடுவீங்களா நீங்களும் பிரதரும்? சரி ஓகே, நீங்க டூருக்குலாம் போயிருக்கீங்களா? எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க?
1: மேட்டூர்
0: போனீங்க. ஓகே, மேட்டூர் போனீங்க. சரி, அங்கே என்னென்னலாம் பார்த்தீங்க? சரி ஓகே, அப்புறம் பார்க்கெல்லாம் போனீங்களா? பார்க்கெல்லாம் நல்லா இருந்துச்சு. சரி ஓகே ஓகே. சரி, யார் யாரெல்லாம் போனீங்க?
1: நான், எங்க அம்மா, எங்க அப்பா, எல்லாருமே போனோம்.
0: எல்லாருமே? ஓகே, அப்போ செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. சரி ஓகே, இப்போ நம்ம மேட்டூர்லாம் அப்படியே போயிட்டு வந்துட்டீங்க, என்னையவே கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டீங்க, பார்க்கெலாம் போனோம் அது இதுன்னு சொல்லி. சரி, அப்படியே இப்போ நம்ம ஸ்கூலுக்கு வந்துடுவோம் திருப்பி. எனக்காக ஒரு ரைம்ஸ் ஒன்று சொல்கிறீங்களா?

வெரி குட். மேட்டூர் போயிட்டு வந்தாலும் நீங்க வந்து ரொம்ப அழகா எனக்கு வந்து ரைம்ஸ் சொன்னீங்க. யார் சொல்லி கொடுத்தா இந்த ரைம்ஸ்? சுமதி மேம். ஓகே ஓகே, சரி. அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. தேங்க்யூ. ஓகே, அந்த அதோட இதே மாதிரி இன்னும் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பேசலாம். ஸோ இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. ஸோ நான் எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர்னி என் கூட. இப்போ பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார் சார்
1: பாட்டு பாடின பாட்டுக்கு கரப்பாம்பூச்சி எல்லாம் செத்து போச்சான். ஏன்
2: பாடின பாட்டு கரப்பாம்பூச்சி செத்து போச்சான்?
1: ஏன் என்னமா இது கூட தெரியாம இருக்க? ஏன்னா அது ஹிட் சாங்கா
3: தலை வலிக்குதுடா.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரிணி நான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம கூட கிருத்திக்ஷா தான் ரொம்ப சூப்பரா ஜாலியா நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ கிருத்திக்ஷா மாதிரியே உங்க குழந்தைங்களும் சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சியில பேசணுமா? கண்டிப்பா பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787-7107.8 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மூலமாகவோ ஷேர் பண்ணுங்க. அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். ஓகே, தொடர்ச்சியாக இந்த நேரத்தில் ஒரு அருமையான ரெசிபி சொல்லுவேன் இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நான் என்ன டிஷ் சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களோட ஃபேவரட்டான சிக்கன் வச்சு ஒரு டிஷ் தான் சொல்ல போகிறேன். ஸோ சாப்பாட்டுக்கும் சரி, இட்லிக்கும் சரி, தோசைக்கும் சரி, ஒரு பர்ஃபெக்டான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் சிக்கன் ஒரு 250 கிராம்ஸ், அடுத்ததாக வெங்காயம் 1, தக்காளி 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் பால் இருக்குது இல்லையா அது வந்து 1/2 கப், எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, லைட்டாக கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டுமே தேவையான அளவு. இவ்வளவுதான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களை

ஸோ எப்படி செய்யறது அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடணும். இது வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளியும் சேர்த்து நல்லா ஒரு மசிகிற அளவுக்கு வதக்கிடணும். அண்ட் அது கூடவே இந்த மசாலா பொருள் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் சீரகத்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிடணும். இது வந்து அந்த பச்சை வாசனை ரா ஸ்மெல் வந்து போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு சிக்கனை 2-3 தடவை நல்லா கழுவி அதை எடுத்து அப்படியே இந்த மசாலாவில் போட்டு லைட்டாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 5-7 நிமிஷத்துக்கு வேக விட்டுறணும். லோ ஃப்ளேமில் இருந்தாலும் ஓகே தான். ஸோ நல்லா சிக்கன் வெந்துருச்சா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு ஒரு 3/4 வேக்காடு இருக்கும் இல்லையா, அப்போ வந்து நம்ம இந்த தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையுமே ஊற்றி நல்லா கிளறிட்டு அதை ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விட்டுறணும். இப்போ அது வெந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக அதுக்கு மேலே நம்ம இந்த கொத்தமல்லி இலைய வச்சுருப்போம் இல்லையா அதையுமே போட்டு உப்பு சரியாக இருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்தில் இறக்கிட்டிங்கன்னா சுட சுட சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்க எல்லாருக்குமே இந்த ஒரு டிஷ்ஷு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மார்னிங் இட்லி ஆகட்டும் தோசை ஆகட்டும் சப்பாத்தி ஆகட்டும் இல்லை மதியத்துக்கு சாதமே இருந்தாலும் ஓகே தான், செம்ம டேஸ்ட்டாகவும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இந்த டிஷ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி கொடுங்க. அண்டு சிக்கனை பொறுத்த வரைக்கும் ப்ரோட்டீன் அப்படின்ற கண்டென்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சிக்கனில், அதனால் குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு ப்ரோட்டீனும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுனே சொல்லலாம். இந்த ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேக் டு பேக்கில் அருமையான பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டுட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 ஷகலத்தை குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரிணி என் கூட.

0: பிரியமிக்க நம்ம ஊர் உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா
3: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரிணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட கிருத்திக்ஷா தான். ரொம்ப சூப்பரா ஜாலியா நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதே மாதிரி அடுத்தடுத்த நிகழ்ச்சியில இன்னும் நிறைய குழந்தைங்களோட பேசலாம். அண்ட் உங்க குழந்தைங்களும் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில பேசணுமா? கண்டிப்பா பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787-70-107 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் மூலமாவோ உங்களோட கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில பேசுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ இந்த நேரத்துல நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட குழந்தைங்க காமனா இந்த எக்ஸாம் டைம்ல ஆகட்டும் இல்ல இந்த ப்ராக்டிக்கல் டைம்ல ஆகட்டும் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்க வந்து இந்த மார்க்கை வச்சு நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு தாட்டை எப்பயுமே மைண்டில் வச்சுட்டு இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன மேம்?
5: இந்த மதிப்பெண்ணை பார்க்கக்குள்ளார தான் எல்லா இடத்துலையும் இந்த மாணவர்கள் கொஞ்சம் அதில் சறுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் வந்து அவங்க தனக்கு பிடித்த ஒரு ஆசிரியர்கிட்ட வந்து தன்னுடைய இயலாமையை கொண்டு இந்த பசங்க சொல்லக்குள்ளார அவங்களுக்கு அதை தட்டி கொடுத்து ஒரு ஆசிரியராக நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்கு மிகுந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கொண்டு வரத்துக்கு மெயினாக என்ன பண்ணோம், சில கதைகள் சொல்லலாம், ஆசிரியர் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை சொல்லலாம், இல்லைன்னா அந்த பையனோட திறமை இது இல்லைனாலும் அந்த அவனுக்குள்ளே இருக்க ஒளிந்திருக்க திறமைக்கு ஏற்ற மாதிரி அவனை திருப்பி மாற்று வழியில் யோசிக்க ஆலோசனை வழங்குவது மிக சிறப்பு.
4: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். ஸோ நிறைய விஷயங்கள் இணைஞ்சு பகிர்ந்துக்கிட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது மூலிமா அவங்க வந்து லைஃப்பில் புதுசு புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கும் பல விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு மாணவன் வந்து சப்போஸ் ஒரு பேச்சுக்கு கம்மி மார்க் எடுத்துட்ருக்காங்க அப்படின்னா திருப்பி அவங்கள மோட்டிவேட் பண்ணுறது மூலிமா நீங்கள் சொன்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுறது மூலிமா அவங்கள அந்த மார்க் எடுக்கிறதுலேருந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இங்கிருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்ப போறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சி தான் உங்களுக்காக வரத்துக்கு ரெடியா இருக்கு. ஸோ 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் மலைவாழ் மக்களோட அந்த வாழ்க்கை வரலாறு மற்றும் அவங்களோட கலாச்சாரம்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற பல சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக தருண் உங்க கூட காத்துக்கிட்டு இருக்காரு. மறக்காம நிகழ்ச்சியை கேளுங்க. நம்ம மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில மீட் பண்ணலாம். பாய் பாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பராக இருப்பேங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பராக இருக்கேங்க. கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன். நான் உங்கள் தருண் தான். இந்தோனேஷியாவில் சென்ட்ரல் ஜாவா மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான மலைநகரத்தை பற்றி தான் இன்றைக்கி சில சுவாரஸ்யமான விஷயங்களை முதல் பகுதியில் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த மலைநகரத்தோட பேர் சலதிகா. பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல. இந்த நகரம் செமராங் மற்றும் சுரகத்தா நகரங்களுக்கு நடுவில் அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மிர்பபு மற்றும் டெலோமோயோ மலைகளுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால மற்ற பகுதிகளோடு ஒப்பிடும்போது இங்கே மிதமான குளிர்ச்சியான காலநிலை இருக்குங்க. ஆனால் சலதிகாவோட சிறப்பு அதோட இயற்கை அழகில் மட்டும் இல்லை, அதோட வரலாறும் ரொம்ப சுவாரஸ்யமானது தான். சலதிகாவோட அதிகாரபூர்வ பிறந்த நாளான கிபி 750 ஜூலை 24 தாங்க குறிப்பிடப்படுது. இதுக்கு முக்கியமான வரலாற்று சான்றாக பிளம்புகன் மோனோலைட் அப்படின்ற கல்வெட்டு இருக்கு. அந்த காலத்திலேயே இந்த பகுதி ஒரு முக்கியமான குடியிருப்பாக இருந்திருக்கு. காலப்போக்கில் சலதிகா ஒரு முக்கியமான சந்திப்பு நகரமாகவும் வளர்ந்தது. செமராங் சுரக்கரட்டா மாதிரியான பகுதிகளுக்கு இடையிலான முக்கியமான பாதையில் அமைஞ்சிருக்கிறதுனால வர்த்தகத்திலையும் இந்த நகரம் முக்கியத்துவம் பெற்றது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? சலதிகால பல்வேறு சமூகங்களும் கலாச்சாரங்களும் இணைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. குறிப்பா ஜாவானியா மக்கள் பெரும்பான்மையா இருந்தாலும் சைனீஸ் இந்தோனேஷியன் பட்டாக் மக்கள் உள்ளிட்ட பல சமூகங்களை இங்கே பார்க்க முடியுது. ஒரு பல்கலைக்கழக நகரமாக இருக்கிறதுனால இந்தோனேஷியாவோட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மக்கள் இங்கே வந்து கல்வி கற்கிறாங்க. அப்படின்னா அங்கே போனால் என்னெல்லாம் சாப்பிட்லாம்? சலதிகாவுக்கு தனித்துவமான சில உணவு வகைகளுமே இருக்குங்க. அதில் என்டிங் என்டிங் ஜிபுக் டும்பாங் கோயோ கெரிபுக் பரு மாதிரியானது குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. குறிப்பாக இதில் ஒரு வகை உணவு இஞ்சி சர்க்கரை வேர்க்கடலை நிரப்பிய அரிசி உருண்டை பழங்கள் போன்றவற்றை சேர்த்து தயாரிக்கக்கூடிய ஒரு இனிப்பு வகையாக இருக்குது. வரலாறு, மலைகள், குளிர்ச்சியான காலநிலை, பல்வேறு கலாச்சாரங்கள், வித்தியாசமான உணவுகள், இது எல்லாமே சேர்த்து சலதிகாவை ஒரு தனித்துவமான நகரமாக மாற்றுதுங்க. ஒரு நகரம் அப்படின்றது வெறும் கட்டு

கட்டிடங்களும் சாலைகளும் மட்டும் கிடையாது, அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாறு, மக்கள், கலாச்சாரம், உணவு, இயற்கை, இது எல்லாம் தாங்க அந்த நகரத்தோட உண்மையான அடையாளம். அப்படிப்பட்ட ஒரு அழகான மலைநகரம் தான் சலதிகா. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.

0: தொடர்புக்கு 9993663030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.
2: ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
3: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தையை பார்க்கும் போதே நமக்கு தெரியும். அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க. விளையாடும் போது மற்ற குழந்தைங்களை மாதிரி சேர்ந்தவங்க கூட விளையாட மாட்டாங்க. சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க. அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது. ஒரு வாரம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க, வேணான்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதுல வந்து சுத்தமான நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்து அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையிலெல்லாம் அந்த பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்கக்கூடாது. நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க. அதனால் கடையில் இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்கக்கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியாக இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாக ஆகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது. அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்குலாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது. முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும். குழந்தைங்களை சுத்தமாக வச்சுருக்கணும். சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்குலாம் அதை இப்போதே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோட இருக்கணும். குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி, வணக்கம்.
4: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்நாய் கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேரில் இப்போது சமீபமாக வந்துட்டு ஏற்காட்டில் மழை பெஞ்சது. மழை பெஞ்சதில் அந்த மரகதை ஏறி நிறைஞ்சு அதிலிருந்து வரக்கூடிய தண்ணி கிளியூர் அருவியாக கொட்டுச்சுங்க. ரொம்ப நாளாக அங்கே போன சுற்றுலா பயணிகள் எல்லாருமே கிளியூர் அருவியில் தண்ணியே வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அங்கே தண்ணி வந்துட்டுருக்குங்க. போனால் சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. கடைசியாக நான் ஏற்காடுக்கு போனப்போ காக்கம்பாடி கிராமத்தில் இருக்கக்கூடிய குப்பாயி அப்படின்ற ஒரு பாட்டியை சந்திச்சு நான் சில விஷயங்களை பேசியிருந்தேங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத அவங்களோட குரல்லையே கேட்கலாமாங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
3: உங்கள் பேர்?
4: என் பேர் குப்பாயி கண்ணன்.
3: குப்பாயி எந்த கிராமத்தில் இருக்கீங்க?
4: ஒருத்தான் காக்கம்பாடி.
3: எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க?
4: நான் இப்போ 50-60 வருஷம் இருக்கும். நான் இதில் எத்தான் பிறந்ததும் இத்தான் வளர்ந்ததும் இத்தான்.
3: இங்கே வந்துட்டு அந்த வானிலை மாற்றம், மழை பெய்யுறது, அதெல்லாம் வந்துட்டு ஏதாவது மாற்றம் அடைஞ்சிருக்கா?
4: மழை எங்கள் கண்ணு இந்த வருஷமெல்லாம் சரியாக மழை இல்லை. காப்பி மாய்ச்சல்லாம் கூட ஒன்றுமே இல்லை. ரொம்ப வறுமையாக இருக்குது. தண்ணி குடிக்க தண்ணி இல்லை. அப்படி எங்கள் ஊரில் அந்த இறமையெல்லாம் சாமி செத்த பாரிஸ்டில் சொல்லி வந்து ஓட்டு போய் உடச்சொல்லி சாமி பாரிஸ்ட்காரர்கிட்ட சொல்லி எல்லாம் சணத்தாலும் பண்ணுது, காட்டாலையும் பண்ணுது. அதுதான் விவசாயமே எங்களுக்கு. அதுதான் அந்த காப்பி செடி தான். அதெல்லாம் தூக்கி எல்லாம் கமித்துட்டு போயிடுது. வேறு ஆட அப்படியே எல்லாம் அழிம் பண்ணுது. காடவை ஆளுங்களை அழிம் பண்ணுது, காட்டை அழிம் பண்ணுது. ஒரு விவசாயம் போட்டு எடுக்க முடியல. இந்த இறம தொல்லை இங்கே என்ன வசதி? சூப்பர் கடை இல்லை. பசி ஒரு நேரம் விடுறாங்க. பிள்ளைங்களுக்கு பசி போக்குவரத்துலாம் கொஞ்சம் கட்டுப்பாடாகுது.
3: சரிங்கம்மா, நன்றிம்மா.
4: நன்றி.
3: ரொம்ப பொறுமையாக நிறைய

விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாங்க குப்பாயி பாட்டி. ரொம்ப நன்றி பாட்டி, இவ்வளவு விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேர்களை, இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம். நீங்களும் ஏற்காட்டில் இருக்கீங்க, நீங்களும் இந்த மாதிரி சில விஷயங்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம்இன் 9787701078 என்ற எண்களை தொட்டு தாராளமா எனக்கு வந்துட்டு நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போடலாம். நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கேயே நான் நேர்ல வந்து உங்களோட குரலை ஒளிப்பதிவு பண்ணி நம்மளோட நிகழ்ச்சியில ஒளிபரப்பு பண்ணுவேன். அதே சமயத்துல நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து இருந்தாலுமே நம்ம சோனா எஃப்எம்னுக்கு தெரிவிக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு நேர்களே. நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க தொடர்ந்து பேசலாம்.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுகிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.
3: இந்து தமிழ் திசை மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்தும்
4: வரையும் விரல்கள் வளரும் கனவுகள் மாபெரும் ஓவிய போட்டி.
3: 1000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.
4: 1 முதல் 4 வகுப்பு வரை மை பியூட்டிஃபுல் கார்டன் என்ற தலைப்பிலும்,
3: 5 முதல் 8 வகுப்பு வரை சேவ் வாட்டர் சேவ் லைஃப் என்ற தலைப்பிலும்,
4: 9 முதல் 12 வகுப்பு

0: வரை ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலும் ஓவிய போட்டி நடைபெறுகிறது.
1: நடைபெறும் நாள் அக்டோபர் 10, 2026 சனிக்கிழமை காலை 8:30 முதல் மதியம் 1:30 வரை.
0: நடைபெறும் இடம் சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், சோனா கேம்பஸ், ஜங்ஷன் மெயின் ரோடு, சேலம்.
1: தொடர்புக்கு 9566646363.
0: அனைவரும் வாரி, அனுமதி இலவசம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க தருண் பேசிட்டு இருக்கேன். நேர்களே, நம்ம எற்காட்டில் பிலியூர் கிராமத்துல திருவிழா நடந்தப்போ அங்க நான் போயிருந்தேங்க. அந்த சமயத்துல கிராமத்துல இருக்கக்கூடிய சில மக்கள்லாம் சேர்ந்து தர்மராஜா பாடல் அப்படின்ற ஒரு பாடலை நமக்காக பாடி காட்டினாங்க. அந்த பாடல் ரொம்ப பெருசு அப்படின்றதுனால அந்த பாடல இருந்து ஒரு சின்ன பகுதி இதோ உங்களுக்காக வந்தாச்சு. கேட்டுட்டு வந்து எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க.

되는데 현재와 난 잡아내는 나간 졸리야 와루.

0: நேர்களே எப்படிங்க இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? இந்த பாடலை நமக்காக பாடி கொடுத்த பிளியூர் கிராம மக்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி ஏற்காடு மக்களோட பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு நேர்களே. நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க தொடர்ந்து பேசலாம்.
1: யாரு அங்க?
2: ஏய்
1: வந்துட்டா பாரு லோக்கல்.

0: और रखता बाय
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: ஏ ரமேஷ், என்ன இந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருக்க?
3: ஒண்ணுல மச்சான், நைட்ல ஒரு பல்லு வலிடா, அதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அங்க
2: அப்புறம் அங்க என்னாச்சு?
3: டாக்டர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன்டா, காண்டாயிட்டாரு.
2: அப்படி என்னடா கேள்வி கேட்ட? டாக்டரே காண்டார் அளவுக்கு?
3: அது ஒண்ணும் இல்ல சார், நீ ஒரு பல் டாக்டரான்னு கேட்டேன், அதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு.
2: என்னது டாக்டர் இல்லைன்னு சொல்லிட்டாரா? வேற என்ன சொன்னாரு?
3: அவரு ஒரு பல்லுக்கு டாக்டர் இல்லையா, 32 பல்லுக்கும் டாக்டரும்.
4: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஊர்ல மைனா பறவையை பார்த்துருப்போம். ஆனா ஒரு மைனா கொஞ்சம் வித்தியாசமா இருந்தா, தலையில கருப்பு நிற தொப்பி, அதுக்கு மேல அழகான கொண்டை, மஞ்சள் நிற அழகு, உடம்பு வெளிர் பழுப்பு நிறத்துல. இப்படி ஒரு அழகான பறவையை தான் நம்ம பிராமணி ஸ்டார்லிங் அப்படின்னு சொல்கிறோம். இது ஸ்டார்லிங் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பறவை தாங்க. இந்திய துணைக்கண்டத்தோட சமவெளிகளில் பொதுவாக ஜோடியாவோ அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன கூட்டங்களாவோ இதை நம்மளால் பார்க்க முடியும். பிராமணி ஸ்டார்லிங்கை பார்த்த உடனே நம்ம கவனத்தை ஈர்க்கிறது அதோட தலை தாங்க. கருப்பு நிற தொப்பி, அதுக்கு மேலே தளர்வான கொண்டை, மஞ்சள் நிற அழகு, அதோட அடிப்பகுதியில் நீல நிற தோற்றம், கண்ணை சுற்றியுமே நீல நிற தோல் பகுதி. ஆண் பறவைக்கும் பெண் பறவையை விட இன்னும் எடுப்பான கொண்டையும் நீளமான கழுத்து இறகுகளுமே இருக்குமாங்க. இளம் பறவைகளோட நிறம் கொஞ்சம் மந்தமாகவும் தலைப்பகுதி பழுப்பு நிறமாகவும் இருக்குமா. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இதோட அறிவியல் பெயரில் இருக்கக்கூடிய பகோட்ரம் அப்படின்ற வார்த்தைக்கு கோயில்கள் அப்படின்னு பொருளாங்க. தென்னிந்தியா கட்டிடங்கள் மற்றும் கோயில் பகுதிகளில் இந்த பறவை இருக்கிறதுனால இதுக்கு தொடர்பு இருக்கிறதா

நம்பப்படுது. இந்த பறவை இந்தியா நேபாள மாதிரியான பகுதிகளில் இனப்பெருக்கம் செய்யுது. இலங்கைக்கு குளிர்கால வருகையாளராகவும் மேற்கு மற்றும் வடகிழக்கு இமயமலை பகுதிகளுக்கு கோடைக்கால வருகையாளர்களாகவுமே இருக்குங்க. பொதுவாக சமவெளி பகுதிகளில் அதிகமாக இருந்தாலுமே 3000 மீட்டருக்கும் அதிகமான உயரத்திலையும் சில பதிவுகள் இருக்குது. வறண்ட காடுகள், புதர்காடுகள், விவசாய நிலங்கள் மாதிரியான இடங்களில் இதை பார்க்கலாம். அதுலேயுமே தண்ணீர் தேங்கின பகுதிகள் அப்படி இல்லைன்னா சதுப்பு நிலங்கள் இருக்கிற இடங்கள்லையும் இதை பார்க்க முடியுங்க. முக்கியமாக மனிதர்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு பக்கத்தில் இந்த பறவையை பார்க்க முடியும். இந்த அழகான பறவை என்ன சாப்பிடும்? பழங்களும் பூச்சிகளும் தாங்க. அதாவது இது ஒரு அனைத்துண்ணி பறவை. சில நேரங்களில் மற்ற மைனாக்களோடு சேர்ந்து புல்வெளிகளில் உணவு தேடும். மேயும் கால்நடைகளுக்கு பக்கத்தில் கூட இறைய தேடுறதை நம்மளால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சில வகை மலர்கள்லேருந்து தேனையுமே சாப்பிடுவாங்க. சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? பல முதுகெலும்புகளுக்கு நச்சுத்தன்மை கொண்டதாக இருக்கக்கூடிய பழங்களையுமே இந்த பறவைகள் சாப்பிட்றதா பதிவு செய்யப்பட்டிருக்குங்க. மாலை நேரத்தில் இலைகள் நிறைந்த மரங்களில் பெரிய கூட்டமாக தங்கும்போது கிளிகள் மற்றும் மற்ற மைனாக்களோட சேர்ந்து இருக்கலாமா? பிராமணி ஸ்டார்லிங்கோட குடும்ப வாழ்க்கையுமே ரொம்ப சுவாரஸ்யமானது. மரப்பொந்துகள்லேயோ இல்லைனா செயற்கையாக உருவாக்கப்பட்ட குழிகள்லேயோ கூடு கட்டுது. இனப்பெருக்க காலம் பொதுவாக மார்ச்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்கும். தென்னிந்தியாவில் இது இன்னும் முன்னதாகவே தொடங்குமாங்க. கூட்ட தேர்வு செய்கிறது ஆண் பறவை. அந்த நேரத்தில் இறகுகளை பெருசாக்கி வாழை விரிச்ச மாதிரி விரிச்சு கொண்டையை நிமிர்த்தி அழக உயர்த்தி தன்னோட தோற்றத்தை வெளிப்படுத்தும். கூடு கட்டுறதுல ஆண் பெண் ரெண்டுமே பங்கேற்குமாங்க. பொதுவாக 3-4 வெளிர் நீல பச்சை நிற முட்டைகள் இடப்படுது. சுமார் 12-14 நாட்களில் முட்டைகள் பொறிக்குது. குஞ்சுகள் 3 வாரங்கள் ஆனதுமே பறக்க தொடங்கி கூட்டை விட்டு வெளியேறுதுங்க. அழகான தோற்றம், சுவாரஸ்யமான வாழ்க்கை முறை. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறீர்களே நம்ம நிகழ்ச்சியில். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன் நான் உங்க தருண். பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: உணவுகளை உண்டு துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபுன்னு பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் இன்னைக்கு கோரியாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்குடியின மக்களை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்ருக்கீங்க சொன்ன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான், அவங்க தருந்தாங்க. பனிப்பொழிவு, மலைகள், எரிமலைகள், ஆர்க்டிக் துந்துரா, இப்படி கடுமையான இயற்கை சூழலுக்குள்ள ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து வரும் ஒரு பழங்குடி மக்கள் இருக்காங்க. அவங்க தாங்க இந்த கோரியாக்ஸ் மக்கள். இவங்க ரஷ்யாவோட தூர கிழக்கு பகுதியில், குறிப்பாக கம்சட்கா தீபகற்பத்தோட வடக்கு பகுதிகள்லேயும் பெருங்கடல் கரையோரங்கள்லேயும் வாழக்கூடிய பழங்குடி மக்கள். 2021 கணக்கெடுப்பு படி ரஷ்யாவில் சுமார் 7485 கோரியாக்ஸ் பதிவு செய்யப்பட்டிருந்தாங்களாங்க. கோரியாக் மக்களோட வாழ்க்கை முறையை முக்கியமாக ரெண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம். கடற்கரையில் வாழ்ந்த கோரியாக்கள் நீமேலின் அப்படின்னும், அப்படி இல்லைனா நிமிழன் அப்படின்னுமே அழைக்கப்பட்டாங்க. அவங்களோட வாழ்க்கை மீன்பிடித்தல் மற்றும் கடல் பாலூட்டிகளை வேட்டையாடுதல், இது எல்லாத்துக்குமே சுற்றி இருந்தது. இன்னொரு பிரிவினர் உள்நாட்டு பகுதிகளில் வாழ்ந்தவங்க, அவங்கள ரெயின்டீர் ஹெரிடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கலைமான் மேய்க்கிறவங்க. இந்த கலைமான் மேய்க்கிறவங்கள சாச்சு அப்படின்னுமே கூப்பிட்டாங்களாம். பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி தங்களோட கலைமான் மந்தைகளோட இடம் மாறி வாழ்ந்ததால் இவங்களோட வாழ்க்கை அதிக நாடோடித்தன்மை கொண்டதாக இருந்தது. உள்நாட்டு கோரியாக் மக்களோட வாழ்க்கையில் கலைமான் ரொம்பவுமே முக்கியமானது. அது உணவு மட்டும் இல்லைங்க, ஆடை தயாரிக்கவும், கருவிகள் மற்றும் ஆயுதங்கள் உருவாக்கவும் கலைமானோட உடலோட பல்வேறு பாகங்களையும் பயன்படுத்தினாங்க. கலைமான் இறைச்சி அவங்களோட முக்கிய உணவாக இருந்தது. அதோட சால்மன் மீன், பிற நன்னீர் மீன்கள், பெர்ரி பழங்கள், கிழங்குகள் எல்லாத்தையுமே உணவுல முக்கிய இடமா வச்சிருந்தாங்க. அதே சமயத்துல கடும் குளிரான துந்துரா பகுதியில் வாழ்ந்த இவங்களுக்கு சுற்றுச்சூழலோட இணைந்து கிடைத்த வளங்கள்

முழுமையா பயன்படுத்துறதே வாழ்க்கையோட ஒரு முக்கியமான பகுதியா இருந்திருக்கு. இப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயம்ங்க, இவ்வளவு பணி இருக்கக்கூடிய இடத்துல எப்படி பயணம் செய்வாங்க? பாரம்பரியமா கோரியாக் மக்கள் கலைமானிலுக்கும் பனிச்சறுக்கு வண்டிகளை பயன்படுத்தினாங்க. ஆழமான பணியில நடந்து போக ஸ்னோ ஷூ, அதாவது பனி காலணிகளையும் உருவாக்கி பயன்படுத்தினாங்க. குழந்தைகள் கூட சின்ன வயசுலேயே கலைமான் சவாரி செய்யறது, பனிவண்டியில் போகிறது, பனி காலணிகளை பயன்படுத்துறது எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டாங்க. இன்னைக்கு நவீன போக்குவரத்து வந்துட்டாலும் அவங்களோட பாரம்பரிய வாழ்க்கை முறையோட நினைவுகள் இன்னமுமே இருக்குங்க. கோரியாக் மக்களோட பாரம்பரிய குடியிருப்புகளில் ஒன்று தான் யரங்கா. இது கலைமான் தோள்களால் மூடப்பட்ட குவிமாட வடிவிலான கூடாரம்தான். இன்னைக்கு சில குடும்பங்கள் மட்டுமே யரங்காவை நிரந்தர வசிப்பிடமாக பயன்படுத்தினாலும் துந்திரா பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பயணங்களில் சிலர் இன்னும் இதை பயன்படுத்துகிறாங்க. அவங்களோட பாரம்பரிய மத நம்பிக்கைகள்லேயும் இயற்கை முக்கியத்துவம் இருக்குங்க. அவங்களோட புராணங்களில் பெரிய காகம் அப்படின்ற உருவம் முக்கியமானதாக இருக்குது. பனிக்குள்ளே வாழ்ந்தாலும் இயற்கையோடு போராடாமல் இயற்கையே வாழ்க்கையில் ஒரு பகுதியாக மாற்றி கொண்ட மக்கள் அவங்க தாங்க கோரியாக்ஸ் மக்கள். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறீர்களே நம்ம நிகழ்ச்சியில். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண் சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா பாய் பாய் நேர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க உங்கள் கூட. இன்றைக்கி யாருடைய கதையை நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமூக மாற்றத்திற்கு வித்திட்ட ஒருத்தர் முருகானந்தம், அவரோட வாழ்க்கை கதையை தாங்க இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இவரோட வாழ்க்கை கதை நான் இப்போ உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கிறேன். ஆனால் இவரோட வாழ்க்கை கதை திரைப்படமாகவே எடுக்கப்பட்டது. பேட்மேன் அப்படின்ற சினிமா கேள்விப்பட்டிருக்கலாம். பேட்மேன் இல்லைங்க, பேட்மேன். இவருடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக எடுக்கப்பட்டது. நடிகர் அக்ஷய் குமார் அதில் வந்து நடிச்சிருப்பார். ஸோ அவருடைய கதையை தான் இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு வாழ்க்கை வரலாறை திரைப்படமாக எடுக்கக்கூடிய அளவுக்கு இவரோட வாழ்க்கை இருந்திருக்குங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 1961 சாதாரண கைத்தறி குடும்பத்தில் பிறந்தவர் தான் முருகானந்தம். இவரோட அப்பா பேர் அருணாச்சலம், அம்மா பேர் வனிதா. ஒரு சாலை விபத்தில் இவருடைய தந்தை இறக்குறாங்க. குடும்பம் வறுமையில் வாடி இருந்த ஒரு சூழ்நிலை. அப்பாவோட மறைவுக்கு அப்புறமா கூலி வேலை பார்த்த அவங்களுடைய தாய் வனிதா முருகானந்தத்தை படிக்க வைக்கிறாங்க. ஆனால் 14 வயதிலேயே பள்ளி படிப்பை நிறுத்த வேண்டிய ஒரு சூழல், ஏன்னா குடும்ப கஷ்டம். அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நிறைய கம்பெனிகளில் ஃபுட் சப்ளை பண்ணுறாரு, மிஷின் ஆப்ரேட்டராக வேலை பார்க்குறாரு, விவசாயம் பார்க்குறாரு, வெல்டிங் பார்க்குறாரு. இப்படி கிடைக்கிற வேலையெல்லாம் முருகானந்தம் அவர்கள் செஞ்சிட்ருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் அவரோட வாழ்க்கையில் இன்றைக்கி உலகமே பாராட்டக்கூடிய அளவுக்கு மாறின முருகானந்தத்தோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய 2 பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு அனுப்புங்க. இப்போ பாட்டை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம். இவரோட கதையை நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்தில் இருந்தவர். எல்லா தாலுகாக்களையும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்களை சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள்லாம் கட்டி கொடுத்தார், அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டணுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியாக தான் இருக்கு. அதனாலதான் அவருடைய பேரை வந்து சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 வருஷம் இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 வருஷம் இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்கள் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டாக அவரை வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்பில் அவர் சிறப்பாக செயல்பட்டார். அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில் அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்தில் செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல் அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது, இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
3: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
2: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
4: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
5: திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. பாலிவுட்டில் ஒரு திரைப்படம் வெளியானது. என்ன திரைப்படம் அப்படின்னா பேட்மேன் அப்படின்னு. இது யாருடைய கதை அப்படின்னா முருகானந்தம் அப்படின்ற அவருடைய ஒரு கதை தாங்க. அவருடைய லைஃப் ஸ்டோரியை தான் படமாக எடுத்திருந்தாங்க. ஏன் இவரோட வாழ்க்கையை திரைப்படமாக எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, அவர் பண்ண அந்த சமுதாய மாற்றம் அப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். 1998 சாந்தி அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறாருங்க. திருமணத்துக்கு அப்புறமா ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, சாந்தி ஏதோ ஒரு விஷயத்தை மறைச்சி எடுத்துகிட்டு போகிறத அவர் பார்க்குறாரு. அது வந்து ஒரு ரொம்ப கந்தலான ஒரு துணி. ஸோ அதை வந்து அவங்களுடைய மாதவிடாய் காலத்துக்கு வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க. இதை பார்த்த முருகானந்தம் ரொம்ப அதிர்ச்சி அடைகிறார். ஒரு பைக்கை துடைக்கிறதுக்கு, வாகனத்தை துடைக்கிறதுக்கு கூட இந்த துணியை நம்ம வந்து பயன்படுத்த மாட்டோம், இதை நம்மளுடைய மனைவி பயன்படுத்துகிறாங்களே அப்படின்னு ரொம்ப வேதனைப்படுறாரு. அப்போ ஏன் கடையில் நாப்கின் வாங்கி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அதற்கு வந்து சரியான ஒரு பணம் இல்லை, ரொம்ப விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதை வாங்குகிற பணத்தை வச்சு வீட்டுக்கு தேவையான பால் வாங்கிடலாம் அப்படின்னு

சொல்லிட்டு அவங்க மனைவி வந்து சொல்கிறாங்க. இப்போ முருகானந்தத்துக்கு ஒரு எண்ணம் வருது, அதுதான் அவரோட வாழ்க்கையை மாற்றின எண்ணம். அவரோட வாழ்க்கை மட்டும் இல்லை, நிறைய பெண்களுக்கு அதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை கிடைச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு எண்ணம், கடைக்கு போயிட்டு பருத்தி துணி அதெல்லாம் வாங்குறாரு. ஏன் அப்படின்னா, அவரே நாப்கின் தயாரிக்க ஒரு முடிவு எடுக்கிறாரு. பருத்தி துணி இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வராரு. ரொம்ப எளிமையாக ஒரு நாப்கினை வந்து அவரே தயாரிக்கிறாரு. இப்போ இதை வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவிக்கிட்டையும் சகோதரிக்கிட்டையும் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க வந்து அதெல்லாம் பயன்படுத்தலை. அவரே தயாரித்த அந்த நாப்கினை அவர் வந்து பெண்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அதை பயன்படுத்துறதுக்கு அவங்க மனைவியோ சகோதரியோ யாருமே தயாராக இல்லை. அந்த மாதவிடாய் பற்றி வெளிப்படையாக பேசுகிறதுக்கே வந்து எல்லாம் யோசிக்கிறாங்க. ஏன்னா இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி. ஸோ அப்போ வந்து அவர் எடுத்த அந்த முயற்சி வந்து அவ்வளவா வந்து வெற்றி அடையலை. ஸோ அடுத்த முயற்சியாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு மருத்துவக் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகள் அவங்களுக்கெல்லாம் கொடுத்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அவங்களுக்கெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அது வந்து ஒரு பெரிய ஒரு பயன் வந்து கிடைக்கல. ஸோ வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் தயாரித்த நாப்கினை அவரே டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. ஸோ இது கரெக்டாக வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கரு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியேதான் இருக்கும்.
0: ஓ, அப்படியா? சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்து

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. பேட்மேன் முருகானந்தம் அவரோட வாழ்க்கை கதையை தாங்க நான் வந்து இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கேன். தன்னுடைய மனைவி ஒரு கந்தலான துணி மாதவிடாய் காலத்தில் பயன்படுத்துகிறத பார்த்து அவர் ரொம்ப வருத்தத்துக்குள்ளாகி இந்த துணியை பயன்படுத்துகிறாங்களே அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டு அவரே ஒரு நாப்கின் வந்து தயாரிக்கிறார். கடையில் போயிட்டு பருத்தி துணி அதை வாங்கிட்டு வந்து தயாரிக்கிறார். ஆனால் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு அவங்களுடைய மனைவியோ சகோதரியோ யாருமே தயாராகல. ஒரு கட்டத்தில் நிறைய இடங்களில் வந்து கொடுத்து அதை வந்து பயன்படுத்த சொல்கிறாரு. ஆனால் அவர் எதிர்பார்த்த பலன் கிடைக்கல. அதாவது யாரும் அதை வந்து பயன்படுத்தினாங்களா இல்லையான்னு கூட தெரியல. ஒரு கட்டத்தில் இவரே வந்து நிறைய டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்குறாரு. ஏன் இந்த ஒரு விஷயம் பண்ணாரு அப்படின்னா, இப்போ கடைகளில் கிடைக்கக்கூடிய நிறைய நிறுவனங்களுடைய அந்த சானிட்டரி நாப்கினோட விலை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பெண்களால், அதாவது எல்லா தரப்பு பெண்களாலையும் அதை வாங்கி பயன்படுத்த முடியாத சூழல். இப்போ பணத்துக்கு பிரச்சனை இல்லாதவங்க அதை வந்து வாங்கி பயன்படுத்துவாங்க, பணம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யோசித்து ரொம்ப குறைவான விலையில் சானிட்டரி நாப்கின் வந்து தயாரிக்கணும், தயாரித்து பெண்களுக்கு பயன்படுற மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. ஆனால் இதை எடுத்த உடனே அவருக்கு அந்த வெற்றி கிடைக்கல. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சானிட்டரி நாப்கின் தயாரிக்கிற அந்த இயந்திரத்தை இவரே தயாரிக்க நினைக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகள் கழித்து ஒரு 65,000 ரூபாய் மதிப்பில் சானிட்டரி நாப்கின் தயாரிக்கிற இயந்திரத்தை இவரே வடிவமைக்கிறார். அப்படிப்பட்ட அந்த இயந்திரம் 1-2 ஆனது 2 நூற்றுக்கணக்கில் உருவானது அப்படின்னு சொல்லலாம். அதற்கப்புறம் 1000கணக்கான அந்த இயந்திரத்தை வந்து அவரே தயாரிக்கிறாரு. இவரோட அந்த விடாமுயற்சிக்கு அந்த வெற்றி கிடைச்சது அப்படின்னே சொல்லலாம். இவரோட முயற்சியினால் பல பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சது. பல பெண்கள் கூட்டாக இணைஞ்சு அவங்களே சானிட்டரி நாப்கின் தயாரித்து அதை விற்க ஆரம்பித்தாங்க. 10,000க்கும் அதிகமான நாப்கின் தயாரிக்கக்கூடிய இயந்திரங்களை வந்து உருவாக்கி சாதனை படைத்தாங்க முருகானந்தம் அவர்கள். பல நாடுகளில் முருகானந்தம் தயாரித்த இயந்திரங்கள் மூலிமா நாப்கின் உற்பத்தியாகி ரொம்ப கம்மியான விலையில் எல்லாருக்கும் கிடைச்சிக்கிட்டு இருந்ததுங்க. ரொம்ப மலிவான விலையில் பெண்களுக்கு கிடைச்சிது. ஸோ அதை தான் அவர் வந்து எதிர்பார்த்தார். பெண்கள் வந்து ரொம்ப பண கஷ்டம் இருக்கிற பெண்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையில் இந்த நாப்கின் வந்து கிடைக்கணும் அப்படின்னு வந்து நினச்சாங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு முயற்சி அவருங்க எடுத்தாங்க. ஸோ அதற்கு வெற்றியும் கிடைச்சிது. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஏ ரமேஷ், என்ன இந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருக்க?
2: ஒண்ணுல மச்சான், நைட்ல ஒரு பல்லு வலிடா, அதான் ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அங்க
1: அப்புறம் அங்க என்னாச்சு?
2: டாக்டர் ஒரு கேள்வி கேட்டேன்டா, காண்டாயிட்டாரு.
1: அப்படி என்னடா கேள்வி கேட்ட? டாக்டரே காண்டார் அளவுக்கு?
2: அது ஒண்ணும் இல்ல சார், நீ ஒரு பல் டாக்டரான்னு கேட்டேன், அதுக்கு இல்லன்னு சொல்லிட்டாரு.
1: என்னது டாக்டர் இல்லன்னு சொல்லிட்டாரா? வேற என்ன சொன்னாரு?
2: அவரு ஒரு பல்லுக்கு டாக்டர் இல்லையா, 32 பல்லுக்கும் டாக்டரும்.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணு.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு பேட்மேன் முருகானந்தம்

சொந்தம் அவரோட வாழ்க்கை கதையை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதாவது ஒரு முறை அவருடைய மனைவி மாதவிடாய் காலத்தில் ஒரு கந்தலான துணி பயன்படுத்துகிறத பார்க்குறார். அப்போ ரொம்ப வருத்தப்பட்டு கடையில் நாப்கின் வாங்கிக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது அந்த காசில் வேறு ஏதாச்சும் வாங்கலாம், பால் வாங்கலாம், ஸோ அதனால தான் வந்து வாங்க முடியல, அந்தளவுக்கு பணம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு, ரொம்ப வேதனைப்பட்டிருக்காரு முருகானந்தம் அவர்கள். ஸோ அவரே வந்து ஒரு நாப்கின் தயாரிக்கிறாங்க, அதை யாரும் வந்து பயன்படுத்துறதுக்கு ஆள் இல்லை. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறார் அப்படின்னா, போராடி ரொம்ப கம்மியான விலையில் மலிவான விலையில் நாப்கின் தயாரிக்கக்கூடிய ஒரு இயந்திரத்தை உருவாக்குறாரு. அந்த ஒரு இயந்திரம் பல இயந்திரமாக, ஆயிரக்கணக்கான இயந்திரமாக உருவாகிட்டே இருக்குது. நிறைய பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குது. 10,000 அதிகமான நாப்கினை தயாரிக்கக்கூடிய இயந்திரங்கள் வந்து உருவாகி பெண்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பயனாக இருந்திருக்குங்க. ஸோ இதனால் பெண்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், மலிவு விலையில் பெண்களுக்கு நாப்கின் கிடைச்சது, பெண்களுடைய சுகாதாரத்தையும் வேலைவாய்ப்பையும் வந்து மாற்றிருக்கிறாரு முருகானந்தம். ஸோ இதனால் பல கல்வி நிறுவனங்கள் இவரை வந்து கூப்பிட்டு சொற்பொழிவாற்ற வச்சுருக்கிறாங்க. அதுவும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலையும் இவர் வந்து பேசியிருக்கிறாரு. இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருதும் அளித்து கௌரவிச்சிருக்குங்க. இப்போ இன்னும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சமூக மாற்றத்துக்காக இவரோட வாழ்க்கையை அர்ப்பணித்த முருகானந்தம், எப்படியாவது நம்ம ஏதாவது பண்ணணும் பெண்களுக்காக அப்படின்னு நினச்ச முருகானந்தத்துடைய இந்த வாழ்க்கை வரலாறு ஒரு திரைப்படமாகவும் எடுக்கப்பட்டிருக்குங்க. நடிகர் அக்ஷய்குமார் அவர் வந்து பாலிவுட்டில் பேட்மேன் அப்படின்னு ஒரு படத்தில் நடிக்கிறாரு. அது இவருடைய வாழ்க்கை கதை தாங்க. கண்டிப்பாக இவருடைய கதை எல்லாரையுமே வந்து ஏதாவது நம்ம சமூகத்துக்கு பண்ணணும், பெண்கள் நலனுக்காக பண்ணணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு இன்ஸ்பைராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து இவருடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. சமூக மாற்றத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த பேட்மேன் முருகானந்தம் அவரோட வாழ்க்கை கதையை தான் நாகராஜ் இன்னைக்கு நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் சொல்லிட்டு இருக்குங்க. இவரோட வாழ்க்கை வரலாறு திரைப்படமாகவும் எடுக்கப்பட்டதுங்க. பொதுவாக மாதவிடாய் அப்படின்னா பெண்களை தனிமைப்படுத்தி வச்சுருப்பாங்க அவங்களுடைய ஓய்வுக்காக. அதே மாதிரி அதை பற்றி பேசுகிறதுக்கே வந்து யோசிப்பாங்க. ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் பெண்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு முருகானந்தம் நினச்சிருக்காருங்க. அதற்காக அதாவது முதல் முறை அவர் வந்து ஒரு பருத்தி துணி அதெல்லாம் வச்சு ஒரு நாப்கின் தயாரித்து அவரோட மனைவிக்கிட்ட கொடுக்கும்போது அவங்க வந்து அதை யூஸ் பண்ண மறுத்துருக்கிறாங்க. அவங்களுடைய ஃபேமிலியில் வேறு ஒருத்தர்கிட்ட கொடுக்கும்போதும் அதை வந்து யூஸ் பண்ண மறுத்துருக்கிறாங்க. ஸோ இப்படி மறுத்தப்ப சரி இது நமக்கு எதுக்கு அப்படின்னு அவர் நினச்சிருந்தா இன்றைக்கி அவரால் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் ஒரு பயனடைஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. பல்லாயிரக்கணக்கான பெண்களுக்கு இவர் மூலமா வேலை வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. அது மட்டுமே இல்லாமல் பல்லாயிரக்கணக்கான பெண்களுக்கு இவர் மூலமா ரொம்ப கம்மியான விலையில நாப்கின் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் இவருடைய வாழ்க்கை கதையை திரைப்படமாக எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அக்ஷய் குமார் தான் இந்த ஒரு திரைப்படத்தில் ஹீரோவாக நடிச்சிருப்பார். ஸோ இந்த ஒரு திரைப்படம் வந்த ஒரு டைமில் மிகப்பெரிய செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே அவங்க வந்து கையில் நாப்கின் வச்சு புகைப்படத்தை இணையதளத்தில் பதிவிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளிவந்த ஒரு திரைப்படம். அதே மாதிரி இன்றைக்கி இவர் வந்து உலகம் முழுக்க தெரிகிறாரு அப்படின்னா அவருடைய அந்த ஒரு நல்ல எண்ணம் தான். தன்னால் ஒரு ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வர முடியுமா, தன்னால் ஏதாவது ஒரு விஷயம் பண்ண முடியுமா அப்படின்னு பல தடைகள். அதாவது ஒரு முறை ஒரு மருத்துவ கல்லூரிக்கு போயிட்டு அங்கே இருக்கிற மாணவிகளுக்கு இவர் தயாரித்து அந்த நாப்கின்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாரு. ஸோ அப்பையும் வந்து யாரும் பயன்படுத்தி அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலை. இப்போ இவரே வந்து நிறைய டெஸ்ட்

வந்து பண்ணி பார்க்குறாரு, அது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்லாம். இப்படி பல டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நாப்கின் உருவாக்குற, அதாவது ரொம்ப மலிவான விலையில் நாப்கின் உருவாக்குற இயந்திரத்தையே தயாரிக்கிறாரு. அந்த இயந்திரம் பல்லாயிரம் இயந்திரங்களாக மாறுது, பல பேருக்கு வேலை கிடைக்குது, பல பெண்கள் பயனடைகிறாங்க. இவரோட கதை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். மீண்டும் ஒரு கதையோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே. இப்போ பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டுருங்க. பாபா நேயர்களே.

நீங்கள் இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.